ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 21 நாள் ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி திங்கள் 26 நாள் 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 12 தேதி சனிக்கிழமை 101.8 பண்பலை வரிசையிலும் நியூசானார் செயலியிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணையவழியிலும் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:56 நிமிடம். நேர்களினி கேட்கலாம் மங்கள இசை ராகம் நாட்டை.

நேர்களே, மங்கள இசை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் குறளமுதம். அதிகாரம் 8, அன்புடைமை. முதற்குறள். குறள், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். பொருள், அன்பை பூட்டி வைக்கும் தாழ்பால் உண்டோ? இல்லை, ஏனெனில் அன்புடையவர் வடிக்கும் கண்ணீர் காட்டிக் கொடுத்துவிடும். குறளும் பொருளும் மீண்டும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பை பூட்டி வைக்கும் தாழ்பால் உண்டோ? இல்லை, ஏனெனில் அன்புடையவர் வடிக்கும் கண்ணீர் காட்டிக் கொடுத்துவிடும். நிலையத்தில் நேரம் 6 மணி. நேர்களினி கேட்கலாம் இன்றைய நாளுக்கான நிகழ்ச்சி நிரலினை.

இன்று காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி. நீலகிரி சோலா புல்வெளிகள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி PM ஷஹானா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 7:00 காலை கதிர். நலமுடன் வாழ. முதுகுவலி குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டம் அறிவோம். தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஷகினா ரஹ்மான் அவர்கள்.

இன்று காலை 7:15 தமிழ் செய்திகள் 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் தொடர்ந்து பிளே கிரவுண்ட். விளையாட்டு தகவல்கள் நிறைவாக அறிவோம் பகிர்வோம். ஆங்கில மொழியின் தோற்றம் குறித்து தீபா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 கணபதி உலா, வெற்றி அருளிடும் வெள்ளை விநாயகர். திண்டுக்கல் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் திருக்கோவில் சித்திரம். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 8:45 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்கள் ஹீரோ ஸ்பெஷல். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 ரெட்ரோ ராகங்கள். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:30 குவா குவா வாத்துகள், குழந்தைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சி. 11:00 செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள், தலைப்பு அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முதலுதவி. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழ் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் பணியர் பாடல்கள். 2:30 மேட்னி டைம் படம் ராஜா ராணி. 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

பிற்பகல் 3 மணிக்கு செய்திச் சுருக்கம். 3:02 ஹலோ ஊட்டி, உள்ளம் கவர்ந்த பாடல், நேயர் கடிதங்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நேயர் விருப்பம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விலக்கேற்றும் வேலை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெடதகமலு படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு திரைகாணம். 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. விதையிலிருந்து விற்பனை வரை நேர்முகம். பங்கேற்பவர் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் இயற்கை விவசாயி அனுராதா பாலாஜி அவர்கள். தொடர்ந்து காய்கறிகளில் பதப்படுத்துதல், சேமிப்பு, பேக்கேஜிங் மற்றும் மதிப்பு கூட்டுதல் மூலமாக ஏற்படும் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார். பெங்களூர் இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ் புவனேஸ்வரி அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச் சுடர். 9:30 திரைகாணம். 10 மணிக்கு அகில பாரத இசை. அஸ்வின் எம் தால்வி அவர்கள் வழங்கும் சுர்பாகர். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேர்களே, இன்றைய நாளுக்கான நிகழ்ச்சி நிலையினை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: This is Akashvani, the news read by Sarabjit Kaur. The 18th BRICS summit is set to begin at Bharat Mandapam in New Delhi today. The two-day grand event will bring together 11 major emerging and developing economies, including Brazil, China, Egypt, Ethiopia, Indonesia, India, Iran, Russia, Saudi Arabia, South Africa, and the UAE. During the high-level event, leaders of the BRICS member countries are expected to discuss key issues, including global governance, multilateralism, trade and investment, technology, food and energy security, healthcare, disaster resilience, and critical supply chains. The summit is being held under India's 2026 BRICS chairship with the theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability. Several key world leaders will participate in the high-profile summit. Prime Minister Narendra Modi will be joined by Russian President Vladimir Putin, Chinese President Xi Jinping, South African President Cyril Ramaphosa, Egyptian President Abdel Fattah al-Sisi, Indonesian President Prabowo Subianto, and Iranian President Masoud Pezeshkian. The Prime Minister is scheduled to hold a series of bilateral talks with BRICS leaders on the sidelines of the summit today. These include meetings with Chinese President Xi Jinping, Crown Prince of Abu Dhabi Sheikh Khalid bin Mohammed bin Zayed Al Nahyan, Ethiopian Prime Minister Abiy Ahmed Ali, Malaysian Prime Minister Anwar Ibrahim, and Vietnamese Prime Minister Lee Min Hung. In view of the BRICS summit in New Delhi, traffic diversions and regulated movement will be implemented on key routes across national capital from 9:30 a.m. to 9 p.m. today. The traffic police have advised the commuters to plan their journeys in advance and allow extra travel time. It is also advised the citizens to prefer public transport, especially the metro, wherever feasible. In a social media post, the Delhi traffic police also asked the citizens to follow designated diversion routes and instructions issued by traffic personnel. Prime Minister Narendra Modi held bilateral meetings with Russian President Vladimir Putin, Iranian President Masoud Pezeshkian and UN Secretary-General Antonio Guterres in New Delhi yesterday ahead of the 18th BRICS summit. During his meeting with President Vladimir Putin, the two leaders reviewed progress in India-Russia cooperation across a wide range of areas, including politics, trade and economy, defence, energy, space, skill mobility and people-to-people ties. Both sides also shared perspectives on key regional and global issues of mutual interest, including the conflicts in West Asia and the Black Sea region. In his meeting with Iranian President Masoud Pezeshkian, Prime Minister Modi discussed bilateral relations and recent developments in West Asia. Mr. Modi reiterated India's consistent position that all issues must be resolved through dialogue and diplomacy. The government has approved 18,77,000 houses under the Pradhan Mantri Awas Yojana Urban PMAYU 2.0, giving further impetus to the implementation of the scheme and advancing the goal of housing for all in urban areas. The decision was taken at the 9th meeting of the Central Sanctioning and Monitoring Committee held in New Delhi on Thursday. The meeting was chaired by Secretary of the Department of Urban Development in the Ministry of Housing and Urban Affairs, Satendra Sharma. The Pradhan Mantri Kisan Mandhan Yojana PMKMY has completed 7 years today. The scheme was launched on this day in 2019 with the aim of providing social security to small and marginal farmers. Under the scheme, eligible landholding small and marginal farmers are assured a minimum monthly pension of 3,000 rupees from the age of 60. In women's cricket, India will face defending champion Sri Lanka in the summit clash of T20 Asia Cup in Dubai tomorrow. Sri Lanka stormed into the final last night, defeating Pakistan by 4 wickets. Chasing a target of 131, Sri Lanka overhauled the score in 18.4 overs, posting 134 runs for the loss of 6 wickets. In hockey, Indian women's team will take on South Korea in the first semi-final of Junior Asia Cup at Moki in China this morning. The match is scheduled to begin at 9:15 a.m. Indian Standard Time. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
3: உலகில் மனிதர்களாக பிறந்த அனைவரும் ஒரே மாதிரியான குணங்களை கொண்டிருப்பதில்லை. அவர்களின் குணநலன்களின் அடிப்படையில் சான்றோர்கள் வகைப்படுத்தியுள்ளனர். அவர்களுள் உயர்ந்த குணங்களையும் நற்பண்புகளையும் கொண்டும் பிறருக்கு தீங்கு நினைக்காமல் வாழும் மனிதர்களையே நாம் நல்லோர் அல்லது சான்றோர் என்று அழைக்கிறோம். திருவள்ளுவரும் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது என்றில் மண்புக்கு மாய்வது மண் என்று குறிப்பிடுகிறார். நற்பண்பு உடையவர்கள் வாழ்வதால்தான் இந்த உலகம் இன்னும் அழியாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று கூறியிருக்கின்றார். அது சரி, நல்லோர் என்றால் யார், நல்லோர் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை விளக்க நீதிவெண்பா பாடல் ஒன்றை பார்ப்போம். பொன்னும் கரும்பும் புகழ்பாலும் சந்தனமும் சின்னம் பட வருத்தம் செய்தாலும் முன்னிருந்த நற்குணமே தோன்றும், நலிந்தாலும் உத்தமர்பால் நற்குணமே தோன்றும் நயந்து. இப்பாடலின் பொருளை பார்த்தால் எக்காலத்தும் நல்லியல்பு மாறா இயல்பை அறிந்து கொள்ள இயலும். அது சரி, இப்பாடலின் முழுமையான பொருள் என்ன என்று பார்ப்போமா? இனிமையானது என்று யாவராலும் புகழ்ந்து சொல்லப்படுகின்ற பொன், கரும்பு, பால், சந்தனம் என்னும் நான்கு பொருள்களையும் உருக்குலைந்து வருத்தும்படி துன்புறுத்தினாலும் முன்னே இருந்த ஒளி, இனிமை, சுவை, மனம் என்னும் நல்ல இயல்புகள் விளங்கித் தோன்றும். அதுபோல நல்லோரிடத்தில் அவர்கள் எவ்வளவு துன்புற்றாலும் பழைய நல்ல இயல்புகள் விளங்கித் தோன்றும் என்பதே உண்மை. இதனை சற்றே விரிவாக பார்ப்போமா? பொன்னை காய்ச்சினும் பொலிவு குறையாது, கரும்பை பிழிந்தாலும் இனிமை மாறாது, பால் சுண்ட காய்ச்சினாலும் சுவை குறையாது, சந்தனம் தேய்த்தாலும் அரைத்தாலும் மனம் குறையாது. அவ்வாறே நல்லோர் துன்பம் அடைந்தாலும் நற்பண்பு குன்றாது, நன்மை மறையாது, துன்பத்திலும் தூய்மையாய் விளங்கி நல்லோரின் இயல்பு நறுமணமாய் மணக்கும். எத்தனைதான் துன்பங்கள் வந்தாலும் நல்லோர் இயல்பு என்றுமே மாறாது என்பதை விளக்கும் சில சான்றுகளை பார்ப்போமா? சிலப்பதிகாரத்திலே கண்ணகி கணவனை இழந்த பெருந்துயரிலும் நீதிக்காக போராடிய துணிவையும் கற்பையும் நிலைநிறுத்தினாள். இராமாயணத்திலோ சீதை இராவணனால் சிறைப்பிடிக்கப்பட்டு பல துன்பங்களை அனுபவித்தாலும் கற்பு, மன தூய்மை, ராமன் பால் கொண்ட அன்பு ஆகியவற்றை அவள் கைவிடவில்லை. மணிமேகலையின் அனைவரின் மனங்களிலும் நீக்கமர நிறைந்த கதாபாத்திரமான மணிமேகலை பல சோதனைகள் வந்தபோதும் அறம், கருணை, பிறருக்கு உதவும் மனப்பான்மை ஆகியவற்றை மணிமேகலை தொடர்ந்து கடைபிடித்தாள். நலவெண்பாவில் வரும் நலன் ஆட்சியையும் செல்வத்தையும் இழந்து துன்புற்ற போதும் நேர்மை, பொறுமை, நல்ல பண்பு ஆகியவற்றை அவன் இழக்கவில்லை. அரிச்சந்திர புராணத்தில் வரும் அரிச்சந்திரன் மனைவி, மகன், அரசாட்சி அனைத்தையும் இழந்து துன்பப்பட்டாலும் வாய்மையை மட்டும் கைவிடாதவனாக விளங்கினான். சிபி சக்கரவர்த்தியோ தன் உடலையே துன்புறுத்தி கொண்டும் அடைக்கலம் புகுந்த உயிரை காப்பாற்றியதால் கொடை மற்றும் அருள் பண்பை நிலைநிறுத்தினார். எனவே எத்தனைதான் துன்பங்கள் வந்தாலும் பொன், கரும்பு, பால், சந்தனத்தைப் போல தன் இயல்பு மாறாமல் இருக்கும் நல்லோரை வழிகாட்டியாக கொள்வோமாக.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:15. நேரில் இனி கேட்கலாம் அருளிசை பக்தி பாடல்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: நேர்களே, இன்றைய நாளுக்கான சிந்தனை: நாம் எத்தனையோ உலகியல் எண்ணங்களுடன் இறைவனை வழிபடலாம், ஆனால் இறைவன் மீது மட்டுமே முழு சிந்தனையையும் செலுத்தி பிரதிபலன் எதிர்பாராமல் வழிபடும் தூய்மையான பக்தியே ஆன்மீகத்தின் உச்சமாகும்.

நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருளிசை பக்தி பாடல்கள். வாழ்வில் நாம் படும் துன்பங்களுக்கும் இன்னல்களுக்கும் அடிப்படை காரணம் நான் வேறு நீ வேறு என்ற இரட்டை மனோபாவம்தான். மனதில் சுயநலம் இருக்கும் வரை துன்பத்திலிருந்து விலக முடியாது. சுயநலம் உள்ள இடத்தில் என்றும் அமைதி இருப்பதில்லை.

நிலையத்தில் நேரம் 6:26. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருளிசை பக்தி பாடல்கள். அகத்தில் இறைவனை குடியேற்றிவிட்டால் புறத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து கவலைப்பட தேவையில்லை. அவற்றை இறைவனே பார்த்துக்கொள்வார்.

0: ஒலித்த பாடல் பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல், பாலக்காட் ஸ்ரீராம், மகேஷ் மற்றும் குழுவினர் இணைந்து பாடியது. ஏ ஆர் ரகுமான் அவர்களோட இசையில.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் டிஜிட்டல் வாரிசுரிமை குறித்து வழக்கறிஞர் ஹீனா ரகுமான் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: நம்ம எல்லாருக்கும் ஒரு வில்லை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய வீடு யாருக்கு, நிலம் யாருக்கு, வங்கியில இருக்கிற பணம் யாருக்கு, அதுக்கப்புறம் நகைகள் யாருக்கு, இதெல்லாம் ஒருத்தர் வந்து உயிரோட இருக்கும் போதே யோசிச்சு சில விஷயத்த சட்டப்படியா பதிவு செஞ்சு வைக்க முடியும். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்மளோட வாழ்க்கைன்றது வீடு, நிலம், வங்கி இதுக்குள்ள மட்டும் முடியறது இல்ல. வாழ்க்கையோட ஒரு பெரிய பகுதி டிஜிட்டலா இருக்கு. நம்மளுடைய போட்டோஸ் இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, ஃபேஸ்புக்ல இருக்கு, வீடியோஸ் வந்து யூடியூப்ல இல்லைன்னா கிளவுட் ஸ்டோரேஜ்ல இருக்கலாம். அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான இமெயில்ஸ் இருக்கு. கூகுள் டிரைவ்ல இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷன், டிஜிட்டல் பேமெண்ட் ரெக்கார்ட், பிசினஸ் அக்கவுண்ட், கிரிப்டோ கரன்சி இல்லைன்னா டிஜிட்டல் அசெட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அப்படி இருந்தா ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட டிஜிட்டல் லைஃப் என்ன ஆகும்? அவருடைய குடும்பம் வந்து அதை வந்து பயன்படுத்தலாமா? அவங்களோட சோசியல் மீடியா அக்கவுண்ட் யாருக்கு சொந்தமானது? போட்டோஸ் மேல யாருக்கு உரிமை இருக்கு? அவங்களோட பிரைவேட் மெசேஜஸ் யாராவது படிக்கலாமா? அவங்களோட டிஜிட்டல் அசெட்ஸ் வந்து யாருக்கு போகும்? இந்த எல்லா கேள்விக்கும் நம்மளோட சட்டத்துல என்ன சொல்லி இருக்குன்றதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். டிஜிட்டல் லெகசி இன் இந்தியா, நம்ம இல்லாததுக்கு பிறகு நம்மளோட ஆன்லைன் வாழ்க்கைக்கு என்ன ஆகும்ன்றத பார்க்க போறோம். ஒரு முக்கியமான உண்மை என்னன்னா, நம்மளோட இந்தியால டிஜிட்டல் லெகசி ஆக்ட், அதுக்கப்புறம் டிஜிட்டல் இன்ஹெரிட்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இல்லை. அதாவது ஒருத்தர் இறந்துட்டா அவங்களோட டிஜிட்டல் அக்கௌண்ட் வந்து அவங்களோட வாரிசுக்கு தான் போகும் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட சட்டம் வந்து இல்லை. அதுக்கு பதிலா இந்த பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து நிறைய சட்டங்களையும் நிறைய லீகல் பிரின்சிபிள்ஸையும் படிச்சு பார்த்தா தான் தெரியும். உதாரணத்துக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000, டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023, அதுக்கப்புறம் இந்தியன் சக்சஷன் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் பிரின்சிபிள்ஸ், கான்ட்ராக்ட் லாஸ், அதுக்கப்புறம் ஆன்லைன்ல இருக்கிற கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ் அண்ட் பாலிசிஸ், இதெல்லாம் நம்ம சேர்த்து படிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். மேலும் பிரைவசின்றது நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 21 கீழே அது ஒரு முக்கியமான உரிமை அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் நம்மளுக்கு சொல்லுது. அதனால டிஜிட்டல் லெகசி அப்படின்றது ஒரு சிங்கிள் லா டாபிக் இல்ல, இது பல சட்டங்களை சந்திக்கிற ஒரு புதிய பகுதியா இருக்கு. நம்முடைய டிஜிட்டல் லைஃப் அப்படின்னா என்ன அப்படின்றத பாக்கலாம். ஒரு சிறிய உதாரணம் எடுத்துக்கலாம். ரவின்ற ஒரு நபர் வந்து இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவருடைய போன்ல 5000 போட்டோஸ், 500 வீடியோஸ், பல வாட்ஸ்அப் கான்வர்சேஷன்ஸ், இமெயில் அக்கவுண்ட், கூகுள் டிரைவ், ஃபேஸ்புக் அக்கவுண்ட், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்

0: அக்கௌண்ட், ஆன்லைன் ஷாப்பிங் அக்கௌண்ட், டிஜிட்டல் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி, முக்கியமான ஆஃபீஸ் டாக்குமெண்ட்ஸ், ஒரு வெப்சைட் நடத்துகிறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட டிஜிட்டல் ஃபினான்ஷியல் அசெட்ஸும் இருக்குன்றத வச்சுக்கலாம். ஒரு நாள் ரவி வந்து இறந்துடுறாரு. அப்போது அவரோட ஃபோனை அவரோட ஃபேமிலி எடுக்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, இதெல்லாம் வந்து யாருக்கானது, யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஒரு முக்கியமான சட்ட கேள்வி இருக்குது. டிஜிட்டல் அக்கௌண்ட் அப்படின்றது ஒரு சொத்தா? அது என்ன? அது ஒரு சொத்து அப்படின்னு சொன்னா வாரிசுகளுக்கு எப்படி போகும்ன்றத கேக்குறாங்க. ஒரு சர்வீஸ் அக்கௌண்டா இருந்தா சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன டேர்ம்ஸ் சொல்லியிருக்காங்க? இது எல்லாம் தான் பிரச்சனையான சிக்கல்கள்.
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை டிஜிட்டல் வாரிசுரிமை குறித்து வழக்கறிஞர் ஹீனா ரகுமான் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள். உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
2: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
2: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி,
2: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
2: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 முதல் 9 மணி வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.
2: தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி, சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உட்பட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இன்று இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்துகிறார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 2வது கட்டமாக 6 மாநிலங்களில் 1,77,000 வீடுகளை கட்டுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் 2,42,000 கோடி ரூபாய் முதலீட்டு திட்டங்களுக்கான முன்மொழிவுகள் வந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார். இந்தியா ஈரான் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் அமைப்பின் 18வது உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பாரத் மண்டபத்தில் 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் உலகின் வளர்ந்து வரும் மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த 11 நாடுகள் பங்கேற்கின்றன. இந்தியாவின் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் வர்த்தகம் மற்றும் முதலீடு, தொழில்நுட்பம், உணவு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து உலகத் தலைவர்கள் விவாதிக்க உள்ளனர். உலகம் பல்வேறு அரசியல் மற்றும் பொருளாதார சவால்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. மேற்காசியா மற்றும் ரஷ்யா யுக்ரைன் இடையிலான நீடிக்கும் மோதல்கள், எரிசக்தி நெருக்கடி மற்றும் பருவநிலை மாற்றம் போன்ற முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. சுகாதாரம், பேரிடர்களை எதிர்கொள்ளும் திறன் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்தை பலப்படுத்துவது குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், தென்னாப்பிரிக்க அதிபர் திரு சிரில் ரமஃபோசா, எகிப்து அதிபர் திரு அப்தல் ஃபத்தா அல் சிசி, இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபயாந்தோ மற்றும் ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் ஆகியோர் இம்மாநாட்டில் பங்கேற்கின்றனர். எத்தியோப்பிய பிரதமர் திரு அபி அகமது அலி மற்றும் அபுதாபி இளவரசர் திரு ஷேக் காலித் பின் முகமது பின் சயீத் அல் நஹியான் ஆகியோரும் இதில் கலந்து கொள்கின்றனர். பிரேசில் நாட்டின் சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மௌரோ வியாரோ கலந்து கொள்கிறார். சவுதி அரேபியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் இளவரசர் திரு ஃபைசல் பின் ஃபர்ஹான் அல் சவுத் பங்கேற்கிறார். மாநாட்டின் தொடக்கத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பங்கேற்கும் அமர்வு நடைபெறுகிறது. உலகளாவிய உள்ளடக்கிய நிர்வாகம் மற்றும் பலதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் என்ற தலைப்பில் இந்த அமர்வில் விவாதம் நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்கள் பாரத் மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாரத் இன்னோவேட்டர்ஸ் கண்காட்சியை பார்வையிடுகின்றனர். பின்னர் தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக மரக்கன்றுகளை நடவுள்ளனர். மாநாட்டில் பங்கேற்க வந்துள்ள தலைவர்களை வரவேற்று பிரதமர் திரு நரேந்திரமோடி விருந்தளிக்க உள்ளார். பிரிக்ஸ் மாநாட்டின் இடையே பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்றும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். மாநாட்டின் இடையே சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், அபுதாபி பட்டத்து இளவரசர் திரு ஷேக் காலித் பின் முகமது பின் சயீத் அல் நஹியான், எத்தியோப்பிய பிரதமர் திரு அபி அகமது அலி, மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிம் மற்றும் வியட்நாம் பிரதமர் திரு லே மின் ஹங் ஆகியோருடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் புதுதில்லி வந்துள்ளனர். இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபயாந்தோ நேற்று இரவு புதுதில்லி வந்தடைந்தார். அவரை விமான நிலையத்தில் நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர துபே வரவேற்றார். அபுதாபி பட்டத்து இளவரசர் திரு ஷேக் காலித் பின் முகமது பின் சயீத் அல் நஹியான் இந்தியா வந்துள்ளார். அவரை இந்தியன் பயணம், இந்தியா ஐக்கிய அரபு அமீரக நாடுகளுக்கு இடையேயான விரிவான ஒத்திசார்ந்த ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக வர்த்தகம் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பான ஒத்துழைப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நைஜீரிய துணை அதிபர் திரு காஷிம் மெச்சிமா புதுதில்லி வந்துள்ளார். அவரது இந்த பயணம் இந்தியா நைஜீரியா இடையேயான பல்வேறு துறைகளில் உள்ள ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளின் மக்களுக்கு இடையேயான வலுவான தொடர்புகள் இந்த உறவுகளுக்கு அடிப்படையாக உள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் இரண்டாவது கட்டமாக அசாம், பீகார், குஜராத், தெலங்கானா உள்ளிட்ட 6 மாநிலங்களில் 1,877,000 வீடுகளை கட்டுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. நகர்ப்புறங்களில் அனைவருக்கும் வீடு என்ற இலக்கை நோக்கி இந்த திட்டத்தை மேலும் விரைவாக செயல்படுத்தும் வகையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற மத்திய ஒப்புதல் மற்றும் கண்காணிப்பு குழுவின் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தின் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை செயலாளர் திரு சுதீந்திர சிங் தெரிவித்துள்ளார். உரிய காலத்திற்குள் இந்த வீடுகளை கட்டுவதற்கு மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இத்திட்டத்தின் மூலம் தகுதியுடைய அனைத்து பயனாளிகளுக்கும் உரிய பலன்கள் சென்றடைவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
3: காவிரி நீர் பிரச்சினைக்கு மேகதாது திட்டமே நிரந்தர தீர்வு என்று கர்நாடக மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு என் செலுவராயசாமி தெரிவித்துள்ளார். மாண்டியாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு காவிரி நீர் திறந்து விடுவது தொடர்பான வழக்கின் விசாரணை வரும் திங்கட்கிழமை நடைபெற உள்ளதாகவும், இது தொடர்பான மேல்முறையீடு ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தற்போது எவ்வளவு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது என்பதை கண்காணித்த பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்திற்கு காவிரியில் தற்போதைக்கு 6,000 கனஅடி தண்ணீரை திறந்து விடுவது சாத்தியமில்லை என்றும் அவர் கூறினார். மேகதாது திட்டத்திற்கு அனுமதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை தெரிவித்த அமைச்சர், காவிரி நீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்றால் அதற்கு மேகதாது திட்டமே தீர்வாக இருக்கும் என்றும் திரு செலுவராயசாமி தெரிவித்தார். ஒடிசா மாநிலத்தில் 2,42,000 கோடி ரூபாய் முதலீட்டு திட்டங்களுக்கான முன்மொழிவுகள் வந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார். ஒடிசா மாநிலத்திற்கு நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் மேற்கொண்ட பயணத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். முதலீடு, உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் முக்கிய மையமாக ஒடிசா மாறி வருவதாகவும் அவர் கூறினார். புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள முதலீட்டு திட்டங்கள் மூலம் மாநிலத்தில் 618,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அபுதாபி மற்றும் துபாயில் நடைபெற்ற முதலீட்டு சந்திப்புகளின்போது 8 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாகவும் திரு மோகன் சரண் மாஜி கூறினார். இந்தியா ஈரான் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள அவர், நேற்று இந்திய மத தலைவர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் மத்தியில் உரையாற்றுகையில் இதனை தெரிவித்தார். இந்தியா ஈரான் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும், கலாச்சாரம், தொழில்நுட்பம், வர்த்தகம், அறிவியல் மற்றும் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாகவும் திரு மசூத் பெசஸ்கியான் கூறினார். கடலோர ஆந்திராவில் இன்று பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட், குஜராத், கோவா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா மற்றும் சத்தீஸ்கட் ஆகிய மாநிலங்களிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஒடிசா, தெலங்கானா, மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளிலும் இதே வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்கால், பீகார், ராஜஸ்தான் மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் இன்றும் நாளையும் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. சென்னை ஓபன் கோல்ஃப் போட்டியில் இந்திய வீரர் விராஜ் மடப்பா சாம்பியன் பட்டம் வென்றார். நேற்று நடைபெற்ற இறுதி சுற்றில் அவர் அஜீஷ் சந்துவை வென்றார். முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் நேற்று மதுரையில் தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி, சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உட்பட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இன்று இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்துகிறார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டுவசதி திட்டத்தின் இரண்டாவது கட்டமாக 6 மாநிலங்களில் 1,877,000 வீடுகளை கட்டுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் 2,42,000 கோடி ரூபாய் முதலீட்டு திட்டங்களுக்கான முன்மொழிவுகள் வந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார். இந்தியா ஈரான் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25. நேரில் இனி கேட்கலாம் குட் மார்னிங் நீலகிரிஸ்.
5: ஊட்டி எஃப்எம் 101.8 இது
6: குட் மார்னிங் நீலகிரிஸ்.
7: என்னமா கேள சத்தம்
8: பேசிட்டீங்க மாமா?
9: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.
2: நேர்களே, இனிய காலை வணக்கம். உங்களின் இந்த நாள் மிக சிறந்த நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். கடந்து போன நேரத்தை நினைத்து வருந்தாமல் கையில் இருக்கும் இன்றைய நாளை பொன்னான நாளாக மாற்றுங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமஹிட்டு.
10: தும்கா, தும்கா, தும்கா, தும்கா.

நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: நறுமணம் தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலிகிரீஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.
1: நிலையத்தில் நேரம் 7:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீலகிரீஸ்.
2: ஹலோ

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, व्हाट अ सरप्राइज। நீ டூக்கேலயும் இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80s songs please.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமயாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரே வா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s please.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ஏப்ரல் மாதத்தில் ரத்த ஜாமத்தில் என் ஜன்னலோரத்தில்
1: ஜிபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8
1: தினமும் காலை 9 முதல் 10 வரை. டோன்ட் மிஸ் இட்.
4: நிலையத்தில் நேரம் 7:35. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீலகிரீஸ்.

0: குட் மார்னிங். நீலகிரிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான் சுவாரஸ்யமான விஷயங்கள், வாசிப்பை நேசிக்க புதின பக்கங்கள், நாள்தோறும் விதவிதமான தகவல்களுடன் உங்களை வரவேற்கிறது குட் மார்னிங் நீலகிரிஸ். தினமும் காலை 7:25 கேட்க தவறாதீர்கள். உங்கள் OTFM 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.
2: இன்னைக்கு சனிக்கிழமை காலையிலேயே அலாரம் அடித்ததும் ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணியிருக்கும். எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. நேற்று என்ன நடந்துச்சு, என்ன சொதப்புச்சு, யார் என்ன சொன்னாங்க, அதையெல்லாம் அப்படியே ஒரு ஓரமாக மூட்டை கட்டி தூக்கி போடுங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ்ஷான சூப்பரான நாள் நமக்காக காத்துட்ருக்குது. இன்றைக்கி நீங்கள் எடுக்க போகிற சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் நாளைக்கு நீங்கள் அடைய போகிற பெரிய வெற்றிக்கு அஸ்திவாரம். ஸோ எதுவுமே வந்து முயற்சியை வந்து நிறுத்தாமல் ஓடிட்டே இருங்க. யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் உங்கள் லைஃபோட ஹீரோ. நேற்று இருந்ததை விட இன்றைக்கி நீங்கள் ஒரு படி பெட்டராக இருந்தால் அதுவே போதும். கஷ்டமோ நஷ்டமோ முகத்தில் ஒரு சின்ன சிரிப்போட ஃபேஸ் பண்ணுங்கள். உங்கள் சிரிப்புக்கு முன்னாடி எந்த ப்ராப்ளமும் ரொம்ப நேரமாக நிற்காது. ஸோ இன்றைக்கி டேவை ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த நாள் உங்களுக்கான நாள். அடுத்து நம்ம நிகழ்ச்சியில் ஒரு செம எனர்ஜெட்டிக்கான ஒரு பாட்டை கேட்கலாம். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

ஆகாஷ்வாணி உதக மண்டலம் வானொலி நிலையம். நேர்களே, இந்த வாரம் பிளே கிரவுண்ட் நிகழ்ச்சியில

0: ஐக்கிய அரப் எமிரேட்ஸில் பெண்களுக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் T20 10வது சீசன் நடக்கிறது. துபாயில் நடந்த முதல் அரையிறுதியில் இந்தியா வங்கதேச அணிகள் மோதின. டாஸ் வென்ற வங்கதேச அணி ஃபீல்டிங் தேர்வு செய்தது. இந்திய அணிக்கு ஸ்மிருதி மந்தனா 2 ரன்களில் வெளியேறினார். மறுமுனையில் அசத்திய ஷபாலி வர்மா சுல்தானா வீசிய 4வது ஓவரில் வரிசையாக 2 சிக்ஸர் அடித்தார். பிரித்திகா ராவல் 20 ரன் அடித்தார். பருமா வீசிய 11வது ஓவரில் தொடர்ச்சியாக 2 பவுண்டரி விரட்டிய ஷபாலி சர்வதேச T20 அரங்கில் தனது 20வது அரை சதத்தை பதிவு செய்தார். ஷபாலி 40 பந்துகளில் 64 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இதில் 3 சிக்ஸர் மற்றும் 7 பவுண்டரி அடங்கும். பின் இணைந்த கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் ரிச்சா கோஷ் ஜோடி கை கொடுத்தது. 4வது விக்கெட்டிற்கு 36 ரன் சேர்த்த போது ரிச்சா கோஷ் 21 ரன்களில் அவுட் ஆனார். ஃபஹிமா நஹிதா பந்தில் தலா 1 சிக்ஸர் அடித்தார் ஹர்மன் பிரீத். மருவா வீசிய கடைசி ஓவரில் 1 பவுண்டரி 1 சிக்ஸர் அடித்தார் தீப்தி சர்மா. 13 ரன்களில் ஆட்டமிழந்தார். இந்திய அணி 20 ஓவர்களில் 149க்கு 5 விக்கெட் எடுத்தது. ஹர்மன் பிரீத் கவுர் 24 ரன்களில் அவுட் ஆகாமல் இருந்தார். சவாலான இலக்கை விரட்டிய வங்கதேச அணி 20 ஓவர்களில் 109 ரனுக்கு ஆல் அவுட் ஆனது. ஷோர்னா 22 ரன்களும் திலாரா 21 ரன்களும் கேப்டன் நிஹார் சுல்தானா 19 ரன்களும் எடுத்தனர். இந்திய அணி சார்பில் தீப்தி சர்மா 3 விக்கெட்டுகளும் நந்தினி 2 விக்கெட்டுகளும் கைப்பற்றினர். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் நடக்கிறது. பெண்கள் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் கஜகஸ்தானின் எலினா ரிஃபாகினா சீனாவின் கின்வென் ஜங் மோதினர். முதல் செட்டை 3-6 என இழந்த ரிஃபாகினா 2வது செட்டை 6-1 என கைப்பற்றினார். வெற்றியாளரை நிர்ணயிக்கும் 3வது செட்டை 6-4 என வென்றார். 2 மணி நேரம் 14 நிமிடம் நீடித்த போட்டியில் அசத்திய ரிஃபாகினா 3-6, 6-1, 6-4 என்ற கணக்கில் வெற்றி பெற்று US ஓபனில் முதல் முறையாக அரையிறுதிக்குள் நுழைந்தார். மற்றொரு காலிறுதியில் அமெரிக்காவின் கோகோ காஃப் ரஷ்யாவின் மிர்ரா ஆண்ட்ரீவா மோதினர். 2 மணி நேரம் 19 நிமிடம் நீடித்த போட்டியில் கோகோ காஃப் 2-6, 7-6, 6-2 என்ற கணக்கில் வெற்றி பெற்று இத்தொடரில் 2வது முறையாக அரையிறுதிக்கு முன்னேறினார். ஆண்கள் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சௌரவ் நெதர்லாந்தின் போர்டிக் வான் டி ஜூன்ஸ்லாப் மோதினர். அபாரமாக ஆடிய சௌரவ் 6-2, 7-5, 6-1 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று 3வது முறையாக அரையிறுதிக்கு முன்னேறினார். மற்றொரு காலிறுதியில் ரஷ்யாவின் கரண் கச்சானோவ் பெல்ஜியத்தின் அலெக்சாண்டர் பிளாக்ஸ் மோதினர். இதில் கச்சானோவ் 6-2, 7-5, 3-2 என முன்னிலையில் இருந்தபோது காயத்தால் பெல்ஜியம் வீரர் பாதியில் விலகினார். இதனையடுத்து கச்சானோவோ வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். US ஓபன் அரையிறுதிக்கு முன்னேறியதால் அடுத்து வெளியாக உள்ள WTA ஒற்றையர் பிரிவு தரவரிசையில் No. 1 இடத்தை கஜகஸ்தானின் ரிஃபாகினா உறுதி செய்தார். இதன் மூலம் 99 வாரம் முதலிடத்தில் இருந்த பெலாரஸ் வீராங்கனை சப்லங்காவின் ஆதிக்கம் முடிவுக்கு வருகிறது. US ஓபன் அரையிறுதியில் இம்முறை WTA ஒற்றையர் பிரிவு தரவரிசையில் Top 4 வீராங்கனைகள் சப்லங்கா ரிஃபாகினா ஜெசிகா கோகோ காஃப் விளையாடுகின்றனர். இதற்கு முன் 1975 இப்படி பங்கேற்றனர்.
1: Hey!

ஆஸ்திரேலியாவின் பிரஸ்போனில் சர்வதேச டென்னிஸ் தொடர் நடக்கிறது. ஆண்கள் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி, நெதர்லாந்தின் ராபின் ஹாஸ் ஜோடி, அமெரிக்காவின் ஜாக்சன் வித்ரே, நதானியல் லெமன்ஸ் ஜோடியை எதிர்கொண்டது. டை பிரேக்கர் வரை சென்ற முதல் செட்டை 7-6 என கைப்பற்றிய இந்தியா நெதர்லாந்து ஜோடி டை பிரேக்கர் வரை நீடித்து இரண்டாவது செட்டை 7-6 என தன்வசம் படுத்தியது. 1:36 நீடித்த போட்டியில் அபாரமாக ஆடிய யூகி பாம்ப்ரி ராபின் ஹாஸ் ஜோடி 7-6 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்குள் நுழைந்தது. இதில் இங்கிலாந்தின் லாய்ட் கிளாஸ்புல் நெதர்லாந்தின் ஜீன் ஜூலியன் ரோஜர் ஜோடியை சந்திக்கிறது.

0: அறிவோம் பகிர்வோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் ஆங்கில மொழியினை தோற்றுவித்தவர்கள், இது குறித்து ஆங்கில ஆசிரியை என் தீபா அவர்கள் வழங்கும் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: ரோமர் ஆட்சி காலம், லத்தீன் மொழி. கிமு 55 ரோம பேரரசரான ஜூலியஸ் சீசர் 2 படையணிகளுடன் வந்து பிரித்தானியாவை தாக்கி கைப்பற்ற முனைந்தார். கெல்டிக் இன குழுமத்தினர் பல்வேறு குழுமங்களாக ஆட்சி அமைந்திருந்தனர். பல அரசர்கள் இருந்தனர். இவர்கள் ரோமர்களின் ஆக்கிரமிப்பை எதிர்த்து கடும் போர் புரிந்தனர். இருப்பினும் பிரித்தானியாவின் தென்கிழக்கு பகுதிகளில் தாக்குதல் தொடுத்த ஜூலியஸ் சீசர் பல கெல்டிக் இன குழுமங்களை வெற்றி கொண்டதன் பின் திரும்பி சென்றார். மீண்டும் கிமு 54 இரண்டாம் தடவையாக 5 படையணிகள், 30,000 படை வீரர்கள், 2,000 குதிரை வீரர்கள் சகிதம் வந்து தாமஸ் ஆற்றை கடந்து போரிட்டார். கடும் போரின் முடிவில் கெல்டிக் இன குழுமத்தினர் தோல்வியடைந்தனர். ரோம பேரரசுக்கு கப்பம் செலுத்த ஒத்துக்கொண்டனர். அதனை தொடர்ந்து கிட்டத்தட்ட 100 பிரித்தானியா இயல்பு நிலையில் இருந்தது. கிமு 43 பேரரசர் கிளாடியஸ் 3 தடவையாக மேற்கொண்ட படையெடுப்புடன் பிரித்தானியா ரோமர்கள் வசம் வீழ்ந்தது. அதன் பின்னர் பிரித்தானியா ரோமானிய ஆளுநரின் கீழ் ரோம பேரரசின் ஓர் ஆட்சி பகுதியானது. பிரிட்டானியாவின் பூர்வ குடிகள் பேசிய மொழி கெல்டிக் மொழி ஆகும். ரோமானியர்கள் பேசிய மொழி லத்தீன் மொழி ஆகும். ரோமையர்களின் இவ்வருகையே பிரித்தானியாவின் வளர்ச்சிக்கு அடித்தளம் இட்டது எனலாம். ரோமர் ஆட்சி காலத்திலேயே ஐரோப்பிய கண்டத்தின் பல நாடுகளுக்குமான வணிக தொடர்புகளுக்கு ஏற்ற இடமாக தேம்ஸ் ஆற்று, ரிவர் தேம்ஸ் நன்மித்த நிலப்பரப்பு அமைந்திருப்பதை உணர்ந்து லண்டனை தலைநகராக உருவாக்கினர். அவர்கள் அதற்கு வழங்கிய பெயர் லண்டேனியம் என்பதாகும். அப்பெயரே மருவி லண்டேனியம், லண்டன், லண்டன் என்றானது. பிரித்தானியாவில் ரோமர் ஆட்சி காலத்திலேயே 365 நாட்களை கொண்ட நாட்காட்டி கேலண்டர் அறிமுகமானது. மக்கள் தொகை கணக்கிடும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. கோட்டைகள், குளியல் தடாகங்கள், பொது கட்டிடங்கள், நெடுஞ்சாலைகள், வீதி அமைப்பு திட்டங்கள், பாலங்கள் போன்றன உருவாக்கப்பட்டன. அவற்றின் எச்சங்கள் பிரித்தானியாவில் பல பகுதிகளில் இன்றும் சான்று பகிர்கின்றன. ரோமானியர்களின் ஆட்சி காலத்திலேயே அரசு நிர்வாகம், நீதி, சட்டம், மருத்துவம், கல்வி போன்றனவும் பிரித்தானியாவில் அறிமுகமாகின. இவை அனைத்தும் லத்தீன மொழி வழியாகவே இருந்தன. ரோமர்கள் பிரித்தானியாவை கைப்பற்றும் முன்னரே பிரித்தானிய இனக்குழுமங்களின் பேச்சு வழக்கில் லத்தீன சொற்கள் பயன்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. எடுத்துக்காட்டாக கேம்ப், குக், இன்ச், மில், மின்ட், சில்லறை, நூன், பில்லோ, பவுண்ட், பவுண்ட் என்பது நிறை அளவு, பண், படகு, ஸ்ட்ரீட், வால் போன்றவை. இச்சொற்கள் எப்படி கெல்டிக் மொழியினரின் பேச்சு வழக்கில் பயன்பட்டன என்றால், பிரிட்டானியாவில் வந்து குடியேறிய கெல்டிக் இன குழுமங்கள் ஐரோப்பிய பகுதிகளில் இருந்தே வந்தனர். அக்காலகட்டத்தில் ஐரோப்பாவின் பெரும் பகுதி ரோமர்களின் ஆதிக்கத்திற்குள் உட்பட்டிருந்ததால் அவர்களது லத்தீன் மொழி தாக்கமும் ஐரோப்பா எங்கும் பரவியிருந்ததே அதன் காரணமாகும். கெல்டிக் மக்களை போன்றே ரோமர்களும் பல தெய்வ வழிபாட்டு உடையவர்களாகவே இருந்துள்ளனர். ரோமபுரியில் கிறிஸ்தவ மத தோற்றத்தினை தொடர்ந்து கிபி 2 அல்லது 3 நூற்றாண்டளவில் ரோமபுரிக்கும் பிரிட்டானியாவுக்கும் இடையிலான வணிக மற்றும் போக்குவரத்து தொடர்புகள் ஊடக பிரிட்டானியாவிலும் ரோமன கத்தோலிக்கம் துளிர்விட தொடங்கியது. இதன் வழியாகவும் பல லத்தீன் சொற்கள்

0: அதன் அயல் தேசங்களில் தாக்குதல் அச்சுறுத்தல் தோன்றவே தமது படையணிகளுடன் தாயகம் திரும்ப வேண்டி ஏற்பட்டது. கிபி 436 ஆண்டளவில் பிரித்தானியாவில் இருந்து ரோமர்கள் வழங்கிய லத்தீன் மொழி சொல்தான். இப்பெயரே காலப்போக்கில் மருவி பிரிட்டானியா பிரிட்டன் என்றானது. இப்பகுதியில் வாழ்ந்த பூர்வ குடிகளான செல்டிக் இனத்தவரையே பிரிட்டன் அல்லது பிரிட்டிஷ் என அழைக்கப்படுகின்றவர்கள் ஆவர். ரோமானியர்கள் பேசிய லத்தீன் மொழியையும் எழுத்தையும் அடிப்படையாக கொண்டே ஆங்கில மொழி தோற்றம் பெற்றது. நிறைய லத்தீன் மொழி சொற்களையும் உள்ளடக்கியே உருவானது. ரோமர்கள் பயன்படுத்திய லத்தீன் எழுத்துருக்குகளை ரோமன் எழுத்துருக்குகள் என்றும் அழைப்பர். இன்றைய ஆங்கிலம் ரோமன் எழுத்துருக்களை அடிப்படையாக கொண்டதுதான். ஆங்கிலத்தை மூன்றாக நாம பிரிக்கலாம். முதலாவதாக பழைய ஆங்கிலம் ஓல்ட் இங்கிலீஷ். இதை பார்த்தால் ஏடி எந்த ஆண்டிலிருந்து என்றால் 450 1100. ரோமர்களின் வெளியேற்றத்தின் பின் பிரிட்டானிய மக்கள் பெரும் கவலைக்குள்ளானர். அவர்களிடம் தொழில் முறையிலான போதிய படை வீரர்கள் இருக்கவில்லை. கிட்டத்தட்ட 1,000,000 மக்கள் கிராமப்புறங்களிலேயே வாழ்ந்தனர். அவர்கள் விவசாயிகளாக இருந்தனர். பிரிட்டானிய ரோமர்களின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த காலங்கள் பிரிட்டானியாவுக்கு அதன் சூழ இருந்த இன குழுமங்களின் தாக்குதல் அச்சுறுத்தல் தொடர்ந்து இருந்தன. ரோமர்கள் வெளியேறிய பின் பிரிட்டானியாவை தாக்குவது அவர்களுக்கு சுலபமானதாக இருந்தது. இந்நிலை அறிந்து ஏங்கிள்ஸ், செக்சான், யூட் என்னும் 3 ஜெர்மேனிய மொழி குடும்பத்தினர் பாய்மர கப்பல்களில் வடகடலூடாக வந்து பிரிட்டானியாவின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் திடீர் தாக்குதல் தொடுத்து கைப்பற்றி கொண்டனர். ஏங்கிள்ஸ் இன்றைய கிழக்கு டென்மார்க்கில் இருந்தும், செக்சான் இன்றைய ஜெர்மனியில் இருந்தும், யூட்லாண்டில் இருந்தும் வந்தனர். பொதுவாக இவர்களை ஆங்கிலோ சாக்சன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றனர். பிரித்தானியாவின் பூர்வ குடிகளான கெல்டிக் மக்கள் பிரிட்டான்ஸ் பிரிட்டானியாவின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளுக்கு, அதாவது இன்றைய வேல்ஸ் மற்றும் ஸ்காட்லாந்துக்கு தள்ளப்பட்டனர். பிரிட்டானியா ஆங்கிலோ சாக்சன்களின் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. ஆங்கிலோ சாக்சன் பிரிட்டானியாவை தமது வாழ்விடமாக கொண்டனர். ஆங்கிலோ சாக்சன் கட்டுப்பாட்டுக்குள் வீழ்ந்த பிரிட்டானியாவை 7 அரசு பிரிவுகளாக நார்த்தம்பிரியா, மர்சியா, வெசெக்ஸ், எசெக்ஸ், சசெக்ஸ் அண்ட் கென் ஆட்சி செய்தனர். அவர்களின் பரம்பரையினரே தற்போதைய இங்கிலாந்து மக்கள் ஆவர். இவர்களே ஆங்கிலம் என்னும் மொழியை தோற்றுவித்தவர்கள் ஆவர்.
1: அறிவோம் பகிர்வோம்.
2: நேயர்கள், இதுவரை ஆங்கில மொழியினை தோற்றுவித்தவர்கள் இது குறித்து ஆங்கில ஆசிரியை என் தீபா அவர்கள் வழங்கிய கருத்துக்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

ஒழித்த பாடல் சைகோ திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் அவர்களோட குரல்ல ஒழிக்க கேட்டோம். நிலையத்தில் நேரம் 8:02.

0: பாதபங்கஜம்
1: வெற்றி அருளிடும் ஸ்ரீ வெள்ளை விநாயகர். வெற்றி என்ற மூன்றெழுத்து வார்த்தைக்குத்தான் மனிதரிடையே எத்தனை ஆர்வம். இந்த வெற்றியை நமக்கு தரக்கூடியது மதியா, பொருளா, உழைப்பா, இல்லை இவை மூன்றுமா? முயற்சி மெய்வர்த்த கூலி மட்டுமே தரும். அதனை தாண்டிய வெற்றிக்கு நமக்கு மேலான இறையருள் வேண்டும். அந்த அருளினை தருபவன் விநாயகன். விநாயகர் என்றால் தனக்கு மேல் தலைவர் இல்லாதவர் என்று பொருள். விநாயகருக்கு அர்ச்சிக்கும் போது ஓம் அனீஸ்வராய நம என்பர். அதற்கு அர்த்தம் தனக்கு மேல் ஒரு ஈஸ்வரனே இல்லை என்று பொருள். இவரது திருமேனி ஞானமயமானது, பிரணவகார வடிவமாக திகழ்பவன். அதனால்தான் அவர் நம்மை நமது முயற்சிகளில் எப்போதும் நல்ல வழியில் நடத்துபவர், தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்பவர். ஆகையினால் நம் நல்ல வழியில் காரிய சித்தி, செயலில் வெற்றி ஏற்பட அவரது அருளையே நாம் முதலில் நாடுகின்றோம்.

இத்தகு சிறப்புகள் வாய்ந்த விநாயகர் பல இடங்களில் கோவில் கொண்டுள்ளார். அவற்றிலே மிகவும் குறிப்பிடத்தக்க கோவில் திண்டுக்கல் நகரத்தின் மைய பகுதியான மணிக்கொண்டில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் திருக்கோவில். அண்மையில் இத்திருக்கோவிலுக்கு நாம் சென்றிருந்தோம். நகரத்தின் மிகவும் நெருக்கடியான இடத்தில் அருள்மிகு வெள்ளை விநாயகர் திருக்கோவில் அமையப்பட்டுள்ளது. கிழக்கு நோக்கிய சன்னதி திருக்கோவில் வாசல் முன்பாக முருகப்பெருமானின் திருக்கை வேலானது வாசலிலே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சற்று உயரமான சன்னதி மேலே சென்று விநாயகரை வழிபட்டு வருவதற்கு நமது இடது புறத்தில் படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றின் மேலே ஏறியவுடன் வலது பக்கம் நோக்கி சென்றால் கருவறையை அடையலாம். கருவறையின் சுவர்கள் கருங்கற்களால் கட்டப்பட்டுள்ளன. கருவறையில் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் நான்கு திருக்கரங்களோடு அருள் பாலிக்கின்றார். நவக்கிரகங்கள் அனைத்தும் விநாயக பெருமானின் உடலில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவரது நெற்றியில் சூரியனும் நாபியில் சந்திரனும் வலது தொடையில் செவ்வாயும் வலது கீழ்கையில் புதனும் குலுவீற்றிருக்கின்றார்கள். வலது மேல்கையில் சனியும் சிரசில் குரு பகவானும் இடது கீழ்கையில் சுக்கிரனும் இடது மேல்கையில் ராகுவும் இடது தொடையில் கேதுவும் இருக்கிறார்களாம். இவ்வாறாக நவகிரகங்களுக்கு அதிபதியாக இருப்பவர் விநாயகர். இத்திருக்கோவிலின் கருவறையில் உள்ள வெள்ளை விநாயகருக்கு வலது மற்றும் இடது புறத்திலும் ராகு கேது அமைந்திருப்பது மேலும் ஒரு தனி சிறப்பாகும்.

0: திருக்கோவிலில் மூலவரே முழுமுதற் கடவுள். கருவறையின் இடது புறத்திலே திருக்கோவிலின் உள்ளேயே அரச மரம் ஒன்று உள்ளது. அதன் கீழே நாகர் தமது வாலினை நான்கைந்து அடுக்குகளாக சுற்றி படம் எடுத்து நிற்க அதன் கீழே விநாயக பெருமான் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார். விநாயக பெருமான் பெரும்பாலும் அரச மரத்தடியிலேயே இருப்பார். இது தவிர வாதராயன மரம், வன்னி, நெல்லி, ஆலமரத்தின் கீழும் இவரை பிரதிஷ்டை செய்யலாம். இந்த ஐந்து மரங்களும் பஞ்சபூத தத்துவத்தை விளக்குகிறது. அரச மரம் ஆகாயத்தையும், வாதராயன மரம் காற்றையும், வன்னி மரம் அக்னியையும், நெல்லி மரம் தண்ணீரையும், ஆலமரம் மண்ணையும் குறிக்கும். இந்த ஐந்து மரங்களும் விநாயகர் கோவிலில் நட்டால் அது முழுமை பெற்ற கோவிலாக இருக்கும் என்பது கருத்து. நாம் இவற்றையெல்லாம் வணங்கிவிட்டு இத்திருக்கோவிலின் அர்ச்சகர் ஒருவரை சந்தித்தோம். அவரிடம் இத்திருக்கோவிலின் வரலாறு, அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகரின் சிறப்புகள், பெயர் காரணம் மற்றும் நடைபெறும் விழாக்கள் குறித்து கேட்டறிந்தோம். நம்மிடையே அவர் விரிவாக எடுத்துரைத்தார்.
1: நான் செந்தில் சிவம். இந்த கோவிலில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பூஜை செய்து வருகிறேன். இந்த கோவிலில் மகா கணபதியுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு சித்தர் பீடத்துக்கு மேலே இந்த விநாயகர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. இந்த சித்தர் அப்படின்னு அது யாராலையுமே இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இந்த திருக்கோவில் வந்து மூலஸ்தானம் மட்டும் கருங்கல்லினால் ஆனது. கீழேருந்து மேலே வரைக்கும், அதாவது விமானம் வரைக்கும், விமானத்துக்கு மேலேயுமே முழுமையாக கருங்கல்லால் ஆனது. இந்த வந்து தங்க கவசம் மட்டும் மேலே சாத்தியிருக்காங்க விமானத்துக்கு மட்டும். இந்த மகா கணபதியினுடைய திருவுருவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பத்மாசனத்துக்கு மேலே தாமரை பீடத்துக்கு மேலே சுவாமி அமர்ந்திருக்காங்க. 4 திருக்கரங்களில் அருள் பாலிக்கிறார். 1 பாச அங்குசம் அபயவரதம், இன்னொன்று மோதகம். ஒரு கையில் மோதகமும், ஒரு கையில் பாதி ஒடிந்த நிலையில் தந்தமும், பின்னாடி பின் இரு கரங்களிலும் பாச அங்குசமும் வச்சு நமக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் இந்த மகா கணபதி. இவர் வந்து கிழக்கு நோக்கி ஒரு முகமாக நமக்கு எல்லாம் காட்சி தருகிறார். தட்சிணாயனம் உத்தராயணம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு அயனங்களிலுமே சுவாமி மீது சூரிய பகவானுடைய கதிர் ஒளியானது சுவாமி திருமேனியில் படும். இது ரொம்ப அபூர்வம். நம்ம இந்து சமயத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் பிள்ளையார் சூழி போடாமல் எந்த காரியமும் நடத்த மாட்டாங்க. ஒரு புது வாகனமாக இருக்கட்டும், குழந்தைகளுக்கு அக்ஷராபியம் அதாவது முதல் பாடம் எடுக்கிறதா இருக்கட்டும், இங்கே வந்து விநாயகர்கிட்ட வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அக்ஷராபியம் போட்டுட்டு ஆரம்பித்தான்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது பக்தருடைய நம்பிக்கை. அதுபோல் வியாபாரிகள் எல்லாருமே அவங்க இங்கே வந்து அவங்களுடைய கடை சாவியை வச்சு அன்னைக்கு வியாபாரம் நல்லபடியாக நடக்கணும், நன்னா இருக்கணும் சொல்லி வேண்டிட்டு போவாங்க. அதன் பிரகாரமும் இங்கே விநாயகரும் அனைவருக்கும் எல்லா செல்வங்களையும் வளங்களையும் நலங்களையும் அள்ளி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். இதுவும் போக பிரதானமானது என்ன அப்படின்னா, கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஐயப்பன் சபரிமலை மாலை அணியிறவங்க வந்து இங்கே வந்து தான் மாலை போட்டு அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இங்கே பல ஸ்தலங்கள் இருந்தாலும் வெள்ளை விநாயகர்கிட்ட வந்து மாலை போடுறத அவங்களுக்கு மிக சிறந்ததொரு பிராப்தமாக எடுத்துக்குவாங்க. வேறெங்கும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, நம்ம விநாயகர் பக்கத்திலே ராகு கேது இருப்பாங்க. அவங்களுக்கு 21 சர்ப்பம், சர்ப்பத்தலையை வந்து 21 உண்டு. எல்லா கோயிலுமே 5 தலையும் மட்டும்தான் இருக்கும், ராகுவும் கேதுவும் தான் இருப்பாங்க. இங்கே மட்டும்தான் 21 தலை உண்டு. இந்த கோவில் சுமார் வந்து ராஜாக்கள் காலத்திலிருந்து இந்த மகா கணபதி இருக்கிறார் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக ஆய்வுபூர்வமாக இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கிற அந்த சித்தர் யாருங்கிறது மட்டும் இந்நேரம் வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அது மகா புருஷர். அவருடைய அபரிமிதமான சக்தியில் தான் இந்த திண்டீஸ்வரம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த கோவில் ஸ்தல விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச மரம், அதுவும் பழமையானது. இந்த மரத்தை எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே அந்த மரத்தை மட்டும் விட்டுட்டு அதை சுற்றி நம்ம ஆலயம் அளிப்பிருக்காங்க. 2015 வந்து மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. இந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னால் வந்து அதில் சர்ப்ப

0: அவருடைய புற்று இருந்துன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அது காலப்போக்கில் வந்து நம்ம வந்து நாகரை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். ராகுவும் கேதுவுக்கு உண்டான சிறப்பம்சமாக இங்கே சர்ப்பத்துக்கு அபிஷேகம்லாம் உண்டு. வெள்ளிக்கிழமையிலும் ராகு காலத்துலேயும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துலேயும் சிறப்பான அபிஷேகம் உண்டு. ராகு கேது தோஷம் இருக்கவங்களும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் இங்கே வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு போகிறதுனால அவங்களுக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கிறது. வில்லை வினாருடைய அனுகிரகத்தினால இந்த கோவிலில் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து இப்போ திருவிழா நடக்கிறது. வேறு எங்கேயும் இப்படி ஒரு விநாயகர் சதுர்த்தி திருவிழா நான் பார்த்ததில்லை. கற்பக விநாயகருக்கு 16 நாள் தான் நடக்கிறோம். இங்கே வந்து 19 நாள் திருவிழா நடக்குது. கொடியேற்றத்தோடு மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. முதல் நாள் கணபதி ஹோமத்தோடு புஷ்பாஞ்சலியோடு ஆரம்பித்து 19 நாளும் 19 நிகழ்ச்சிகள், 19 விதமான அலங்காரங்கள், 21 வகையான சுவாமிக்கு அபிஷேகங்கள் நடந்து மிக சிறப்பான முறையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 21 அபிஷேகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சந்தனாதி தைலம், அரிசி மாவு, திருமஞ்சனம், மஞ்சத்தூள், பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம், சொர்ணாபிஷேகம், கடைசியாக நம்ம கலசாபிஷேகத்தோடு நிறைவாகி 16 வகையான அபிஷேகங்களும், 32 வகையான பிரசாதங்களும், 21 வகையான மகாபிஷேகமும் நல்ல முறையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இத்தகு சிறப்பு வாய்ந்த திண்டீஸ்வரத்தில் பிரதானமாக அமைந்திருக்கும் நமது வெள்ளை விநாயகரின் அருளை பெற்று செல்லுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
1: திண்டுக்கல் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் குறித்த பல செய்திகளை கேட்டறிந்த பிறகு திருக்கோவிலின் உள்ளே அமர்ந்திருந்தோம். அப்போது நாம் கண்ட காட்சி என்னவென்றால், ஆன்மீக அன்பர்கள், வணிக பெருமக்கள் என அனைவரும் இத்திருக்கோவிலுக்கு வந்து வழிபட்ட வண்ணமே இருந்தனர். சுழிப்போட்டு செயலதையும் தொடங்கு என்பார்கள். இந்த சுழி விநாயகரின் சுழன்ற துதிக்கையையும் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் வடிவமாக கருதப்படுகிறது. அந்த வகையிலே நாம் எந்த ஒரு தொழிலை புதிதாக ஆரம்பித்தாலும் அல்லது புதிதாக இருசக்கர வாகனங்கள் வாங்கினாலும் விநாயகரின் அருளாசி பெற்றுக் கொள்வது வழக்கம். இத்திருக்கோவிலும் அன்பர் ஒருவர் தாம் புதிதாக வாங்கிய இருசக்கர வாகனத்தோடு வந்து வழிபட்டுக் கொண்டிருந்தார். அவரது அனுபவ கருத்துக்களை கேட்போமா?
2: என் பெயர் எஸ் விஜயலட்சுமி. நான் அரசு பள்ளி தலைமை ஆசிரியராக பணிபுரிகின்றேன். நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கேன். நினைச்சதெல்லாம் நிறைவேறுது. எந்த ஒரு வாகனங்கள் வாங்கினாலும் இங்க வந்து சாமி கும்பிட்டு தான் எடுத்துட்டு போவோம். இப்போ நாங்க ஒரு வண்டி வாங்கியிருக்கோம், அதை சாமி கும்பிடுறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம்.
1: தொடர்ந்து பல அன்பர்கள் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் குறித்த பல கருத்துக்களை நம்மிடையே பதிவு செய்தனர்.
3: என் பேர் பாஸ்கரன். நான் கடந்த ஒரு 30 ஆண்டு காலமாக நம்ம திண்டுக்கல் நகரின் மையத்தில் அமைந்திருக்க அருள்மிகு வெள்ளை விநாயகர் திருக்கோயிலில் வந்து சாமி கும்பிடாமல் எந்த காரியமும் நாங்கள் வந்து ஆரம்பித்தது கிடையாது. கண்டிப்பாக அந்த காரியம் வந்து நிறைவேறும். அந்த ஒரு ஐதீகம் வந்து எனக்கு மட்டும் இல்லை, இந்த சுற்றி இருக்க எல்லா இந்த நகர்வாழ் மக்கள் அத்தனை பேருக்கும் இருக்குது. அது முக்கியமாக வந்து இதில் வந்து வணிக பெருமக்களுக்கு இது ரொம்ப வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலம்.
4: என் பேர் ரமணிபாய். நான் வந்து திண்டுக்கல் மேட்டுப்பட்டி. இந்த வெள்ளை விநாயகர் கோயில் வந்து ரொம்ப காலமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து எந்த ஒரு விசேஷமானாலும் முதல்ல வந்து விநாயகரை தான் வழிபட வருவாங்க. சங்கடகட சதுர்த்தி மாதம் மாதம் நடக்கும், அப்புறம் விநாயகர் சதுர்த்தி நடக்கும். ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுவாங்க இல்லையா, அப்போ எல்லா கால பூஜையும் நடக்குங்க. ரொம்ப விசேஷமான கோயிலுங்க. எல்லாரும் நம்பிக்கையோடு வந்து சாமி கும்பிட்டுட்டு போகலாம். விநாயகர் அருள் எல்லாருக்கும் கிடைக்கும்.
1: பல்வேறு விழாக்கள் இத்திருக்கோவிலில் நடத்தப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 19 நாட்கள் தொடர்ந்து விழா நடைபெறும் திருக்கோவில் திண்டுக்கல் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் ஆலயத்தில் மட்டுமே.
5: மன நிறைவோடு நாம் கிளம்பும் போது பூஜை நடைபெற்றது.
6: ாய நமகாவும் விகடதண்டாய நமகா கௌரிம்புத்ராய நமகாவும் கஜகர்ணிகாய நமகாவும் லம்போதராய நமகா தக்ஷாய நமகாவும் மத்தக்ஷாய நமகாவும் முஷிய வாகனாய நமகா.
5: வெள்ளை விநாயகா, எனது வேண்டுதல் கேட்பாய், அருள்வாய். வெள்ளை உள்ளமே, உனக்கு வேண்டும் அமுதாய் தந்தேன். கொள்ளை மலர்கள் அடியிலே குவித்தேன் வணங்கி. நாள்தோறும் அள்ள செல்வமும் அன்பும் அறிவால் தருவாய் வாழ்வேன் என்ற வேண்டுதலோடு திருக்கோயிலில் இருந்து விடைபெற்றோம்.
7: நேயர்கள் இதுவரை கேட்டது கணபதி உலா. வெற்றி அருளிடும் வெள்ளை விநாயகர். திண்டுக்கல்.

0: அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் திருக்கோவில் சித்திரம். படைப்பு மதுரை வானொலி நிலையம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 8:45.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
4: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
5: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
4: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றீங்களா?
5: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
6: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
5: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
7: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 ஃப்ரம் 12th ஆகஸ்ட் டு 12th அக்டோபர்.
8: பயணம் இனிதாக, பாடல்கள் புதிதாக. இது டிரைவ் டைம் பீட்ஸ்.

ஒளித்த பாடல் மன்மதன் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா அவர்களோட இசையில ஒலிக்கி கேட்டோம். கேட்ட பாடலுடன் இன்றைய டிரைவ் டைம் பீட்ஸ் நிறைவு பெற்றது.

0: நேர்களினி கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள் ஹீரோ ஸ்பெஷல்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
3: சொல்லுங்க.
2: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
3: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
2: ஆனா அத எப்படி பண்ணனும்?
3: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
2: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
3: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
2: அவ்வளவுதானா?
3: அவ்வளவுதான்,
2: புரிஞ்சிடுச்சு.
3: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
4: ஆர்பிஐ சொல்கிறது,
5: விவரமாயிருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகன் ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல்.

0: ஒழித்த பாடல் ஜல்லிக்கட்டு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மனோ இணைந்து பாடியது இளையராஜா அவர்களோட இசையில. நேரிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 ரிட்ரோ ராகங்கள் ஹீரோ ஸ்பெஷல் தான் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
2: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
1: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.
3: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
1: காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு உங்கள் ஊட்டி FM 101.8 மட்டும்.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 முதல் 9 மணி வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இல்
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகன் ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல்.

0: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால். சைபால்
2: நம்மள சில பேர் எப்படின்னா, அவங்களுக்கு எதிரில் உள்ளவங்க பூரா எதிரியா தெரிவாங்க, பார்க்கறது பூரா பகையா தெரியும். குறை எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெளியில் இல்லை, அவங்கக்கிட்ட தான் இருக்குது. ஏற்றுக்கொள்ளுகிற சுபாவம் இல்லைன்னா இது மாதிரி சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். உன்னை சுற்றி இருக்கிற எல்லாமே உனக்கு வெறுப்பை தருவதாக நீ உணர்ந்தால் உனக்குள் நீ வெறுப்புடன் இருக்கிறா என்பதை அது காட்டுகிறது அப்படிங்கிறார் ஓஷோ. அவர் ஒரு சமயம் ஒரு கிராமத்துக்கு போயிருந்திருக்கார். அங்கே ஒரு ஓய்வு விடுதியில் தங்கியிருந்தாராம். ரொம்ப சின்ன கிராமம், அங்கே நாய்கள் ரொம்ப அதிகம். ராத்திரி ஆனால் எல்லா நாயும் குறைக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஓய்வு விடுதியில் மந்திரி ஒருத்தர் வந்து தங்கியிருக்கிறார். அவருக்கு அந்த நாய்கள் குறைக்கிறது பெரிய தொந்தரவாக போச்சு, தூங்க முடியல. பாதி ராத்திரியில் எழுந்திருச்சு இவர்கிட்ட வந்திருக்கார். அந்த சமயம் இவர் அசந்து தூங்கிக்கிட்டு இருந்திருக்கிறார். இவரை எழுப்பி சொன்னாராம், அவர் சுற்றிலும் இவ்வளவு சப்தங்களுக்கு இடையில் உங்களால் எப்படி இவ்வளவு நிம்மதியாக தூங்க முடியுது அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கு இவர் சொன்னாராம், அந்த நாய்கள் வந்து உங்களுக்காக கூடலை, உங்களை தொந்தரவு செய்யணுங்கிறதுக்காக அதுகள் இங்கே வரல. அதுகள் வந்து பத்திரிகைலாம் படிக்கிறதில்ல, அதனால் ஒரு மந்திரி இங்கே வந்து தங்கியிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் அதுகளுக்கு தெரியாது. அதுகளுக்கும் உங்களுக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது. அதெல்லாம் அதது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது, நீங்கள் எதுக்காக துன்பப்படுறீங்க அப்படின்னாராம். அது எல்லாம் குறைச்சி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தால் நான் எப்படி துன்பப்படாமல் இருக்க முடியும்? இவர் அதுக்கு விளக்கம் கொடுத்தார். நீங்கள் அதுகள் குறைக்கிறதை எதிர்த்து போராடாதீங்க, நீங்கள் அதோடு போராடுறீங்க, அதுதான் பிரச்சனை. பிரச்சனையை உண்டாக்குறது அதுதான், பிரச்சனையை உருவாக்குறது அதுகளோட சத்தம் கிடையாது, உங்களோட போராட்டம்தான். அந்த சத்தம் உங்களை தொந்தரவு பண்ணலை, அந்த சத்தத்தினால நீங்களே உங்களை தொந்தரவு பண்ணிக்கிறீங்க. நீங்கள் அந்த சத்தத்துக்கு எதிராக இருக்கிறீங்க. நீங்களாகவே உங்களுக்குள்ளே ஒரு நிபந்தனையை ஏற்படுத்திக்கிட்டீங்க, இந்த நாய்கள் குறைக்கிறத நிறுத்தினா தான் நான் தூங்க முடியும் அப்படிங்கிற நிபந்தனையை நீங்களே உங்களுக்கு விதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் நிபந்தனையை நாய்கள் கவனிக்க போகிறதில்ல, ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் நிபந்தனை நிறைவேறினா தான் தூங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதனால் உங்கள் நிபந்தனை தான் உங்களை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நாய்கள் குறைக்கிறத ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுகள் சத்தத்தை நிறுத்தினா தான் தூங்குவேங்கிற நிபந்தனையை விளக்குங்கள். நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தை நமக்கு தகுந்த மாதிரி நிர்பந்தப்படுத்தணும்னு நினைக்கிறோம் பாருங்கள், அது முடியாத காரியம். எது எப்படி இருக்குமோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கணும். ஒருத்தர் வந்தார், சார் எங்கள் வீட்டில் தினமும் பயங்கரமாக குரட்டை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், இருந்தாலும் அது எனக்கு தொந்தரவாக தெரியாது, தினமும் கேட்டு பழகி போச்சு அப்படின்னார். குரட்டை விடுறது யார், உங்கள் மனைவியா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, நான் தான் அது அப்படின்னு சொல்லிவிட்டு அசட்டுத்தனமாக சிரிக்கிறார்.
0: சைபால் வழங்கிய தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால்,
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நிலையத்தில் நேரம் 9:13. நேயர்களே, எல்லாரும் அவங்களோட புகைப்படங்களை 80களில் இருப்பது போல ஏயில் உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையிலும் கூட உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 ரெட்ரோ ராகங்களின் மூலமாக உங்களை பாடல்களின் மூலமாக 80களுக்கே அழைத்து செல்லுது.

0: ஒழித்த பாடல் திருமதி பழனிசாமி திரைப்படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட குரல்ல ஒலிக்க கேட்டோம்.
1: எம்பாட்ட கேட்டா போதும் போதும் போதும், காதல் கொடி தன்னால் ஏறும்
2: ஏறும் ஏறும்.

0: சிறு இதயம் அடிக்கடி துடிக்கிறது துடிக்கிறது கழுதைய போல அவனப்பு மனசில உதக்கிறது
1: உதக்கிறது
0: காதலில் தானே சிறு இதயம் அடிக்கடி

0: Hierro, hierro.
1: கங்கையமரன் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள்.

இளையராஜாவின் இசையமைப்பில் மனோ சுவர்ணலதா ஆகியோர் பாடிய பாடல் அமைதிப்படை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 9:33. ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டியம் 101.8. நேரிலே உதகை உழவர் சந்தை, காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை நிலவரங்களை கேட்டறிவோம். விலை நிலவரங்கள் கிலோ ஒன்றிற்கு ரூபாயில் கத்தரிக்காய் 38, வெண்டை 42, தக்காளி நாட்டு ரகம் 30, ஆப்பிள் ரகம் 35, அவரை 60, புடலங்காய் 38, பீர்க்கங்காய் 48, சுரைக்காய் 30, பாகற்காய் 48, கொத்தவரை 40, பூசணிக்காய் 20, அரசாணிக்காய் 20, பச்சை மிளகாய் 45 மற்றும் 50, பெரிய வெங்காயம் 85 மற்றும் 80, பொரியல் தட்டை 65 மற்றும் 60, பெரிய வெங்காயம் 65 மற்றும் 60, முருங்கைக்காய் 34, தேங்காய் 65, புடலங்காய் 100, வாழைக்காய் 45, சேனைக்கிழங்கு 40, மரவள்ளிக்கிழங்கு 35, சக்கரவள்ளிக்கிழங்கு 45, உருளைக்கிழங்கு 50 மற்றும் 45, மேரக்காய் 25, முள்ளங்கி 30, கேரட் 35, பீட்ரூட் 45, நூல்கோல் 45, டர்னிப் 40, முட்டைகோஸ் 25, பட்டாணி 120, வெள்ளைப்பூண்டு 200 மற்றும் 180, இஞ்சி 150, புஷ்பீன்ஸ் 60 மற்றும் 50, டபுள் பீன்ஸ் 60 மற்றும் 70, ஊட்டி அவரை 110 மற்றும் 100, கலர்கோஸ் 40, குடைமிளகாய் 60, பச்சை மிளகாய் 50, ப்ரக்கோலி 100 மற்றும் 90, கருவேப்பிலை 40, கொத்தமல்லி 70, புதினா 60, கீரை வகைகள் 60, வாழைத்தண்டு 10, வாழை இலை 50, வாழைப்பூ 10, நெல்லிக்காய் 90 மற்றும் 100, வெள்ளரிக்காய் 40, மக்காச்சோள கதிர் 30. இனி பழங்களின் விலை நிலவரங்கள். எலுமிச்சம்பழம் 240, கொய்யா 80, பப்பாளி 50, மாதுளம்பழம் 140, திராட்சை 100 மற்றும் 200, வாழைப்பழம் வகைகள் பூவன் பழம் 50, ரஸ்தாலி 60, மோரிஸ் 45, நேந்திரன் 50, செவ்வாழை 90, கற்பூரவல்லி 50, ஆப்பிள் 220, சாத்துக்குடி 130, ஆரஞ்சு 100, அன்னாசிப்பழம் 80 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேர்கள் இதுவரை உதகை உழவர் சந்தை, காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை நிலவரங்களை கேட்டிருந்தீர்கள். நேர்களே, ரெட்ரோ ராகங்கள் தொடர்கிறது.

ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகன் ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல்.

என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் குரலில் இளையராஜாவின் இசையமைப்பில் பாடல் ஒலிக்க கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 9:46.

0: கேஜே எஸ்தாஸ் குரலில் பூவிழி வாசலிலே திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டீர்கள்.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: வாத்தியார் வீட்டுப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள்.
1: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான், ஜிமுக்கு சிக்கான், ஜிக்கு ஜிமுக்கு சிக்கான், ஜிமுக்கு
2: சிக்கான்,
1: ஜிமுக்கு சிக்கான்,
2: ஜிமுக்கு சிக்கான்,
1: ஜிமுக்கு சிக்கான், ஜிக்கு ஜிமுக்கு சிக்கான்,
2: ஜிமுக்கு சிக்கான், ஜிக்கு ஜிமுக்கு சிக்கான்,
1: ஜிமுக்கு சிக்கான், ஜிக்கு ஜிமுக்கு சிக்கான்,
2: ஜிமுக்கு சிக்கான், ஜிக்கு ஜிமுக்கு சிக்கான்.

0: உடன்பிறப்பு திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், சுவர்ணலதா ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.

கட்டளை திரைப்படத்திலிருந்து மனு குழுவினர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நேற்று நேரம் 10:13 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 ரெட்ரோ ராகங்கள்.

0: சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.
1: மிஸ்டர் பாரத் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன் ஐயூர் இணைந்து பாடிய பாடல் நம்பரை கேட்டீர்கள். ஊட்டி எஃப்எம் 91.8 நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஹீரோ ஸ்பெஷல்.

0: வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையமைப்பில் சுனந்தா குரலில் ஒலித்த அந்த பாடலுடன் இன்றைய ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 944-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடி எஃப்எம் 101.8. குவா குவா வாத்துக்கள். ஒரு மனிதன் புத்திசாலியா இருந்தா அவனை பார்த்து ஆச்சரியம்தான் பட முடியும். ஒரு மனிதன் வெகுளித்தனமா இருந்தா அதை பார்த்து ரசிக்கலாம். ஒரு மனிதனுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த பரிசு குழந்தைகள். அந்த குழந்தையின் குறும்புத்தனத்தையும் சுட்டித்தனத்தையும் பார்த்து ரசிக்காத சந்தோஷப்படாத எந்த ஜனங்களும் அவர்களுடைய இதயங்களும் கிடையாது. அந்த சந்தோஷத்தை தருவதுதான் நம்மளுடைய குவா குவா வாத்துக்கள்.
1: ஹாய் குட்டி, யார் பேசுறீங்க? வீட்டுல இருந்து மெஹி பேசுறேன். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? ஓகே, வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
2: வீட்டுல இருக்காங்க.
1: அது யார் யாரு? யார் யாரா இருக்காங்க வீட்டுல?
2: மம்மி, டாடி, பாப்பா, அண்ணன், மாமா.
1: ஓகே,
2: நான் இருக்கேன்.
1: ஓகே, ஜாலியா இருக்குமா வீட்டுல உங்களுக்கு? உங்களுக்கு வீட்டுல அதிக நேரம் இருக்கிறது பிடிக்குமா, ஸ்கூல்ல அதிக நேரம் இருக்கிறது பிடிக்குமா?
2: வீட்டுலதான்.
1: வீட்டுலதான். எதனால வீட்டுல அதிக நேரம் இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு?
2: ஸ்கூல் போன போர் அடிக்கா?
1: ஸ்கூல் போன போர் அடிக்குமா?
2: ஆமா.
1: சரி, வீட்டுல நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? இன்னைக்கு உங்களுக்கு லீவுன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க வீட்டுல?
2: சாப்பிடுவேன்.
1: ஓகே,
2: ஃபோன் பாப்பேன். டிவி பாப்பேன்.
1: ஓகே,
2: படிக்குவேன். திரும்பி மத்தியானம் சாப்பிடுவேன்.
1: ஓகே, அப்புறம் திரும்ப மதியானம் டிவி பாப்பீங்களா?
2: அதே மாதிரி காலையில பண்ண மாதிரி மத்தியானம் பண்ணுவேன்.
1: மதியானம் பண்ணுவீங்க, அதே வந்து சாயந்தரம் பண்ணுவீங்க, நைட் ஆயிடும் சாப்பிட்டு தூங்கிடுவீங்க. கரெக்டா? ஜாலியா இருக்குங்களா? இதான் ஜாலியா உங்களுக்கு? உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும், மம்மியவா டாடியவா?
2: வீட்டுல எல்லாரும் பிடிக்கும்.
1: எல்லாரையும் ரொம்ப பிடிக்குமா? பரிசுல யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்கன்னு சொன்னா யார சொல்லுவீங்க நீங்க?
2: அப்படிலாம் கேட்கக்கூடாது.
1: அப்படிலாம் கேட்க கூடாதா? நாங்க அப்படிதான் கேட்போம். நீங்க வந்து கரெக்டா யாராச்சும் ஒருத்தர் மட்டும் தான் சொல்லணும் எனக்கு. யாரு? மம்மி, டாடி, தாத்தா, பாட்டி. எல்லாமே ஒரே மாதிரி தான். யாரையும் விட்டு கொடுக்கற மாதிரியே இல்ல நீங்க. கரெக்டா?
2: ஆமா.
1: ஓகே, சரி. யாரு உங்க வீட்டுல ரொம்ப திட்டுவா?
2: யாரும் இல்ல.
1: பை சொல்ற,
2: யாரும் இல்ல.
1: யாரும் திட்டவே மாட்டாங்களா உங்கள?
2: மம்மி.
1: சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? ரொம்ப பொறுமை பண்ணுவீங்களா மம்மி கிட்ட நீங்க? எதுக்கு மாமே உங்களை திட்டுவாங்க வீட்டுல?
2: போன்
1: பாத்துட்டு அதனால திட்டுவாங்களா? எப்படி போன வெயின்னு சொல்லி அடி கொடுப்பாங்களா? அந்த போனை புடுங்கிட்டு போயிடுவாங்களா மம்மி?
2: போனை காசு
1: முடிவாங்க. ஓகே ஓகேம்மா, சரி. நீங்க மம்மிக்கு வீட்டுல ஹெல்ப்லாம் பண்ணி கொடுப்பீங்களா? என்னெல்லாம் செய்வீங்க?
2: சாப்பிடுவா?
1: சாப்பிடுறது ஹெல்ப் கிடையாது. மம்மி வேலை செய்யும் பொழுது மம்மிக்கு ஏதாச்சும் நீங்க ஹெல்ப் பண்ணி கொடுப்பீங்களா? மம்மிக்கு சப்போர்ட்டா?
2: அவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் தான்.
1: நீ சாப்பிடுறதே அவங்களுக்கு பெரிய ஹெல்ப் தானே? ஏன் சாப்பிட மாட்டேன்னு தொந்தர் பண்ணுவியா நீ ரொம்ப?
2: இல்ல இல்ல,
1: நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதுவே மம்மிக்கு நீங்க செய்யற பெரிய ஹெல்ப். ஓகே, மம்மி என்ன சூப்பரா செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு? ரசம் சாப்பாடு சூப்பரா செய்வாங்களா மம்மி? அதான் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? ஓகேம்மா, சரி சரி. நீங்க வீட்டுல மம்மி கூட சண்டை போடுவீங்களா?
2: இல்ல.
1: டாடி கூட? டாடி கூட சண்டை போடுவீங்களா? யாரு கூட சண்டை போட மாட்டீங்களா? ரொம்ப குட் பாயா நீங்க?
2: அண்ணா கூட போடுவேன்.
1: அண்ணா கூட சண்டை போடுவீங்களா? எதுக்கு சண்டை வரும் உங்களுக்கும் அண்ணாக்கும் வீட்டுல? ரிமோட்காக சண்டை வருமா?
2: விளையாடும் போது.
1: நீங்க தாத்தா கூட கடைக்கெல்லாம் போவீங்களா வெளியே?
2: போவேன்.
1: போவீங்களா? சரி சரி. எதுல போவீங்க தாத்தா கூட கடைக்கு? நடந்து போவீங்களா இல்ல பைக்ல போவீங்களா?
2: நடந்து போவேன்.
1: நடந்து போவீங்களா? உங்களுக்கு காலெல்லாம் வலிக்காதா நடந்து போனா?
2: கொஞ்சம்
1: தூரம் தான். வீட்டுக்கு பக்கமாக தான் போவீங்களா நடந்து தாத்தா கூட வாக்கிங் போற மாதிரி?
2: எல்லாம் வண்டியில போயிரும்.
1: இல்லன்னா வண்டியில போயிருவீங்க ஜாலியா. ஓகே, யாரு கூட வண்டியில போறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? டாடி கூடயா, தாத்தா கூடயா?
2: எல்லாரும்
1: எல்லாத்துக்குடியுமே போகுதுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? மம்மி கூட போவீங்களா? ஓகே ஓகே, அப்ப ஜாலி தான். நீங்க வண்டியில ரவுண்ட் அடிக்கணும்னு நினைச்சா யாரையாச்சும் ஒருத்தர் கூப்பிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவீங்களா? சூப்பர் சூப்பர். ஓகே, உங்க வீட்டுல பெட் அனிமல்ஸ் இருக்கா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா டாகி? எதனால பிடிச்சிருக்காது உங்களுக்கு?
2: டாக் நல்லது.
1: டாக் நல்லதா? நம்மள பாத்துக்கணும் பத்திரமா? ஓகே, நீங்க டாக பாத்துக்குவீங்களா பத்திரமா? புரியல.
2: காட்டும்.
1: சரி சரிம்மா. ஓகே ஓகே, சரி. உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன? கிரீன் கலர் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? ஓகே, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஓகே, நீங்க பாட்டு பாடுவீங்களா? பாட்டு பாடுவீங்களா? பாட மாட்டீங்க. டிவியில பாட்டு எல்லாம் பாப்பீங்களா? பாப்பீங்க, ஆனா நீங்க பாட மாட்டீங்க. ஓகே ஓகே ஓகே குட்டி, கியூட்டா பேசுனீங்க, தேங்க்யூ.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 குவா குவா வாத்துக்கள்.
1: நேயர்களை கேட்ட அந்த பாடலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா நம்மளோட பேச போற குட்டி சுட்டி யாருன்னு சொல்லி பாக்கலாமா?
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் பேசுறீங்க?
3: நிவின் ஜோஸ்.
2: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க?
3: செகண்ட் சி.
2: எந்த ஸ்கூல்?
3: ரெக்ஸ்.
2: உங்களோட சின்ன சின்ன ஆசைகள் என்ன?
3: சாப்பிடணும்,
2: எழுதணும்,
3: படிக்கணும்.
2: ஓகே, சாப்பிடறதுல என்ன பிடிக்கும் உங்களுக்கு?
3: பிரியாணி.
2: என்ன பிரியாணி?
3: சிக்கன்.
2: யார் செஞ்சு கொடுக்கணும்?
3: எங்க அம்மா.
2: அம்மா செஞ்சா ரொம்ப பிடிக்குமா?
3: ஆமா.
2: ஓகே, அம்மா என்ன சூப்பரா செய்வாங்க?
3: பிரியாணி.
2: சிக்கன் பிரியாணியா? ஓகே. எவ்வளவு சாப்பிடுவீங்க நீங்க?
3: நிறைய.
2: நிறைய சாப்பிடுவீங்களா? சிக்கன் பிரியாணிக்கு என்ன சைட் டிஷ் கொடுப்பாங்க?
3: வெங்காய தயிர்.
2: வெங்காய தயிர் நல்லா இருக்குமா சாப்பிட?
3: நல்லா இருக்கும்.
2: வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
3: அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, தம்பி, நானு.
2: அப்பா கூட வெளியில போவீங்களா நீங்க?
3: ஆமா மேம்.
2: எங்க கூட்டிட்டு போவாங்க டாடி உங்களை?
3: பொம்மை வாங்க. ஷாப்பிங் பண்ண.
2: ஷாப்பிங் போனா என்ன வாங்குவீங்க நீங்க?
3: பிஸ்கட், சிப்ஸ்.
2: அதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
3: ஆமா மேம்.
2: தம்பி என்ன பண்றாங்க?
3: தம்பி இப்ப ஸ்கூல்ல இருப்பான்.
2: ஸ்கூல்ல இருக்காங்களா? தம்பி என்ன கிளாஸ் படிக்கிறாங்க?
3: தம்பி வந்து கேஜி.
2: கேஜி படிக்கிறாங்களா? ஓகே ஓகே, சூப்பர். சரி, நீங்க டிவில பாப்பீங்களா நிறைய?
3: ஆமா மேம்.
2: என்ன பாப்பீங்க டிவில?
3: ஜிகன் சார்க்கோ, லிட்டில் சிங்கம், மோட்டு பட்லு.
2: இதெல்லாம் நிறைய பாப்பீங்களா? ஓகே, படிக்கிறதுக்குலாம் டைம் இருக்கா வீட்டுல?
3: இருக்கு.
2: உங்களுக்கு பாட்டுலாம் பாட தெரியுமா?
3: தெரியும் மேம்.
2: என்ன பாட்டு பாடுவீங்க? சினிமா பாட்டுல பாடுவீங்களா?
3: ஆமா.
2: இங்க ஒரு பாட்டு பாடுங்க பாக்கலாம்.
3: ரஞ்சிகமே ஏ ரஞ்சிகமே, ரஞ்சிகமே ரஞ்சிகமே, மனச வாழிக்க கொஞ்சுகமே, அடி ரஞ்சிகமே ரஞ்சிகமே, உன மணக்க வாரிக்க கொஞ்சுகமே, அது ரஞ்சிகமே ரஞ்சிகமே, உன மனச வாரிக்க கொஞ்சமே, ஒத்தரி ஒத்தரி ஒத்தரி வச்சா சொஞ்சுகமே சொஞ்சுகமே.

0: சொஞ்சுகமே சொஞ்சுகமே.
1: ஓகே ஓகே, சூப்பரா பாடுனீங்க. இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி கத்துக்கிட்டீங்க?
0: சினிமால போய் பாத்து.
1: சினிமால பார்த்த உடனே கத்துக்கிட்டீங்களா? யார் நடிச்சிருக்கா இந்த படத்துல?
0: விஜய்.
1: விஜய் உங்களுக்கு பிடிக்குமா ரொம்ப? ஆமா சொல்லணும்.
0: ஆமா.
1: என்ன பிடிக்கும் விஜய் கிட்ட உங்களது?
0: விஜயோட வண்டி, அப்புறம் விஜயோட ஸ்விம்மிங் பூல்.
1: அதெல்லாம் பிடிக்குமா? சினிமால அதெல்லாம் வருமா? பாத்திருக்கீங்களா?
0: பாத்திருக்கேன்.
1: ஓகே ஓகே. காமெடி எல்லாம் பாப்பீங்களா?
0: பாப்பேன்.
1: யாரோட காமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
0: ராஜ் ஜோக்.
1: அப்படியா, சரி ஓகே. உங்க வீட்டுல பெட் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கா?
0: இருக்கு.
1: என்ன இருக்கு உங்க வீட்டுல?
0: ஜாக்கி.
1: ஜாக்கி நாய்க்குட்டியா?
0: இல்ல மேம், நாய்.
1: நாயா?
0: ஜிம்மி. ஜிம்மி நாய்.
1: ஜிம்மியா? ஓகே ஓகே. அது கூட நீங்க விளையாடுவீங்களா?
0: விளையாடுவேன்.
1: எப்படி அத பாத்துப்பீங்க நீங்க வீட்டுல?
0: பொம்மை எல்லாம் குடுத்து விளையாண்டு, சாப்பாடு குடுத்து, தண்ணி குடுத்து,
1: இதெல்லாம் குடுத்து பாத்துப்பீங்களா?
0: ஆமா மேம்.
1: இப்ப செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற சொன்னீங்கல்ல, நீங்க பெருசானா என்ன ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க?
0: போலீஸ்.
1: போலீஸா? எதனால போலீஸ் பிடிக்கும் உங்களுக்கு?
0: போலீஸ் சண்டை போடுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க, கார்ல ஃபாஸ்டா போவாங்க.
1: அதனால உங்களுக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசையா? சினிமாலதான் நிறைய போலீஸ் எல்லாம் இவ்வளவு ஸ்பீடா. அப்புறம் கலெக்டர் ஆகணுமா? போலீஸ் ஆகணுமா கலெக்டர் ஆகணுமா?
0: போலீஸ்.
1: போலீஸ் தான் பிடிச்சிருக்கா? ஏன்னா போலீஸ் வந்து நல்லா ஸ்பீடா கார் ஓட்டிட்டு போவாங்களா?
0: ஆமா மேம்.
1: அதனாலயா? ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன?
0: பர்பிள்.
1: எதனால பர்பிள் கலர் பிடிக்கும்?
0: பர்பிள்ல கிரேப்ஸ் இருக்கு.
1: அப்ப உங்களுக்கு கிரேப்ஸ் பிடிக்குமா?
0: ஆமா.
1: டெய்லி கிரேப்ஸ் சாப்பிடுவீங்களா?
0: ஆமா.
1: யார் வாங்கி கொடுப்பா?
0: அப்பா.
1: அப்பா வாங்கி கொடுப்பாங்களா? வேற என்னெல்லாம் டாடி வாங்கி கொடுப்பாங்க உங்களுக்கு?
0: டாடி எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க.
1: நீங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்களா?
0: ஆமா.
1: ஓகே. நீங்க தம்பி கூட சண்டை போடுவீங்களா வீட்டுல?
0: இல்ல.
1: ஏன் போட மாட்டீங்க?
0: அவன் நல்லவன்.
1: தம்பி நல்லவனா? குட்டா பாத்துப்பீங்களா நீங்க? சரி, தம்பி உங்ககிட்ட சண்டை போடுவாங்களா?
0: தம்பியும் ஒரு பாப்பாவும்.
1: தம்பியும் பாப்பாவுமா? ரெண்டு பேருமே சண்டை போடுவாங்களா?
0: இல்ல, சண்டை போட மாட்டாங்க.
1: ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடுவாங்களா? ஓகே. இப்ப நீயும் தம்பியும் ஒரு பொம்மைய வச்சு விளையாண்டு இருக்கீங்க வீட்டுல, சரியா?
0: ஓகே.
1: உங்களுக்கு அந்த பொம்மை எடுத்துட்டு போய் தனியா வச்சு விளையாடணும்னு ஆசை, ஓகேவா? அப்ப தம்பி வந்து குடுக்க மாட்டேங்கிறான். அப்ப என்ன பண்ணுவ நீ? ஒரே ஒரு பொம்மை தான் உனக்கும் வேணும், தம்பிக்கும் வேணும் விளையாடுறதுக்கு.
0: அதே மாதிரி நான் ஒண்ணு வாங்கி.
1: இப்ப வேற இன்னொரு தடவை அப்பாட்ட சொல்லி வாங்கிப்பீங்க. அந்த டைம்ல உங்களுக்கு விளையாடுறதுக்கு வேணும், தம்பி கிட்ட குடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க. தம்பி உங்களுக்கு குடுக்க மாட்டேங்கிறான். அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க?
0: நான் ஏதாச்சும் குடுத்தா அவனும் எனக்கு குடுப்பான்.
1: நீங்க தம்பிக்கு வேற குடுத்து அந்த பொம்மையை நைஸா வாங்கிருவீங்களா? ஐ கட் கட் சூப்பர். மம்மிக்கு குட்டி குட்டி ஹெல்ப் எல்லாம் பண்ணி குடுப்பீங்களா வீட்டுல?
0: பண்ணுவேன், நிறைய ஹெல்ப்.
1: என்ன பண்ணுவீங்க?
0: தக்காளி வேணுமா கொண்டு வந்து எடுத்து குடுப்பேன், பால் வேணும்னா கொண்டு வந்து எடுத்து குடுப்பேன்.
1: எங்க இருந்து எடுத்து குடுப்பீங்க இதெல்லாம்?
0: ஃப்ரிட்ஜ்ல
1: இருந்து எடுத்து குடுப்பீங்களா? ஓகே ஓகே. வேற என்ன வர்க் பண்ணுவீங்க மம்மிக்கு?
0: மம்மிக்கு பென் எடுத்து குடுக்கணும், இயர்போன் எடுத்து குடுக்கணும், செல் எடுத்து குடுக்கணும், அதெல்லாம்.
1: மம்மி என்னெல்லாம் கேக்குறாங்களோ எல்லாமே எடுத்து கொடுத்து மம்மிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே குட்டி, ஓகே குட்டி, சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ.
0: தேங்க்யூ.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 குவா குவா வாத்துக்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 குவா குவா வாத்துக்கள்.
1: நேயர்களை கேட்ட அந்த பாடலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா நம்மளோட பேச போற குட்டி சுட்டி யாருன்னு சொல்லி பாக்கலாமா?
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்,
2: யார் பேசுறீங்க?
3: என்ன
2: கிளாஸ் படிக்கிறீங்க? எந்த ஸ்கூல்?
3: ஆண்டனி ஸ்கூல்.
2: ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னு சொன்னனால உங்ககிட்ட நான் ஒரு ரைம்ஸ் கேட்க போறேன். ரைம்ஸ் எல்லாம் நல்லா பாடுவீங்களா நீங்க?
3: பாடுவேன்.
2: ரைம்ஸ் பாடுங்க பாக்கலாம். சூப்பரா பாடிட்டீங்க கேட்ட உடனே. வெரி குட்,
3: தேங்க்யூ ஆண்டி.
2: ஓகேமா, ஓகே. சரி, வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
3: அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அதுக்கப்புறம் அண்ணன் இருக்காங்க, நான் இருக்கேன்.
2: நாலு பேர் இருக்கீங்களா? ஓகே ஓகேமா. சரி, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்?
3: சைக்கிள் ஓட்டுறதுதான்.
2: சைக்கிள் ஓட்டுவீங்களா டெய்லி?
3: ஓட்டுவேன் ஆண்டி.
2: ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஓட்டுவீங்களா?
3: ஆமா ஆண்டி.
2: என்ன கலர் சைக்கிள் வச்சிருக்கீங்க?
3: ரெட் கலர்.
2: ஓகே, உங்க சைக்கிள் எவ்வளவு வீல் இருக்கு? ரெண்டு வீலா, மூணு வீலா?
3: நாலு வீல்.
2: நாலு வீல் இருக்கா? எப்படி நாலு வீல் சொல்லுங்க?
3: கீழே
2: விழுகாம இருக்கு, ரெண்டு வீல் சைட்ல சப்போர்ட்டுக்கா? தைரியமா ஓட்டுவீங்களா சைக்கிள்
3: எல்லாம்?
2: ஓகே. நீங்க சைக்கிள் ஓட்டும் பொழுது யார் உங்க கூட இருப்பா?
3: அம்மாவும் அண்ணனும் இருப்பாங்க.
2: ரெண்டு பேருமே இருப்பாங்களா? ஓகே. ஸ்பீடா ஓட்டுவீங்களா ஸ்லோவா ஓட்டுவீங்களா?
3: ஸ்லோவா தான்.
2: அப்படியா? ஓகே. உங்களுக்கு சாப்பிடறதுல என்ன ரொம்ப பிடிக்கும்?
3: பிரியாணி தான் எனக்கு பிடிக்கும்.
2: எதனால பிரியாணி பிடிக்கும் உங்களுக்கு?
3: தினமும் சாப்பிட்டேன் பிடிக்கும்.
2: டெய்லி மம்மி பிரியாணி செஞ்சு தராங்களா உங்களுக்கு?
3: தருவாங்க.
2: அப்ப ரொம்ப பிடிக்குமா? ஓகே. பிரியாணி தவிர வேற என்ன பிடிக்கும் உங்களுக்கு?
3: அவ்வளவுதான் எனக்கு பிடிக்கும்.
2: ஐயோடா, அப்ப டெய்லி மார்னிங் ஆஃப்டர்நூன்ல என்ன சாப்பிடுவீங்க?
3: தோசை.
2: தோசை பிடிக்குமா? எவ்வளவு தோசை சாப்பிடுவீங்க?
3: குட்டி குட்டி தோசை.
2: குட்டி குட்டியா எவ்வளவு சாப்பிடுவீங்க? பத்து குட்டி தோசை. யாரு சுட்டு தருவா உங்களுக்கு?
3: அம்மா சுட்டு தரேன்.
2: உங்களுக்கு தோசை சுட தெரியுமா?
3: தெரியாது.
2: தெரியாதா? சரி, தோசை சுடுறதுக்கு என்னெல்லாம் போடுவாங்கன்னு தெரியுமா? ஒரு பாட்டு இருக்கு உங்களுக்கு, தோசை அம்மா தோசை, அந்த பாட்டு தெரியுமா?
3: தெரியுமா?
2: அந்த பாட்டு பாடுங்க பாக்கலாம்.
3: தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசிமா உளுந்தமா கலந்து சுட்ட தோசை, அப்பாவுக்கு நாலு, அம்மாவுக்கு மூணு, அண்ணனுக்கு ரெண்டு, பாப்பாவுக்கு ஒண்ணு, தின்ன தின்ன ஆசை, கேட்டு கேட்டு பூசை.
2: சூப்பர் சூப்பர். கேட்ட உடனே சூப்பரா பாடிட்டீங்க. இப்ப நீங்க பாட்டு பாடும் பொழுது அரிசி மாவும் உளுந்து மாவும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அப்ப தோசைக்கு என்ன போடுவாங்க?
3: அரிசி மாவு, உளுந்து மாவு.
2: போட்ட தோசை அழகா ஒயிட் கலரா வந்துருமா? அப்ப நீங்க ஒரு தோசை தான் சாப்பிடுவீங்களா? திருப்பி தோசை கேட்டா பூசா தானே உங்களுக்கு? அப்போ நீங்க தானே இப்ப பாட்டு பாடி சொன்னீங்க, திருப்பி கேட்டா பூஜைன்னு சொல்லிட்டு. அது பாட்டு இல்ல, நம்ம தோசைக்கு என்ன சைட் டிஷ் பிடிக்கும் உங்களுக்கு?
3: தேங்காய் சட்னி.
2: தேங்காய் சட்னி தான் ரொம்ப பிடிக்குமா? ஓகே ஓகே. நீங்களும் அண்ணாவும் வீட்டுல சண்டை போடுவீங்களா? எதுக்கெல்லாம் அண்ணாட்ட நீங்க சண்டை போடுவீங்க?
3: அண்ணன் ஏதாவது கேட்டா தரமாட்டான்னு சண்டை போட்டுக்கோங்க.
2: நீங்க கேட்டா அண்ணா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா?
3: ஆமாங்க.
2: நீங்க அண்ணாக்கு எல்லாமே ஷேர் பண்ணுவீங்களா உங்க திங்ஸ் எல்லாம்?
3: இல்லைங்க.
2: நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா உங்க அண்ணாவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அண்ணாக்கு வேண்டியது நீங்க தான் கொடுக்கணும், சரியா?
3: ஓகேங்க.
2: அப்ப அண்ணா என்ன சொல்லுவாங்க? பரவாயில்லையே, நம்ம கேட்டோன்னு தங்கச்சி கொடுத்துட்டாங்க, சோ நெக்ஸ்ட் டைம் தங்கச்சி கேட்டா நம்மளும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவும் உங்களுக்கு ஷேர் பண்ண தொடங்கிடுவாங்க. கரெக்டா?
3: கரெக்ட்.
2: இனிமே நீங்க அண்ணாக்கு எல்லாமே ஷேர் பண்ணணும். ஓகே
3: ஓகே.
2: ஓகேமா. உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன?
3: வயலட்.
2: எதனால வயலட் கலர் பிடிக்கும்?
3: அது பிடிக்கும்.
2: சும்மா பிடிக்கும் நம்மளுக்கு இல்ல. ஓகே ஓகேமா. சரி, வயலட் கலர்ல நீங்க ஏதாச்சும் திங்ஸ் வச்சிருக்கீங்களா?
3: பேக் இருக்கு.
2: பேக் வச்சிருக்கீங்களா? ஸ்கூல் பேக்கா? ஓகே ஓகேமா. சரி சரி. ஓகே, நீங்க மம்மிக்கு குட்டி குட்டி ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா? பூச்செடி வளர்க்க பிடிக்குமா?
3: பிடிக்கும்.
2: பூச்செடி வளர்க்கறதுக்கு என்னெல்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க?
3: மண்ணு, தண்ணி, சன்லைட்.
2: ஓகே, இது மூணு பூச்செடி அழகா நல்லா வளர்ந்துருமா?
3: ஆமாங்க ஆண்டி.
2: ஓகே ஓகேமா. நீங்க என்ன பூச்செடி வச்சிருக்கீங்க?
3: ஜாதி முல்லை.
2: ஜாதி முல்லையா?
3: ஆமாங்க ஆண்டி.
2: ஓகே ஓகே. என்ன கலர்ல இருக்கும் அது?
3: ஒயிட்.
2: ஓகேமா ஓகே. நீங்க டாடி கூட வெளியெல்லாம் போவீங்களா?
3: ஆமாங்க ஆண்டி.
2: இதுல போவீங்க? பைக்ல போவீங்களா கார்ல போவீங்களா?
3: பைக்.
2: பைக்ல போக பிடிக்குமா கார்ல போக பிடிக்குமா?
3: பைக்ல தான் போக பிடிக்கும் ஆண்டி.
2: எதனால பைக்ல போக பிடிக்கும் உங்களுக்கு?
3: வெளியில பாத்துட்டே போவாங்க ஆண்டி.
2: கார்ல உட்காந்தாலும் பாத்துட்டு போலாம் தானே?
3: ஆனா வாந்தி வர மாதிரி இருக்கு ஆண்டி.
2: கார்ல போனா வாந்தி வர மாதிரி இருக்கா உங்களுக்கு?
3: ஆமாங்க ஆண்டி.
2: பைக்ல போனா வராதா?
3: இல்லங்க.
2: ஓகே. இப்ப டாடி கூட நீங்க ஒரு ஷாப்பிங் போனா என்னெல்லாம் வாங்கிட்டு வருவீங்க வீட்டுக்கு?
3: பொம்மை, பென்சில், கிரையான்ஸ் அதெல்லாம் ஆண்டி.
2: ஓகே. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்துருவீங்களா? சரி.
3: ஆமாங்க ஆண்டி.
2: நீங்க பொம்மை கேக்குறீங்க, உங்க டாடி எடுக்கல, அப்ப என்ன பண்ணுவீங்க?
3: வாங்கி தருவாரு.
2: ஒருவேளை வாங்கி குடுக்கல, நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்பொழுது வாங்கிக்கலாம் பாப்பா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க?
3: சரி பரவாயில்லன்னு சொல்லுங்க ஆண்டி.
2: அடம் பிடிக்க மாட்டீங்களா?
3: ஆமாங்க ஆண்டி.
2: பரவாயில்லையே, குட் கால் குட் கால். யார் சொல்லி கொடுத்தா இதெல்லாம் உங்களுக்கு?
3: அம்மா.
2: அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? குட் ஹாபிட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா?
3: ஆமாங்க ஆண்டி.
2: எதெல்லாம் குட் ஹாபிட்ஸ் சொல்லுங்க பாக்கலாம் எனக்கு?
3: குறும்பு பண்ணக்கூடாது.
2: ஓகே.
3: அண்ணனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும்.
2: ஓகே.
3: அம்மா எல்லாம் கஷ்டப்படக்கூடாது.
2: அம்மாவை கஷ்டப்படுத்த கூடாது. அப்ப டாடியே தொந்தர் பண்ணலாமா?
3: இல்ல,
2: கொஞ்ச நாசம் குறும்பு பண்ணும்ல வீட்டுல. நீங்க குறும்பெல்லாம் பண்ண மாட்டீங்களா?
3: குறும்பு
2: பண்ணுவேன்.
3: கொஞ்சமா.
2: என்ன குறும்பு பண்ணுவீங்க? கொஞ்சமா.
3: அண்ணன் கூட சண்டை கட்டுவேன்.
2: அதுக்கு பேர் குறும்பு கிடையாது, அண்ணா கூட சண்டை போடுறது. குறும்பு தனம் வேற. என்ன பண்ணுவீங்க?
3: பென்சில் எல்லாம்
2: தொலைச்சுவேன். ஓகே. நிறைய பென்சில் எல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்களா எடுத்துட்டு போனா? எதனால மிஸ் பண்றீங்க நீங்க?
3: எழுதி முடிச்சு எல்லாரும் கேட்பாங்க பென்சில் இல்லன்னா.
2: அதனால நீங்க குடுத்துட்டு வந்துருவீங்களா?
3: என்ன பாவன் குடுப்பா அப்புறம் தொலைச்சிருவாங்க.
2: அவங்க தொலைச்சிருவாங்க பாவன் நீங்க குடுத்தீங்கன்னா?
3: ஆமாங்க ஆண்டி.
2: அப்ப வீட்டுக்கு வந்தா மம்மி டாடி திட்ட மாட்டாங்களா?
3: திட்டுவாங்க ஆண்டி.
2: அப்ப என்ன சொல்லுவீங்க நீங்க?
3: சாரி சொல்லுவேன் ஆண்டி.
2: சாரி சொல்லிடுவீங்களா? நெக்ஸ்ட் டைம் தொலைக்க மாட்டேன் மம்மி சொல்லிடுவீங்களா?
3: ஆமாங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது குவா குவா வாத்துக்கள். குழந்தைகள் தங்கள் மனதில் உள்ளதை கள்ளங்கபடமின்றி உள்ளதை உள்ளபடி தன் மழலை குரலில் அருமையாக பேசியிருக்காங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சியினை நிறைவு செய்வது நான் உங்கள் ஆர்ஜே ஜெயலட்சுமி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பின் உதவி கே ஜெயலட்சுமி.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
2: மணி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரிக்ஸ் உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்துகிறார். பிரிக்ஸ் உச்சி மாநாடு தொடர்பாக எதிர்மறை கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. விவசாயிகளுக்கான பிரதமரின் ஓய்வூதிய திட்டம் இன்றுடன் 7 ஆண்டுகளை பூர்த்தி செய்கிறது. மகளிர் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தனியார் பேருந்துகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இதனை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி கோரியுள்ளது. அரசு ஊழியர்கள் மட்டுமின்றி அமைச்சர்கள் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்களும் சொத்து விவரங்களை பொதுவெளியில் வெளியிடுவதை கட்டாயமாக்க வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. பண்டிகை காலங்களில் தனியார் பேருந்துகளில் நடைபெறும் கட்டண கொள்ளையை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. கொரியாவின் சாங்கோனில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பக்தி ஷர்மா வெண்கலப் பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா தென்கொரியா

எதிர்த்து ஆடி வருகிறது. சற்று முன் வரை இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத், உமேஷ் விக்ரம்குமார், சுகந்த் கடம் ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று சண்டிகரில் நடைபெறுகிறது. பாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 11:02. நேர்களை நீ கேட்கலாம் எண்ணங்களின் வண்ணங்கள். நேர்களே, இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முதலுதவி என்ன என்ற தலைப்பில் தான் நேர்களோட கருத்து பகிர்வுகளை கேட்க இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னா உள்ளூர் நேயர்களாக இருந்தால் 9344901018 என்ற எண்ணுக்கும், வெளியூர் நேயர்கள் 9342901018 என்ற எண்ணுக்கும், புதிதாக கலந்து கொள்ளக்கூடிய நேயர்கள் 8300019108 என்ற எண்ணுக்கும் அழைத்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: ஒலித்த பாடல் தசவதாரம் திரைப்படத்திற்காக கமலஹாசன் மகாலட்சுமி ஐயர் இணைந்து பாடியது. வைரமுத்து அவர்களோட வரிகளில் அருமையான அந்த பாடல் கேட்டோம். நேரிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முதலுதவி என்ன என்ற தலைப்பில் தான் நேயர்களோட கருத்து பகிர்வுகளை கேட்கிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர்கிட்ட பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோவை மாவட்டத்திலிருந்து இடையர்பாளையத்திலிருந்து பெருமாள் சாமி பேசணுங்க.
0: வணக்கம் பெருமாள் சாமி, எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். நீங்களா நலமாக உள்ளீர்களா?
0: எல்லாரும் நலமா இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியோட தலைப்பு கேட்டீங்களா?
1: தலைப்பை கேட்டங்க. முதல் தினத்தை முன்னிட்டு இந்த தலைப்பை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம். அது சம்பந்தமான சில கருத்துக்களை பதிவு செய்துட்டுங்களா?
0: சொல்லுங்க.
1: எந்த இடத்தில் வேண்டுமென்றாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் விபத்து ஏற்படலாம். நீரினால் இருக்கலாம், நெருப்பினால் இருக்கலாம், வாகனங்களால் ஏற்படலாம். எப்படி ஏற்பட்டாலும் மருத்துவர் வந்து சேருவதற்கு முன்னரும் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கும் முன்னரும் நாம் முதலுதவி செய்தாக வேண்டும். முதலுதவி செய்வதற்கு முன்னர் பாதிக்கப்பட்டவரை ஆஸ்பத்திரி கொண்டு செல்ல வாகன வசதி இல்லாவிட்டால் ஆம்புலன்ஸுக்கு போன் செய்து விட வேண்டும். முக்கியமாக முதலுதவி செய்வதற்கு முன்னர் செய்யக்கூடாதவை சில உள்ளன. உதாரணமாக, நெருப்பில் காயப்பட்டவர் மேல் நீரை ஊற்றிவிடக் கூடாது. ஏதாவது கம்பளங்கள் சாக்கு போட்டு தான் நெருப்பினை அணைக்க வேண்டும். அடுத்து, மின்சாரத்தால் ஒருவர் பாதிக்கப்பட்டு இருந்தால் நேரடியாக அவரை போய் தொட்டு அவரை காப்பாற்ற முயலக்கூடாது. அப்படி செய்தால் நம்மீது மின்சாரம் பாய்ந்து நாமும் விபத்துக்குள்ளாகி விடுவோம். மின்சாரத்தை துண்டிக்க முயலுவோம், முயல வேண்டும். அதற்கு பின் தான் அவரை காப்பாற்ற முயல வேண்டும். நிறைவாக இது சம்பந்தமாக, விபத்து உள்ளாவதற்கு முன்னர் விபத்து ஏற்படாமல் நாம பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வள்ளும் சொன்ன ஒரு கருத்தை சொல்லி நான் என்னுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன். வருமுன் காவாதான் வாழ்க்கை, எரிமுன் வைத்தாறு வைத்தூர் போல கெடும். இதுதான் என்னுடைய நிறைவான கருத்து. வாய்ப்புக்கு நன்றிங்க.
0: ஓகேங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அருமையா ஒரு குரலோட முடிச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி.
1: ஓகே சார். ஓகே, தேங்க்யூ.
0: ஸோ நேர்களே, இன்றைய எண்ணங்களின் வணக்கம் நிகழ்ச்சியில் அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முதலுதவி என்ன அப்படின்னு தான் நம்ம கேட்டிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 9344901018 என்ற எண்ணுக்கும், 9342901018 என்ற எண்ணுக்கும், 8300109108 என்ற எண்ணுக்கும் அழைத்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் நேயர்கள் 8300109108 என்ற எண்ணுக்கும் வாட்ஸ்அப் வழியாக அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முதலுதவி என்ன அப்படின்னு நீங்கள் அனுப்பலாம்.

0: அயன் திரைப்படத்திற்காக அந்த அருமையான பாடல் கேட்டோம். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டிஎஃப்எம் 101.8 எண்ணங்களின் வண்ணங்கள் தான் கேட்டுட்டுருக்கீங்க. இன்றைய எண்ணங்களின் வண்ணங்களில் அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முதலுதவி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேரிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: அன்புத்தவருக்கு வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் கோவை மாவட்டம் ரத்தன் பேசுறீங்க.
0: வணக்கம் ரத்னம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: இருக்கேன். நீங்கள்
1: அவங்களுக்கு வந்து பஞ்சு, கொஞ்சம் இந்த முதலுதவி தேவையான பஞ்சு, டெட்டால், ஏதாவது மருந்து, சின்ன காயம் பெருசா இருந்தா அந்த மாதிரி செஞ்சு நல்லா சுத்தம் பண்ணி துணியில கழுவி போடலாம். ஏதாவது இந்த மாதிரி டீ, அந்த மாதிரி ஏதாவது டீ போட்டு மறுநாள் வாங்கிறதுக்கு நாமே போட்டுக்கலாம். சின்ன அளவு இருந்தா அவங்க வந்து பாம்பு கடி இந்த மாதிரி விசிறிகள் அவங்க வந்து ஆசுவாசப்படுத்தி அவசரப்பட்டு பயப்படுத்தாமல் அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை அடிமைக்கு மேல கட்டு போட்டு மற்றவர்கள் கூட்டிட்டு போகணும். சின்ன குழந்தைகள் பொருட்களை விழுங்கிட்டாங்கன்னா ஒரு தலையெல்லாம் நினைச்சு அதுவாக கட்டுனா அது பயப்படுத்த கூடாது பொதுவா எல்லாத்தையுமே. அதே மாதிரி கரெக்டாக இருப்பவங்களுக்கு வந்து கம்பி கயிறு கொடுக்க கூடாது அவங்களுக்கு. அப்படி அதே மாதிரி திடீர் மயக்கம் போட்டவங்க வந்து பெஞ்சு மேல படுக்க வச்சு ரத்த ஓட்டம் வந்து தலைக்கு வர மாதிரி பண்ணி தண்ணி தொழக்கூடாது அவங்களுக்கு. அப்புறம் கொஞ்சம் நல்லா அதுக்கு வேண்டி கொஞ்சம் சுடுவாங்க, காத்து ஈட்டு கொடுக்கணும்.
0: கண்டிப்பா,
1: நன்றி சார்.
0: ஓகேங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய தகவல்கள் வழங்குனீங்க, ரொம்ப நன்றிங்க. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் காத்துட்டு இருக்காரு பேசுறதுக்கு, அவர்கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: கோவை மாவட்டம் சின்ன வயசு செல்வராஜ் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் செல்வராஜ், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நல்லா இருக்கிறேங்க சார்.
0: ஓகே செல்வராஜ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டேங்க சார். எல்லாரும் தெரிஞ்சுக்கிற என்னன்னா, முதல்ல விபத்தான அவங்க கிட்ட செல்போன் இருந்தானா, அதான் ரொம்ப நெருங்கிற போன் நம்பர் எப்படியே வச்சிருப்பாரு சார், அவருக்கு போன் பண்ணிடணும்.
0: ஓகேங்க.
2: ஏன்னா நேத்து ஒரு 8 மணிக்கு எங்க தெரு பக்கத்துல ஒரு விபத்து நடந்தது, எங்களுக்கே தெரியலீங்க சார். நாங்க அங்கதான் இருக்கிறோம். ஒரு 200 அடிக்கு வித்தியாசத்தான் சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருச்சுங்க சார். பாத்தீங்கன்னா வேற யாரோ வந்து கூட்டிட்டு போனாங்க. அப்ப ஒரு கால் நேரம் கழிச்சுதான் எங்களுக்கே தெரியுங்க சார், இந்த மாதிரி இங்க ஒரு விவசாயி போச்சு அப்படின்னு
0: சொன்னாங்க.
2: அதனால முதல்ல எல்லாம் தெரிஞ்சுக்க அதைத்தான் முதல்ல செய்யணுங்க சார். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஆஸ்பத்திரி நல்லா தெரிஞ்சுக்கணும் சார் முதல்ல. ஏன்னா எப்ப 24 hours எந்த ஆஸ்பத்திரி இருக்குன்னு அதை தெரிஞ்சுக்கணுங்க சார்.
0: தெரிஞ்சு வச்சிருக்கணும்.
2: ஆமா ஆமாங்க, அது எந்த ஆஸ்பத்திரி நல்லா இப்ப கவனிப்பாங்கிறது அதை நான் முக்கியமா தெரிஞ்சுக்கணுங்க சார். ரெண்டுமே முக்கியமான முதலுதவி அதுதான் சார். அப்புறம் அவங்க அப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி விழுந்துருவார் கீழே விழுந்து கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும். அப்புறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா காத்து வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க சார். அப்படி பாத்தீங்கன்னா அதாவது உறவினர் பாத்தீங்கன்னா அவங்களே டென்ஷன் இருப்பாங்க. முதல்ல அவங்கள மேல டென்ஷன் இல்லாம இருங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க டென்ஷன் ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க போல டென்ஷன் ஆயிடுவாங்க. எல்லா டென்ஷனும் அந்த விபத்து ஆனவர் அவரும் டென்ஷன் ஆயிடுவாரு. அதனால இதைத்தான் முதல்ல 3 இதையும் மட்டும் நல்லா கடைபிடிக்கணுங்க சார்.
0: கண்டிப்பாங்க. ஓகேங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நேர்களே, ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு கருத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச முதலுதவி என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்றாங்க. தொடர்ந்து அடுத்த ஒரு நேயர் இணைப்புல இருக்காரு. ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: காந்தலிருந்து சாந்தா பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் சாந்தா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேங்க சார். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
0: நிலையத்துல எல்லாருமே நல்லா இருக்கோம். சொல்லுங்க, அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முதலுதவி என்ன?
3: முதலுதவினா, நம்ம இப்ப வெளியே எங்கேயாவது போனாங்க சார், இப்ப இந்த தெருநாய்கள் நிறைய இருக்கு இல்லைங்களா சார், தெருநாய்கள்லாம் நம்ம சின்ன குழந்தைங்கன்னு பிடிச்சி கொதறி கடிச்சிருந்து பாருங்க சார். அந்த டைம்ல நமக்கு ஒரு வீட்டுல போய் கொஞ்ச நேரம் அந்த ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா கழுவிட்டுங்க சார். கடிச்ச இடத்துல இப்பனாக்கா நம்ம போற இடத்துல எங்கேயும் தண்ணி கிடைக்காம எல்லாம் இருக்காதுங்க சார். அது ஃபர்ஸ்ட் கழுவி கொஞ்சம் மஞ்சத்தூளு சுண்ணாமும் கலக்கி சார் அந்த கடிச்ச இடத்துல வச்சு விட்டாங்க சார். கொஞ்சம் நமக்கு அந்த பல் தட்டின இடத்துல அந்த விஷம் இறங்காதுங்க சார். அது உடனே அந்த மாதிரி செய்யலாங்க சார். அதே மாதிரி நம்ம கையத்தி நம்ம கை அடுப்பு கிட்ட வேலை செய்யும்போது கத்தியே அறுத்துட்டு சார், உடனே நமக்கு அதோட கையை பச்சை தண்ணியில போட்டு நினைச்சிட்டுங்க சார். கொஞ்சம் மஞ்சத்தூள் வச்சு அமைச்சுனா சார் கொஞ்சம் அந்த ரத்தம் கொஞ்சம் நின்று போயிடுங்க சார். இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள்லாம் செய்யலாங்க சார்.
0: கண்டிப்பா செய்யலாம். ஆனா இருந்தாலுமே வந்து ரொம்பவும் வந்து கவனமா இருக்கணும், கவனமா செய்யணும்.
3: ஆமாங்க சார், அது கவனம் இருக்கணும் சார். நம்ம குழந்தைங்க கூட்டிட்டு போற டைம்ல சார், இப்ப நம்ம டிவில இதெல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா சார், எத்தனை குழந்தைங்களை கடிச்சு கொதறதுங்க சார் ஒவ்வொரு நாய்ங்க.
0: கண்டிப்பா. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு, இப்போ நாய் ஏதாவது கடிச்சிடுச்சு அப்படின்னா உடனே வந்து அந்த இடத்த வந்து காயத்தை வந்து நல்லா கழுவிடணும், கழுவி ஒரு சோப் போட்டு நல்லா கழுவிடணும். கழுவிட்டு இமிடியேட்டா ஹாஸ்பிட்டல் போறது இன்னும் நல்ல விஷயம். ஏன்னா குழந்தைங்க ஆகும்போது
3: நம்ம கொஞ்சம் தூரம் எல்லாம் போற டைம்ல அந்த விஷம் இறங்கி இது பல்லு பட்டா கொஞ்சம் இதெல்லாம் உள்ள செப்டிக் ஆகாம இருக்கிறது சார். இந்த மஞ்சத்தூள் சுண்ணாம்பு ரொம்ப நல்ல மருந்து சார், அது பழைய காலத்து மெடிசன் சார். அதெல்லாம் நம்ம கை வைத்தியம் வாங்க, பாட்டி கை வைத்தியம் சொல்லுவாங்க சார். அந்த மாதிரி கொஞ்சம் அமுத்துனா அந்த விஷம் கீழே இறங்காதுங்க சார்.
0: ஓகேங்க,
3: ஓகே சார், தேங்க்யூ சார்.
0: ஓகேங்க, ரொம்ப ரொம்ப நன்றி,
3: தேங்க்யூ.
0: ஸோ நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அனைவருமே தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முதலுதவி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய முதலுதவிகள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு முதலுதவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிபிஆர், இது எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கார்டியோ பல்மனரி ரெசிஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருவருக்கு வந்து திடீர்னு மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் அப்படி வருது அப்படின்னா மூச்சு நின்று போகும்போது இதயம் மற்றும் மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக வைக்க இதை வந்து செய்யணும். ஸோ இதை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தட்டையான தரையில் வந்து ஒரு நபரை, அதாவது மயக்கம் அடைஞ்ச நபரை நேராக படுக்க வச்சு உங்களோட ஒரு உள்ளங்கையின் மேலே மற்றொரு கையை வச்சு விரல்கள் சேர்த்து வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணணும். ஸோ எப்படி ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட நெஞ்சு பகுதி மையத்தின், அதாவது மார்பெலும்புக்கு கீழ்ப்பகுதியில் வந்து கைகளை நேராக வைத்து நிமிடத்திற்கு 100 முதல் 120 முறை வேகமாக ஆழமாக அழுத்தலாம். அதாவது ஒரு சுமார் 2 அங்குலம் அழுத்தலாம். ஸோ மருத்துவ உதவி வரும் வர அல்லது நோயாளிகளுக்கு மூச்சு திரும்பும் வர இதை வந்து நம்ம தொடர்ந்து செய்யலாம். ஆனால் இதுலேயுமே வந்து ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக பண்ணலை, நமக்கு வந்து தெரியாமல் நம்ம புதுசாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட நெஞ்சு எலும்பே வந்து உடஞ்சி போகிற அளவுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஒரு முக்கியமான ரீசன் தான். ஒருவேளை உங்களுக்கு சிபிஆர் நல்லா பண்ண தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் நல்லாவே நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற எல்லா விஷயமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவரோட உயிரை கூட காப்பாற்றுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அந்த சிபிஆர் அப்படின்றது. நேரிலே பல தகவல்களை இன்ற நிகழ்ச்சியில் இன்றைய எண்ணங்களின் வண்ணங்களில் நம்ம கேட்டுட்ருக்கோம். அனைவருக்கும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய, அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முதலுதவி என்ன அப்படின்றத தான் நம்ம நேயர்கள்ட்ட கேட்டுட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னா 9344901018 என்ற எண்ணுக்கும், 9342901018 என்ற எண்ணுக்கும், 8300019108 என்ற எண்ணுக்கும் அனுப்பலாம். வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுக்கு வந்து ஃபோன் லைன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் வழியாகவும் அனுப்பலாம். 8300019108 என்ற எண்ணுக்கு அனைவரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய முதலுதவி என்ன அப்படின்றத நீங்கள் அனுப்பலாம்.
4: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

சச்சின் திரைப்படத்துக்காக அருமையான அந்த பாடல் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 11:30, நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள்.

அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முதலுதவி என்ன என்ற தலைப்பில் தான் இன்றைக்கு வந்துட்டு நேயர்களோட கருத்து பகிர்வுகளை கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் வாட்ஸ்அப் வழியாக ஒரு நேயர் கொழுமக்கொண்டான் ராமகிருஷ்ணன் அனுப்பியிருக்காரு. நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முதலுதவிகள் நிறைய இருந்தாலும் ஒரு சிலருக்கு திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட்டு சுயநினைவு இழந்துவிடுவார்கள். அம்மாதிரியான சூழலில் கீழ்வரிசை பற்களுக்கும் உதட்டுக்கும் நடுவில் கொஞ்சம் கல்லுப்பு வைத்தால் சற்று நேரத்தில் அவர்களுக்கு சுயநினைவு வந்துவிடும். அதன் பிறகு அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லலாம். இந்த தகவலை ஒரு மருத்துவர் இவருக்கு கூறியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நாம் அனைவரும் நினைவில் வைத்து கொள்ளவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதே மாதிரி நிறைய முதலுதவிகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்.

0: தொடர்ந்து அடுத்து ஒரு நேயர் இணைப்பில் இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் சார்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய முதலுதவி என்ன?
1: அதாவது இந்த சிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஒருத்தர் மயக்கம் ஆயிட்டாங்க அப்படின்னா ஹார்ட் ரிலேட்டடான
0: இல்ல அப்படிங்கறது வந்துட்டு சிபிஆர் பத்தி நான் சொல்லிட்டேன், நீங்க அடுத்து வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க.
1: ஆமா, இன்னொரு ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னா ஒருத்தருக்கு பாம்பு கடி அப்படிங்கிற ஒரு விஷயம் கடிக்குது, அல்லது விஷ ஜந்துக்கள் அதனுடைய இதெல்லாம் இருக்கு அப்படின்னா எப்படி முதலுதவி கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் சார். அதாவது சில பேர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கட்டு அப்படிங்கறத போடுவாங்க அந்த காலுல, அந்த காலுல கட்டை போட்டு அதை கட்டுவாங்க, அது மாதிரி பண்ணுறது அப்படிங்கறது தவறு. அதே மாதிரி பிளேடால சில பேர் கீறுவாங்க, அதெல்லாம் தவறு. ஒண்ணுமே பண்ண வேணாம், எப்படி பாம்பு கடி இருக்கோ அவங்களை காணிக்காகாத, நான் உனக்காக இருக்கிறேன் அப்படின்ட்டு மாரல் சப்போர்ட் கொடுத்து அவங்களுக்கு அந்த தகுந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு அந்த ஒரு சிகிச்சை அப்படிங்கறத செய்யறது ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு விஷயம். அதே மாதிரி சார், ஒருத்தவங்க மயக்கம் அது சிக்கல் விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் அப்படிங்கறது ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த சமயத்துல அவங்கள நிறைய பேர் சூழ்ந்துக்குவாங்க. அப்படியெல்லாம் சூழ்ந்துக்காம அவங்கள கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நீங்க அவங்களுக்கு காத்துக்கு சஃபகேட் ஆகாம இடம் விடுங்க அப்படிங்கறத அவங்க கிட்ட சொல்லி நம்ம பண்ணணும். சோ இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்கள் பத்தியெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது மத்தவங்க கேட்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார்.
0: ஓகேங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, நிறைய தகவல்கள் வழங்கினீங்க, ரொம்ப நன்றிங்க. ஸோ நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முதலுதவி என்ன அப்படின்னு தான் நேயர்கள்ட்ட கேட்டுட்ருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு முதலுதவி பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம நிகழ்ச்சியில். தொடர்ந்து நிறைய நேயர்கள் வந்து காத்துட்ருக்காங்க. அடுத்ததாக வந்து நம்ம கூட ஒரு நேயர் இருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: மனோகரன் பேசுகிறேன்.
0: ஓகேங்க, சொல்லுங்க. நீங்கள் எல்லாருமே வந்து தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய முதலுதவி
2: அது மாதிரிதான் நம்ம வந்து வைத்தியம் வந்து நம்ம முதலுதவி மருத்துவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி நம்ம முதலுதவி செய்யணும்னா இப்ப தீப்பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒருத்தவங்களுக்கு, நம்ம வந்து இந்த சாறு வாழைப்பட்ட சாறுலாம் புழிஞ்சு விடுவாங்க, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அது மாதிரி செய்யாம ஈர துணியை வந்து நல்லா சாக்கை வந்து நல்லா நினைச்சு அவங்க மேலே கொண்டாந்து போடணும், அப்படி போடணும். அது மாதிரி நல்லா போர்வை, கனமான போர்வை இருக்கு பார்த்தீங்களா, அதை நினைச்சு போடணும். அதுலேயும் இல்லாம வாழை இலையில தான் அவங்கள படுக்க வைக்கணும், அந்த மாதிரிலாம் படுக்க வச்சு அவங்கள வந்து அப்புறமா தான் நம்ம ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கொண்டு போகணும். என்ன அதுக்குள்ளேயுமே வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, காத்து விட காத்த விட மாட்டாங்க, எல்லாம் கூட்டமாக அது நின்றுட்டு அவங்களுக்கு வேர்க்க வேர்க்க இதாகவும் ரொம்ப பரிதாபத்துக்குரியவங்களாக ஆயிடுவாங்க. அதனால வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அவங்களுக்கு ஒத்து உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து கொஞ்சம் சிரமப்படாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஸ்பத்திரிக்கு மெதுவாக அழைச்சிட்டு போகணும். முதல்ல என்ன செய்யணும், அந்த தீயை எப்படி அணைக்கணுங்கிறதே முதல்ல தெரியாம சில பேர் மண்ணை இதை ஊற்றுவாங்க, அதை ஊற்றுவாங்க, மண்ணெல்லாம் எடுத்து மேலெல்லாம் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. அந்த மாதிரிலாம் போட்டாக்க ரொம்ப சிரமத்துக்குள்ளாகும். அதனால வந்து இந்த ஈர துணி, இந்த மாதிரி ஈர போர்வை, இந்த மாதிரிலாம் போட்டு அவங்கள வந்து நல்லபடியாக பார்த்து அப்புறம்தான் அவங்களை எடுத்துக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்கணும். இதை முதல்ல கற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு விஷம் ஏதாவது ஒன்று கடிச்சிருச்சுன்னா அந்த கடிச்ச இடத்துக்கு மேலே அந்த இடத்துல வந்து நல்லா கட்டு இருக்க கட்டு போட்டுட்டோம்னாக்கா அப்புறமா ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகணும். அவங்க என்ன செய்யணுமோ அவங்க அதை செய்வாங்க. இது யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அவசரத்தில் ஏதாச்சும் ஒன்று செஞ்சிடறாங்க. இந்த புரியாத மக்கள்லாம் சரியாமல் சேர்ந்து அவங்கள வந்து நோயை ரொம்ப இதாக்கிடுறாங்க, பெருசாக ஆக்கிடுறாங்க. அந்த மாதிரி செய்யாமல் மருத்துவம் தான் நமக்கு சிறந்ததுனாக்கா அதுக்கு முதல் உதவியாக இந்த மாதிரி செஞ்சுட்டு அழைச்சிட்டு போகணும்னா நல்லாயிருக்கும். ஒரு அதுக்கு எவ்வளோ சீக்கிரமாக அழைச்சிட்டு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அழைச்சிட்டு போகணும்.
0: ஓகேங்க, ரொம்ப ரொம்ப நன்றி.
2: நன்றி.
0: ஓகேங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்கள காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம நேயர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், அதாவது வந்து ஒரு சிலருக்கு வந்து திடீர்னு நெஞ்சு வலி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா உதட்டுக்கு அடியில் வந்து உப்பு கல் உப்பு வைக்கலாம் அப்படின்னு, பட் அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நெஞ்சு வலி ஏற்படும் போது நாக்கின் கீழே உப்பு வைக்கிறது வந்து ரொம்பவும் ஆபத்தான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, நெஞ்சு வலி வந்து மாரடைப்பால் ஏற்பட்டிருந்தால் நாக்கின் கீழே உப்பு வைப்பது எந்த நன்மையும் தராது, மாறாக வந்து அது இரத்த அழுத்தத்தை உடனடியாக உயர்த்தி இதயத்தின் வேலை பளுவை இன்னும் அதிகரிச்சிடும். ஓகே, இப்போ டாக்டர் வந்துட்டு சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அவர் என்ன டாக்டர் வந்து என்ன வைப்பாங்க அப்படின்னா, அது ஒரு மெடிசன், ஒரு மாத்திரையை வந்து நாக்குக்கு அடியில் வைப்பாங்க. ஸோ மாரடைப்பு நோயாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் வந்து நாக்கின் கீழ் வைக்கும்படி ஒரு மருந்து வந்து பரிந்துரைப்பாங்க. ஆனால் அது வந்து உப்பு கிடையாது. ஸோ அதை வந்து யாருமே வந்து நீங்கள் இன்னொருவன்ஸ் கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. ஆனால் வந்து அந்த மாதிரி செய்கிறதன் மூலமாக வந்து நம்மளோட பிளட் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிக சோடியம் இருக்கிறனால ரத்த அழுத்தம் வந்து உடனடியாக உயர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு ஆபத்தான ஒரு விஷயமும் கூட. ஓகே, அப்போ நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, உடனே வந்து தாமதிக்காமல் வந்து அவசர உதவிக்கு அலையுங்கள், 108 அழைக்கலாம். அதே மாதிரி அவங்களோட ஆடைகள் எல்லாமே தளர்த்தி அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக வென்டிலேஷன் ஏர் வர்ற மாதிரி அவங்களை வைக்கலாம். அதே மாதிரி சிபிஆர், அதை நான் ஏற்கனவே சொன்னேன், சிபிஆர் வந்து அவங்க மயக்கம் அடைஞ்சிட்டாங்க சுயநினைவு இல்லை அப்படின்னா நீங்கள் சிபிஆர் வந்து ட்ரை பண்ணலாம். முறையான பயிற்சி எடுப்பதன் மூலமாக சிபிஆர் வந்து நீங்கள் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேரிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஓகே, இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு. நேரிலே நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு ஒருவேளை லைன் கிடைக்கல அப்படின்னா, வாட்ஸ்அப் வழியாகவும் 8300019118 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இன்றைய நிகழ்ச்சியில் அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முதலுதவி என்ன அப்படின்னு தான் நம்ம கேட்டிருக்கோம். அடுத்ததாக ஒரு நேயர் நம்ம கூட இணைப்பில் இருக்காரு, யார் எங்கேருந்து கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்க.
3: ஹலோ,
0: வணக்கம் மேடம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: மகா தாராபுரத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: வணக்கம் மகா, எப்படி இருக்கீங்க?
3: கேக்குதுங்களா சார்?
0: கேக்குது, நீங்க பேசுறது நல்லாவே கேக்குது. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
3: அதாவது நல்லா இருக்கேன் சார். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியோட தலைப்பு கேட்டீங்களா?
3: கேட்டேன் சார், முதலுதவி என்ன?
0: ஓகே, உங்களுக்கு நீங்க அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முதலுதவி என்ன அப்படின்றத பத்தி சொல்லுங்க.
3: அதாவது சார், சின்ன குழந்தைங்களுக்கு நெஞ்சில சளி பிடிச்சதுன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், நல்ல ஒரிஜினல் மஞ்சள், விராலி மஞ்சளை வறுத்து கொஞ்சம் தேங்காயில் ஊற்றி காய்ச்சி அப்படியே தேய்ச்சி விட்டோம்னா கொஞ்சம் அதுங்களுக்கு நல்ல சுவாசமெல்லாம் வரும், கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லாவும் இருக்கும். அப்புறம் காய்ச்சல், ஹலோ
0: சொல்லுங்க சொல்லுங்க.
3: காய்ச்சல் வந்துருச்சுன்னா, ரொம்ப காய்ச்சல் போயிடுச்சுன்னா, ஒரு காட்டன் கிளாத்துல, நல்ல மெல்லிசான ஒரு காட்டன் கிளாத்துல துணியை நினைச்சு நெஞ்சில நெஞ்சில எல்லாம் பத்து போட்டு விடணும். போட்டு விட்டோம்னா அப்புறம் நம்ம டாக்டர் கிட்ட பழக்கலாம். ஒரு சீரகம் போட்டு கஷாயம் வச்சு கொடுப்பாங்க, சீரகத்தை வறுத்துட்டு அப்படியே தண்ணி வச்சு கொதிச்சு வச்சு அதை ஆற வச்சு அப்படியே கொடுப்பாங்க. அது குடிச்சாலும் அது ஒரு முதலுதவி தான். அப்புறம் சளி பிடிச்சதுன்னா இந்த துளசி கொஞ்சம் எல்லாம் போட்டு ஜீரகம் மிளகாய் எல்லாம் போட்டு கஷாயம் வச்சு கொடுப்பாங்க. சில பேர் மூக்குல அந்த மிளகாய் ஊசியில குத்தி அதை புகை வர்றது மூக்கிட்ட வைப்பாங்க. அந்த மூக்கு புகை போனாங்க கொஞ்சம் ரிலீஃபா காத்து விடுவாங்க. இப்படி சில முதலீடுகள் செய்யறது ரொம்ப நல்லது சார்.
0: ஓகேங்க, ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி மகா. ஸோ நேயர்களே, சின்ன குழந்தைக்கு அப்படின்றப்போ வந்து குழந்தைங்க, அதாவது புதுசாக பிறக்கிற குழந்தை ஒரு 6 மாதம் அப்படின்றப்போ ரொம்ப வந்து கவனிப்பு வந்து இருக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன தான் வந்து இப்போ மஞ்சள் வந்து மருத்துவ குணமாக இருந்தாலுமே வந்து கை குழந்தைக்கு வந்து சருமம் மிகவும் மென்மையாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மஞ்சத்தூளை வந்து நேரடியாக வந்து நம்ம அப்ளை பண்ணுறதன் மூலமாக அவங்களுக்கு அலர்ஜி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அரிப்பு அல்லது எரிச்சலையும் ஏற்படுத்தலாம். அது மட்டும் கிடையாது, அவங்க சுவாசிக்கும் போது அந்த மஞ்சள் பவுடர் பொடி வந்து மூக்குக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து மூச்சுக்குழாயில் எரிச்சல் உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 6 மாதம் வரைக்கும் வந்து என்ன பண்ணலாம், அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை அணுகலாம். இன்னொரு விஷயம், குழந்தைக்கு தொடர்ந்து தாய்ப்பால் கொடுக்கறதன் மூலமாக வந்து அந்த நோய் வந்து அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி, இப்போ சளியை வந்துட்டு அந்த எதிர்ப்பு சக்தி வந்து குணப்படுத்தும். ஸோ அதுவுமே வந்துட்டு அதுக்கு தான் வந்து சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள், நம்ம முதலுதவின்னு நினச்சிட்டு இருக்க நிறைய விஷயங்களில் நிறைய நமக்கு தெரியாத விஷயங்களுமே நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், தொடர்ந்து பேசலாம். இது ஊட்டி FM 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நேர்களே, இன்றைய எண்ணங்களின் வனங்கள் நிகழ்ச்சியில் அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முதலுதவி என்ன என்ற தலைப்பில் தான் நேர்களோட கருத்து பகிர்வுகளை கேட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம நேயர் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, நாய் கடித்தால் வந்து உடனே வந்து அந்த இடத்த வந்து கழுவணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது நாய் கடித்த இடத்த வந்து உடனடியாக ஓடும் குழாய் நீரில், டேப் வாட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா சோப்பு போட்டு கழுவணும். இது வந்து அந்த நாயோட எச்சில் இருக்கு இல்லையா, அதில் இருக்க கிருமி ராபீஸ் வைரஸை வந்து பெருமளவு வந்து வெளியேற்ற உதவும். ஸோ நல்லா ஒரு சோப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ காயம் ஆழமாக இருந்து ரத்தம் அதிகமாக வந்தால் ஒரு சுத்தமான துணியை வச்சு காயத்தின் மேலே மெதுவாக அழுத்தி ரத்தப்போக்கை வந்து நிறுத்தணும். அதே மாதிரி காயம் நன்கு காய்ந்ததும் அதன் மேலே வந்து ஆன்டிபயோட்டிக் ஆயில்மெண்ட் கிருமி நாசினி வந்து தடவலாம். சுத்தமான பஞ்சு அல்லது துணியால் வந்து மூடி வைக்கலாம். அதே மாதிரி காயத்தை வந்து இறுக்கமாக கட்டக்கூடாது. அதுவுமே நம்ம நேயர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், காயத்தை வந்து இறுக்கமாக கட்டக்கூடாது, தையல் போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. ஸோ உடனே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு வந்து போகலாம். அங்கே வந்து ஆன்டி ராபீஸ் வேக்சின் அது போடுறதன் மூலமாக வந்து இன்னும் டெட்டனஸ் அந்த மாதிரி நம்ம இன்ஜெக்ஷன் போடுறதன் மூலமாக வந்து அதிலேருந்து முழுமுறையாக விடுபடலாம். தொடர்ந்து பேசலாம். அடுத்து ஒரு நேயர் வந்து இணைப்பில் இருக்கார். ஹலோ, வணக்கம். ஓகே, தொடர்பு வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு. நேரிலே இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். இன்றைய நிகழ்ச்சியில் வந்து அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முதலுதவி என்ன என்ற தலைப்பில் தான் நேயர்களோட கருத்து பகிர்வுகளை கேட்டுட்ருக்கோம். அடுத்து ஒரு நேயர் இணைப்பில். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். செல்பொன்மடியிலிருந்து தேனா மணிகண்டன் பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மணிகண்டன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: அருமையாக இருக்கிறேங்க சார். நல்லது ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறீங்க சார்.
0: ஓகே மணிகண்டன், சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச முதலுதவி என்ன?
1: சார், எங்களுக்கு தெரிஞ்ச முதலுதவி என்னங்க சார், இப்ப திடீர்னு வந்து ஒருத்தருக்கு பேனிக் அட்டாக் மாதிரி வந்துருது இல்லைங்க சார். இப்ப அவங்களை வந்து நம்ம எல்லாரும் குப்புன்னு சேர்ந்து நம்ம அவங்கள சூழ்ந்துட்டு இது பண்ணாமங்க, அவரை ஃப்ரீயா விட்டு அந்த அவருக்கு போட்டிருக்கிற சர்ட்டு அதெல்லாம் கழட்டி விட்டு அது அட்டாக்னா நெஞ்சில நல்லா பலமா குத்தணுங்க சார். கொஞ்சம் அப்படியே லைட்டா குத்துனேன்னா அந்த ரீ இது வருங்க. ஏன்னா என்னோட குருநாதருக்கு இப்படி ஆச்சுன்னா ரீ உயிர் கொடுத்தங்க. அந்த மாதிரி குத்தி பாக்கணும். அதுக்குள்ள நம்ம 108 சொல்லிடணுங்க. அவங்க வர்றப்ப அந்த ஆம்புலன்ஸ் வருங்க சார். கொஞ்சம் நம்ம எல்லாம் ஃப்ரீயா விட்டுறோம். நம்ம எல்லாருமே என்னாச்சுன்னு அந்த பேஷண்ட் நம்ம சூழ்ந்துட்டு இருக்க கூடாதுங்க. கொஞ்சம் தள்ளி இருக்கணுங்க சார். அதுக்குள்ள 108 சொல்லிடலாங்க. அப்புறம் ஏதோ ஒன்று வந்து இந்த பாம்பு கடி நாய்க்கடி எல்லாம் ஆச்சுனாங்க சார். அந்த பாம்பு கடிச்சுன்னா அதுக்கு மேல வந்து நம்ம இறுக்கி கட்டிடணுங்க சார். அந்த விஷம் மேல ஏறாத மாதிரிங்க.
0: கண்டிப்பா
1: முதல்ல அந்த அவங்களை வந்து பேனிக் ஆகாம கொஞ்சம் ஒண்ணும் இல்ல பிரச்சனை இல்ல கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்கன்னு சொல்லி இது பண்ண. திடீர்னு தண்ணி குடுக்கறது கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணணுங்க சார். ஏன்னா அந்த நம்ம டக்குன்னு அவங்களுக்கு அவர் டென்ஷனா இருக்கிறப்ப அந்த தண்ணியை குடிச்சாங்கன்னா டக்குன்னு அது ஒரு வேற மாதிரி இது வந்துருங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். இது ஒரு மருத்துவர் எனக்கு சொல்லி கொடுத்தாருங்க. இந்த இது இப்படி தண்ணியா இருக்கணுங்க அவங்களுக்கு குடுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆகி மூஞ்சி கிஞ்சலுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க சார். ஃபர்ஸ்ட் ஒரு விபத்து நடந்துச்சுன்னு வைங்க சார். இப்ப இது வந்து நம்ம வீட்டுல நம்ம விபத்து நடந்துச்சுன்னு வைங்க சார். அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம டென்ஷன் ஆகக்கூடாதுங்க. நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தா இந்த விபத்துல இருந்தவங்க என்ன நடந்திருக்கு, அவங்க எப்படி அந்த வண்டி வாகனத்துல இருந்து வெளியே எடுத்துட்டு வரலாம். ஏன்னா நம்மளுக்கு டக்குன்னு சடனா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு இதாயிரும் இல்லைங்களா. அந்த மாதிரி சில முதல உதவிகள் நம்ம பண்ணலாங்க சார்.
0: கண்டிப்பாங்க, ரொம்ப ரொம்ப அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க. ரொம்ப
1: நன்றிங்க சார். வாய்ப்புக்கு நன்றிங்க. நன்றி, நன்றி.
0: ஸோ முதலுதவி அப்படின்றப்போ வந்து ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து நம்ம சரியான முதலுதவி கொடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய உயிர்களை வந்து நம்மளால் காப்பாற்ற முடியும். ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்தின் 2வது சனிக்கிழமை உலக அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உலக முதலுதவி தினம் வந்து கடைபிடிக்கப்படுது. ஸோ இந்த ஆண்டு இன்றைக்கு வந்து இன்றைய நாளில் வந்து கடைபிடிக்கப்படுது. அவசர காலங்களில் மருத்துவ உதவி கிடைப்பதற்கு முந்தைய மிக முக்கியமான சில நிமிடங்களில் முறையான முதலுதவி செய்வதன் மூலம் எவ்வாறு உயிரை காப்பாற்றலாம் அப்படின்றத வந்து நம்ம நேயர்கள் நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. அது போலவே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த தினத்துக்கான ஒரு முக்கியமான நோக்கம் வந்து சர்வதேச செஞ்சிலுவை மற்றும் செம்பறை சங்கங்களின் கூட்டமைப்பு மூலம் 2000ஆம் ஆண்டில் முதன் முதலாக இந்த தினம் வந்து அறிவிக்கப்பட்டது. விபத்துக்கள், மாரடைப்பு, மூச்சு திணறல் போன்ற அவசர காலங்களில் மருத்துவர்கள் வருவதற்கு முன்பாக சாதாரண பொதுமக்களும் ஒரு ஹீரோ போல செயல்பட்டு உயிர்களை காக்க வந்து காக்கலாம் அப்படின்றத வந்து இந்த முதலுதவி வந்து நமக்கு உணர்த்துது. அதுபோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதலுதவியில் வந்து 3 முக்கிய கோட்பாடு இருக்குது. ஸோ என்னென்னா உயிரை காப்பாற்றுறது அதுதான் ரொம்ப முக்கியம். பாதிக்கப்பட்ட நபர் இறப்பிலிருந்து தப்பிப்பதற்கான உடனடி நடவடிக்கையை எடுக்கிறது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ப்ரிசர்வ் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து நிலைமை வந்து இன்னும் மோசமாவதை தடுத்தல். ஸோ இது வந்து எப்படின்னா காயம் அல்லது உடல் நிலையில் வந்துட்டு மோசமடையாமல் மேலும் மோசமடையாமல் பார்த்துக்கிறது. அதே மாதிரி குணமடைவதை வந்து ஊக்குவிக்கிறது, ப்ரொமோட் ரிக்கவரி. நோயாளிக்கு தைரியம் அளித்து அவர் விரைவாக மீள வழிவகை செய்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து முதலுதவிக்கு கீழே தான் வரும். ஸோ தொடர்ந்து பேசலாம். அடுத்து ஒரு நேயர் இணைப்பில் இருக்காரு. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் எம்ஏ இளங்கோன் பேசுறேன். காலை வணக்கம் ஐயா.
0: காலை வணக்கம் இளங்கோன், எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பேசி. எனக்கு நம்பர் அந்த நம்பர்ல மாத்த தெரியலங்க, இப்பதான் ஒருத்தட்ட வாங்கிட்டு பேசுறீங்க.
0: ஓகேங்க, நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்பர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில கேட்டீங்களா?
2: கொஞ்சம் வேக வேகமா சொல்றதுனால டைப் பண்ண முடியலங்க.
0: அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முதலுதவி என்ன?
2: முதல் ஒண்ணு மட்டும் சொல்லிடுங்க. இந்த காக்கா வளர்ப்பு அந்த கைகால் வலிப்பத்து அந்த காக்கா வளர்ப்பு மறி விட்டாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா சாவியை குடுக்கறது, அருவாளத்தை குடுக்கறது, அந்த மாதிரி செய்யுங்க. நான் ஊட்டிக்கு வரப்ப கூட பஸ் ஸ்டாண்ட் விட்டுறதுக்கு உதவி செஞ்சுட்டாங்க. வந்து பாத்தீங்கன்னா முத அவர் ஒரு பக்கமா இடது பக்கமா வலது பக்கம் சாட்சி படுக்க வச்சிருந்தேன். என்னன்னா அந்த எச்சிச்சு எல்லாம் வாய்க்குள்ள உள்ள போயிருங்க. அதே மாதிரி சட்ட பட்டன்ஸ் எல்லாம் கழிச்சு விட்டு கொஞ்சம் வசுவாசப்படுத்திருந்தேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேகமா ஓடி போய் சோடா கடா வாங்கி மூஞ்சில அடிக்க கூடாதுங்க. அப்படி நீங்க சொன்ன மாதிரி அந்த மூக்குல பொறையேறி போய் அதை மரணத்துக்கு கொண்டு போயிருங்க. அதேமாதிரி சாவியெல்லாம் கொடுக்காம கொஞ்ச நேரம் அந்த கையை அழுத்தி பிடிச்சாலும் ஆசுவாசப்படுத்தி சட்டப்பட்டெல்லாம் கழட்டி வச்சு கொஞ்சம் காத்தோட்டமா இடது பக்கமோ இல்லை வலது பக்கம் சாஞ்சி படுத்து விட்டோமோ அந்த எச்சியல் வாயுக்குள்ள போவீங்க. முடிஞ்ச அந்த கச்சிப்பை எடுத்தீங்க, அதை ரெண்டு பல்லுக்கு இடையில வச்சு விட்டுருங்க. கட்டி அந்த நாக்கை நீட்டி கடிச்சிடுவாங்க. ஒரு கட்சி போட்டு வச்சுட்டா போவீங்க. இவங்கள மாதிரி அந்த கத்தி இந்த குச்சி கிச்சி எல்லாம் வைக்காமங்க வச்சு விட்டோம்னால அவங்க ஒரு 10 நிமிஷத்துல நல்லா இல்லை. லைட்டா தண்ணி மட்டும் எடுத்து முகத்தை தொடச்சு மட்டும் விடுவேன். அதையும் தெளிக்க கூடாதுங்க. வெயிறு துணி வச்சு மோத்த தொடச்சு விட்டோம்னா ஒரு 10 நிமிஷம்
0: இருக்கு. ஓகேங்க, அதுக்கப்புறமா மருத்துவமனைக்கு எடுத்துட்டு கூட்டிட்டு போலாம்.
2: ஆமா, மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிடலாமே. அது நான் ஊட்டியில வரப்ப ஒரு தடவை 2014 அந்த இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செஞ்சு தாங்க வந்தேன் நான்.
0: கண்டிப்பாங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஏன்னா இப்ப நீங்க சொன்னதுல அந்த வலிப்பு அப்படின்றப்போ அதுல இருந்து எல்லா இதுவுமே நீங்க சொல்லிட்டீங்க. என்னென்ன செய்யக்கூடாது, என்னென்ன செய்யணும் அப்படின்றதையும் சொல்லிட்டீங்க. ஸோ ரொம்ப அருமையான ஒரு விஷயம், ரொம்ப நன்றிங்க.
2: நன்றி, வணக்கம்.
0: இந்த நிகழ்ச்சியில வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சரியான சமயத்துல வந்து நீங்க முதலுதவி உதவி செய்யறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம நேரில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவர் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா காக்கா வலிப்புக்கு வந்து என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் நிறையவே சொன்னாரு. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாவி இதெல்லாம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு. ஏன்னா கண்டிப்பாக அதெல்லாமே கொடுக்கக்கூடாது. ஏன்னா சாவியை கொடுக்கறது மூலமாக வந்து வலிப்பு நிற்கும் அப்படின்றது வந்து முற்றிலும் தவறான ஒரு மூட நம்பிக்கை. இதனால் அவங்களுக்கு காயம் தான் ஏற்படும். அதே மாதிரி நாக்கை கடித்துக்கொள்வார்கள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதுவுமே வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம்தான். அதனால் வந்து நம்ம எதையுமே உணவு அந்த மாதிரி எதுவுமே அந்த டைம் வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ கட்டாயப்படுத்தி அவங்கள பிடிக்கவும் கூடாது. ஸோ உடனே எந்த முதலுதவினாலுமே உங்களால் முதலுதவி கொடுக்க முடியும், என்னால் முடியும் அப்படின்னா முதலுதவி கொடுத்ததுமே உடனே வந்து 108 ஆம்புலன்ஸ் அழைத்து அவங்கள வந்து சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து கூட்டிகிட்டு போகலாம். ஸோ அது வந்து இன்னும் வந்து அவங்க நிலை மோசமடையாமல் காப்பாற்றும்.

ஆரம்பம் திரைப்படத்திற்காக அந்த அருமையான பாடல் கேட்டோம். நேர்லே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முதலுதவி என்ன என்ற தலைப்பில் தான் நேர்களோட கருத்து பகிர்வுகளை வந்து கேட்டோம். நான் நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரியே ஏற்கனவே சிபிஆர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொன்னேன், எதுக்காக சிபிஆர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முதலுதவியும் இருக்குது. என்ன அப்படின்னா, தொண்டையில் உணவுப் பொருள் வந்து மாட்டிருச்சு சிக்கிருச்சு அப்படின்னா அந்த நேரம் வந்து சாக்கிங் பண்ணி எடுக்கணும். ஸோ சாப்பிடும்போது ஏதோ அல்லது சிறுவர்கள் நம்ம பெரியவங்களாக இருக்கட்டும் இல்லை சிறியவர்களாக இருக்கட்டும் ஏதேனோ ஒரு பொருளை வந்து விழுங்கும்போது தொண்டையில் சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா ஹெம்லிச் மேனுவர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து செய்யணும். அதாவது பாதிக்கப்பட்ட நபரின் பின்புறம் நின்று உங்களது கையால் அவரோட இடுப்பை சுற்றி வளைத்து வச்சுக்கணும். உங்களது ஒரு கையை முஷ்டி மடித்து அவர்களின் தொப்புளுக்கு சற்று மேலே வைக்கவும், மற்றொரு கையால் அந்த முஷ்டியை பிடித்து கொள்ளவும். நபரின் வயிற்றுப்பகுதியை உள்நோக்கியும் மேல் நோக்கியும் வேகமாக அழுத்தணும். ஸோ இப்படி அழுத்துறதன் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பொருள் மாட்டிகிட்டு இருந்தாலுமே வந்து அது வெளியே வரும். ஸோ பொருள் வெளியே வர்றதுக்கு இதை தான் நீங்கள் செய்யணும். இதுவுமே வந்துட்டு நல்லா பயிற்சி எனக்கு நல்லா செய்ய தெரியும் அப்படின்னா மட்டும்தான் செய்யுங்க, இல்லைனா வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி கடுமையான ரத்தப்போக்கு சிவியர் ப்ளீடிங், ஸோ நிறைய விபத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா சிவியராக வந்து ப்ளீடிங் ஆகும். அந்த டைமில் வந்து அதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், உயிரை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, காயம்பட்ட இடத்துல ஒரு சுத்தமான துணி அல்லது பஞ்சை வைத்து நேரடியாக டைரக்ட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டைரக்ட் ப்ரெஷரை கொடுக்கலாம். காயம் கை அல்லது காலில் இருந்தால் ரத்த ஓட்டத்தை குறைக்க அந்த பகுதியை இதயத்தின் மட்டத்திற்கு மேலே தூக்கி வைக்கணும். ஸோ நம்மளே அது வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கையில் வந்து ஒரு இடத்துல வந்து ரத்தம் பட்டிருக்கு அப்படின்னா கையை வந்து நம்ம மேலே தூக்கி நம்ம இதயத்துக்கு மேலே தூக்கி வைக்கிறதன் மூலமாக வந்துட்டு ரத்தம் வந்து அதிகமாக ப்ளீடிங் ஆகாது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ரத்தம் எல்லாமே வந்து மேலே தூக்கி வைக்கிறதன் மூலமாக அது இதயத்துக்கு தான் போகுமே தவிர வெளியே வர்றது கம்மியாகும். ஸோ அது தான் சொல்கிறாங்க, இதயத்துக்கு மேலே வந்து நேராக நம்ம கழுத்து பகுதிக்கு மேலே வந்து இப்போ கையில் அடிபட்டிருக்கு அப்படின்னா கையை வந்து நம்ம தூக்கி வச்சுருக்கலாம். ஸோ இது வந்து ரத்தம் போகிறத வந்து கம்மி பண்ணும். அதே மாதிரி ரத்த துணியை நினைத்து ரத்தம் துணியை நினச்சிட்டு வெளியே வந்தாலுமே வந்து அந்த துணியை எடுக்காமல் அதன் மேலேயே மற்றொரு துணியை வச்சு அழுத்தணும். ஸோ இதுவுமே வந்து ரத்தம் வெளிப்படாமல் வந்து தற்காத்து கொள்ளலாம். அதே மாதிரி தீக்காயங்கள், அதை பற்றி நம்ம நிறைய பேர் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க, தீக்காயங்கள் ஏற்படும் போது உடனடியாக செய்யும் தவறுகள் வந்து காயத்தை அதிகமாக்கிடும். தீக்காயம் பட்ட இடத்த உடனடியாக ஓடும் அல்லது குளிர்ந்த நீரில் 10 முதல் 20 நிமிடங்கள் அப்படியே வச்சுருக்கணும். இது வெப்பத்தை வந்து குறைத்து திசுக்கள் சேதமடைவதை தடுக்கும். செய்யக்கூடாதது என்ன அப்படின்னா, காயத்தின் மீது வந்து ஐஸ் கட்டி பேஸ்ட்டு பின்ன வெண்ணெய் அல்லது எண்ணெய் போன்றவற்றை தடவே கூடாது. கொப்புளங்கள் ஏற்பட்டாலுமே வந்து அதை உடனே வந்து உடச்சி விட்டுறக்கூடாது. அதே மாதிரி வந்து பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, பக்கவாதம் வந்திருக்கு, ஸ்ட்ராக் வந்திருக்கு, இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா இதில் வந்து ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபாஸ்ட் முறையை கொண்டு கண்டறியலாம் அப்படின்னு. அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து அவங்களோட ஃபேஸை வச்சு, ஆர்ம்ஸை வச்சு, ஸ்பீச்சை வச்சு, இல்லை டைமை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். முகத்தை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த நபரை நீங்கள் சிரிக்க சொல்லும்போது முகத்தின் ஒரு பக்கம் வந்து கோணலாக இருந்தது போகுது அப்படின்னா வந்து அதுக்கான வாய்ப்பு, ஸ்ட்ரோக்குக்கான வாய்ப்பு இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ரெண்டு கைகளையும் மேலே தூக்க சொல்லுங்கள், ஒரு கை தானாகவே வந்து கீழே

பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உடனே வந்து ஆம்புலன்ஸ் மூலமாக வந்து சரியான மருத்துவமனைக்கு அழைத்து சென்று ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா வந்து படத்துலலாம் வர்ற மாதிரி தயவு செஞ்சு வாயில் வச்சு கடிச்சு எடுத்துடுறேன் விஷயத்த அப்படின்லாம் பண்ணாதீங்க. அப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உயிர் மட்டும் கிடையாது, உங்கள் உயிருக்குமே வந்து சேஃப்டி கிடையாது. ஏன்னா விஷம் எல்லாமே வந்து உங்களுக்கு உள்ளே போயிடுச்சு அப்படின்னா உங்களை காப்பாற்றுறதும் இன்னும் ரிஸ்க் ஆயிரும்.

நேயர்களே, இன்றைய நாளில் அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முதலுதவி பற்றி தான் நிறைய விஷயம் பேசினோம். நிறைய தகவல்கள் நமக்கு கிடச்சிது, புது புது தகவல்கள் கிடச்சிது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த முதலுதவி டிப்ஸை வச்சு நீங்கள் நிறைய பேர் வந்து உயிரை காப்பாற்றலாம். ஆனால் வந்து முதலுதவி அப்படின்னு சொல்லிட்டு மூடநம்பிக்கையான விஷயங்களை வந்து நம்பிடாதீங்க. ஏன்னா வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க, அப்படி பண்ணணும் சொல்கிறாங்க, அதை மட்டுமே வச்சு நீங்கள் வந்து ஒரு முதலுதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முற்றிலும் தவறான ஒரு விஷயம். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். முக்கியமாக இந்த நான் சொன்ன அந்த 5 முதலுதவி, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முதலுதவி கூட. ஸோ சிபிஆர்லேருந்து ஃபாஸ்ட் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு முதலுதவியும் கூட. ஸோ இது எல்லாமே இல்லாமல் ஒரு தவறான ஒரு மூடநம்பிக்கையான ஒரு விஷயம், அது நம்ப முடியாத ஒரு விஷயம், நீங்களே மருந்து கொடுக்கறது, நீங்களே வந்து உங்களுக்கே ஓன் மெடிசன் எடுத்துக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். முதலுதவி செஞ்ச உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறது தான் அவங்க உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு வழியாக இருக்கும். நேர்களே, இத்துடன் இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கார்முகில்.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி,
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 12 மணி. எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள், நிகழ்ச்சி நிரல். நில அறிவிப்புகளை தொடர்ந்து இன்று பிற்பகல் 12:05, 2 மணி ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 12:40, 1:45 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள். பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி கேட்கலாம். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:55 திரை காணும். 2:15 நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் இன்று பனியர் இன மக்களின் பாடல்கள். 2:30 மேட்னி டைம் ஒருபட பாடல்கள். இன்று இடம்பெறவிருக்கும் திரைப்படம் ராஜாராணி. 2:55 வானிலை அறிக்கை. இன்று பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கத்தினை தொடர்ந்து ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் உள்ளம் கவர்ந்த பாடல், நேயர்கள் கடிதங்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு, தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. 5 மணிக்கு புன்மாலை பொழுது. மாலை 6:05, 9 மணி, 11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரை காணும். 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, விதையிலிருந்து விற்பனை வரை நேர்முகம்.

பங்கேற்பவர் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் இயற்கை விவசாயி அனுராதா பாலாஜி அவர்கள். தொடர்ந்து காய்கறிகளில் பதப்படுத்துதல், சேமிப்பு, பேக்கேஜிங் மற்றும் மதிப்பு கூட்டுதல் மூலமாக ஏற்படும் வாய்ப்புகள் குறித்து விளக்கமளிக்கிறார் பெங்களூரு இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ் புவனேஸ்வரி அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:15 திரைச்சுடர், 9:30 திரைகானம், 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் அஸ்வின் எம் தாழ்வி சார்பாகர் அவர்கள் வழங்கும் இசை நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

இனி நாளைய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா சாவித்திரி அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் இயற்கை பேரிடர் குறித்து இயற்கை ஆர்வலர் ஆர் கண்ணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 7:00 காலை கதிர் நிகழ்ச்சியில் முதலில் நலமுடன் வாழ, இதில் முதுகுவலிக்கான சிகிச்சை முறைகள் குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஹீனா ரஹ்மான் அவர்கள்.

நாளை காலை 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், தொடர்ந்து ஆங்கிலம் ஆன் ஏர், நிறைவாக உரை சுற்றும் காற்று ஆகியன இடம்பெறும். 8:30 கணபதி உலா. ஓடைப்பட்டி ஸ்ரீ வன்னி விநாயகர் திருக்கோயில் சித்திரம். படைப்பு ஆகாஷ்வாணி, திருநெல்வேலி. 8:45 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் ஹீரோயின் ஸ்பெஷல். நேயர்கள், இதுவரை எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரல் இடம்பெற கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12:10.
1: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: ಸ್ನೇಹಿತೆಯೇ,
1: நளவாழ்வின் நம்பிக்கை குரல்.
2: நேர்களை ஊட்டி எஃப்எம் 101.8 இப்போ கேட்க போற நிகழ்ச்சி ஸ்னேகிதியே. குடும்பத்தில் நிறைய வேலைகள், காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பெண்கள் அவங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் சுமை மாதிரி இருக்கும். வீட்டை கவனிக்கணும், கணவரை கவனிக்கணும், குழந்தைங்களை கவனிக்கணும், வேலைக்கு போகணும், திரும்பி வீட்டுக்கு வந்து ஈவினிங் கவனிக்கணும். ஸோ நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ இத்தனை வேலைகள் இருக்கும் பொழுது இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி ஸ்னேகிதியில் பெண் நேயர்கள் கலந்து கொண்டு உங்கள்கிட்ட இருக்கிற அந்த திறமைகள், கவிதை சொல்லலாம், பாட்டு பாடலாம், டிப்ஸ் சொல்லலாம், சமையல் டிப்ஸ், அழகு டிப்ஸ், இந்த மாதிரி எதுனாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை சொல்லலாம். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் உள்ளூர் நேயர்கள் 9344-9010-18 இந்த எண்ணுக்கும், வெளியூர் நேயர்கள் 9342-9010-18 புதிய நேயர்கள் 8300-19-10018 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஸ்னேகிதியே நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள். இது உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8 ஸ்னேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.

0: そんな。ノーテンション、ベベー。
1: மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையமைப்பில் விஜய் பண்ண பாடல் இடம்பெற கேட்டீங்க. சிநேகிதிய நிகழ்ச்சியாக கேட்டுருக்கீங்க நேர்களே. சிநேகிதிய நிகழ்ச்சியில் மகளிர் பங்கு பெற்று உங்களது திறமைகளை வெளிக்காட்டலாம், உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நிகழ்ச்சியில் சொல்லலாம். நிகழ்ச்சியில் நான் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, பெண்கள் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய சில விஷயங்கள், ஆனால் அதோடைய டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பேசலாம். ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து டிரைவிங், அதாவது வண்டி ஓட்டுறது அப்படிங்கிறது வந்து ஆண்கள் தான் ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் ஓட்டிகிட்ருக்காங்க. இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்கிற குடும்பத் தலைவிகள் கண்டிப்பாக வண்டி ஓட்டுற, டூ வீலராகட்டும் ஃபோர் வீலராகட்டும், நம்ம வண்டி ஓட்டுற அந்த ஸ்கில்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்நேரமும் கணவர் வீட்டில் இருக்க மாட்டார். சப்போஸ் வெளியில் போகிறாரு, அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக தானாக வண்டியை எடுத்துகிட்டு இயக்கி ஹாஸ்பிட்டல் கோயில் வெளியில் எங்கேயோ எந்த அவசரத்துக்கு நம்ம போகணுமோ அங்கே போகிறதுக்குண்டான அந்த ஸ்கில் கண்டிப்பாக பெண்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் அதிக நேரம் இருப்பது பெண்கள் தான். குழந்தைகள் பக்கத்தில் இருக்கிறது, வீட் நெய்பர்ஸ் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனாலும் டக்குன்னு யாரோ ஒருத்தரை எதிர்பார்க்காம, ஆட்டோவை கூப்பிடாமல், ஆம்புலன்ஸையோ இல்லை வெளியே எதையும் கூப்பிடாமல் மருத்துவமனைக்கு டக்குன்னு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு அந்த ஸ்கில், டிரைவிங் ஸ்கில் வந்து கண்டிப்பாக தெரிந்து வைத்திருப்பது அவசியம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஏன்னா பெண்களுக்கு வந்து அந்த முக்கியத்துவம் இருக்குது. என்ன முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க தான் இன்வால்வ் ஆகுறாங்க எல்லா விஷயத்துலேயும், அதாவது கணவராகட்டும் குழந்தைகளாகட்டும் சமுதாயமாகட்டும் குடும்பமாகட்டும் இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு தான். ஸோ அந்த இன்வால்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஸோ இன்றைக்கே வந்து டிரைவிங் ஸ்கூல் கோயிலில் வண்டி ஓட்டுறதுக்கு வீட்டுக்காரர் ஹஸ்பண்டோடைய இல்லை அண்ணன் அப்பா இவங்களுடைய உதவியோட டிரைவிங் ஸ்கில்ஸை கற்றுக்கோங்க. நேயர்கள் நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் உள்ளூர் நேயர்கள் 9344-9901018, வெளியூர் நேயர்கள் 9342-9010018, புதிய நேயர்கள் 8300-1901018 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய எண் 8300-1901018. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடலை கேட்டு வருவோம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 90.8 உடன்.

0: ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்பில் சிந்துரு விசால் அவர் பாடின பாடல் தங்களான் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீங்க.
1: ஓடி எஃப்எம் 101.8 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்நேகிதியே. இது பெண்களின் நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: ஊட்டிலிருந்து திவ்யா என்ற நேயர் வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபோனில் பேசி வைக்கப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒரு சில டிப்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது காய்கறி நறுக்குவது அப்படிங்கிறது ஒரு டிப்ஸை சொல்லியிருக்காங்க. ஒரே அளவுலையும் சிறிதாகவும் விரைவாகவும் நறுக்க, அதாவது கட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அது வந்து சமைக்கும் நேரத்தையும் எரிவாயையும் கட்டுப்படுத்தும், அதாவது குறைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் உப்பு காரம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து எடுத்தவுடனே வந்து அதிகமாக டேஸ்ட் பண்ணி போடக்கூடாது. ஃபஸ்ட்டு அளவாக கம்மியாக போட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாம் குக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மள்ட்ட கேஸ் ஸ்டவ் இருக்குது, அதில் வந்து ரெண்டு சிம் இருக்குது, அப்புறம் பெரிய பர்னர் இருக்குது. ஸோ எந்த உணவை வந்து எந்த தீயில் வச்சு எவ்வளோ அளவில் வேக வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டிப்பாக பெண்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ மேடம், சூப்பரான ஒரு வேல்யூபிளான ஒரு டிப்ஸை சொல்லியிருக்கிறீங்க. அப்புறம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி அடுத்து பெண்கள் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அடுத்த டீட்டெயில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது பெண்கள் வந்து மேக்ஸிமம் அதிகபட்சம் அடுத்தவங்களுக்காகவே, அதாவது நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காகவே தியாகம் பண்ணி வாழ்கிறவங்க அவங்களுடைய ஹெல்த்தை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. அதாவது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பசங்க, ஹஸ்பண்டு, மாமனார், மாமியார், அம்மா, அப்பா இவங்களையே கவனிச்சிருப்பாங்களே தவிர அவங்களுடைய ஹெல்த்தை கவனிச்சிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஹெல்த் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அவங்க ஹெல்த்தியாக இருந்தால் அப்படி தான் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்க முடியும். முக்கியமாக இந்த சொல்ல வர விஷயம் என்னென்னா பழைய சாப்பாடு, இதை வந்து இந்த ஃப்ரிட்ஜின்னு ஒன்று இருக்குது, அது வந்து என்ன பண்ணுறோன்னா நிறைய வீட்டில் போய் கேட்டால் தெரியும், ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பாடெல்லாம் வந்து குழம்புகள் இதெல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. எதுக்காகனா வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கொட்டுறதுக்கு பதிலாக தன்னுடைய வயிற்றுக்குள்ளே கொட்டிக்குவாங்க. அதனால் பக்க விளைவுகள் சில நிறையா நோய்கள்லாம் வருது. இன்னொரு சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிப்பாங்க, ஆனால் டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க. அதுக்குள்ளே அது வந்து கேஸ் ட்ரபிள் ஆகி அது வேறு நோய்களுக்கு வழிவகுத்துடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது அவங்களுடைய ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக கவனிச்சுக்கணும். குறிப்பாக ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் இந்த டைமாவது அவங்களுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும். மகளிர் பெண்கள் வந்து அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற டைமில் ஒரு சில விஷயங்கள் செய்யலாம், இல்லை ரெஸ்ட் எடுத்தது போக ஒரு டைம் ஒதுக்கி காலையோ இல்லை மாலையோ அவங்களுக்காக அவங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஒரு சில விஷயங்கள், எக்ஸசைஸ், யோகா, ரன்னிங், வாக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம். நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடுங்க, பழைய சாப்பாடு சாப்பிடாதீங்க, ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடுங்க. வேஸ்ட்டானா பரவாயில்ல, நம்மளுடைய ஹெல்த் முக்கியம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்போம். இணைந்திருங்கள் நேர்களை ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

ஜி வி பிரகாஷ்குமார், கபில் கபிலன், ரக்ஷிதா ஆகியோர் பண்ண பாடலை கேட்டோம். அமரன் திரைப்படத்திலிருந்து ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்நேகிதியே.

சிநேகிதியே நிகழ்ச்சியில் நம்ம பெண்கள் அதாவது மகளிர் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து சிக்கனம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு வைத்திருக்கணும். அதாவது சிக்கனம் அப்படிங்கிறது வந்து அதுக்கு டிக்ஷனரி அப்படின்னு சொல்லி சொன்னால் பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் சிக்கனமாக இருப்பாங்க, இருக்கணும். காசு விஷயத்துல ஆகட்டும், மின்சாரம் விஷயத்துலாம், தண்ணி, பேச்சு அளவாக பேசுறது, குடும்பத்தில் சீராக பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறது, எல்லா விஷயத்துலேயுமே வந்து ஒரு சிக்கனம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அவங்க கடைபிடிக்கணும். ஏன்னு கேட்டால் அந்த அவங்கக்கிட்டேருந்து தான் வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஷேர் ஆகும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள். நான் ஆண்களை ஒதுக்குறேன்னு சொல்ல வரல, ஆனால் முக்கியமாக பெண்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆண்களுக்கும் இதில் முக்கியமான பங்கு இருக்குது. பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கல்வி, அவங்களுடைய எஜுகேஷன் வந்து சொசைட்டியை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறது வந்து பொதுவான ஒரு கருத்து. ஏன்னா அவங்க வந்து குடும்பத்தில் ஒரு பெண் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கே வந்து கல்வி கிடைச்ச மாதிரி. ஸோ அவங்களுடைய டிசிப்ளின்ஸ் அண்ட் அவங்களுடைய ஹேபிட்ஸ், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் தான் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ சிக்கனம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் பெண்கள் கட்டாயமாக. அடுத்து ஒரு பாடலை கேட்டு வருவோம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 91.8 உடன்.

0: அனிருத் ரவிச்சந்தர் இசையமைப்பில் விஷால் மிஸ்ரா ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டீங்க. நிகழ்ச்சியில் இணைய நேயர்கள் நேயர் ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசுவோம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார், நான் தாராவிற்கு பேசுறேன் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க மேடம், என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க, என்ன விஷயம் சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
1: அதாவது சார், நான் கொஞ்சம் கொஞ்சம் 20 வயசுல இருந்தே சமுதாய சேவை எல்லாம் செய்வேன் சார். நான் பார்த்த விஷயம் சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு வயசான ஒரு அம்மா, அவங்க வந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துறாங்க, ஆனா அந்த சாப்பாடு அவங்க வீட்டுக்கு வந்து கொண்டு சாப்பிட்டுட்டாங்க. இவங்களுக்கு சாப்பாடோ
0: சொல்லுங்க சொல்லுங்க மேடம், கேக்குது.
1: அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஒன்றுல பசிக்குது. அப்ப அந்த செவரு இந்த செங்கல் சொன்ன அந்த செவரு சொல்லிங்களா, அதை நோண்டி நோண்டி சாப்பிடுறாங்க. கேட்டா நான் போனேன், ஏன் இப்படி சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டா, பசிக்குதுமா அப்படிங்கிறாங்க. அந்த பொறுமையெல்லாம் நான் பாத்திருக்கேன். அப்புறம் இன்னொருத்தங்க 50 கோடி சொத்து சம்பாதிச்சாங்க, ஆஸ்பத்திரி நெஞ்சு வலி வந்தது. ஆஸ்பத்திரிக்கு போகும்போது வீட்டுல கணவன் மனைவி, இந்த கணவன் குழந்தைகள், நிறைய குழந்தைகள், யாருமே போகல, வேலைக்கார அம்மா மட்டும் போறாங்க. அவங்க பயத்திலேயே அவங்க இறந்துட்டாங்க. 50 கோடி சொத்து சம்பாதிச்சாங்க. இன்னொருத்தருக்கு 60 கோடி சம்பாதிச்சிருக்காரு, அவர் வயசானாரு. அவருக்கு சாப்பாடு எப்படி வரும் போகும் தெரியுங்களா, ஒரு தட்டுல சாப்பாடு போட்டு ஒரு குச்சியில, அவர்கிட்ட அவர் பக்கத்துக்கு யாருமே போக மாட்டாங்க குச்சியில. இதுக்காகவா அவங்க அவ்வளவு 60 கோடி சம்பாதிச்சாங்க? இப்படியெல்லாம் செய்யறாங்க, இதெல்லாம் தயவு செய்யாதீங்க. நாளையில ஒரு நாள் வரும், நம்ம வாழ்க்கையே அப்படிதான் இருக்கும். அதனால அப்படியெல்லாம் செய்யாதீங்க. கடவுள் பஞ்ச பூதங்கள் எங்க வீட்டுக்கு அளவு தாள் போட்டுட்டு இருந்தாலும், நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது, வானம் இருக்கு, பூமி இருக்கு, எல்லாமே இருக்கு. அது எல்லாமே நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால பாவம் எல்லாம் ரொம்ப செய்யாதீங்க. பிடிக்காது, அவங்க வந்து நிலைமையில நம்மளை பொறுமைப்படுத்தி இருக்கலாம், அவனா அவங்களை பிடிக்காது கூட. சாப்பாடு கொடுத்துருங்க. சாப்பாடு இறைவன் கொடுத்தது, நம்ம சம்பாதிச்சது கிடையாது. அது இறைவன் கொடுத்தது, மக்களுக்காக இறைவன் படித்தது. சாப்பாடு மட்டும் கொடுத்துருங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு இதுவே வீட்டாயிருச்சு. அதனால இந்த சமுதாய சேவை போறதுன்னு உட்கார்ந்துட்ட வீட்டுல எதுவுமே வீக் ஆகுது. இதெல்லாம் செய்யாதீங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு செய்யாது. இந்த பாட்டி சொல்லுவாங்க, நம்ம நல்லவங்களா இருந்தா நம்ம குழந்தை குடும்பம் எல்லாம் பரிசுத்தமா இருந்தோம்னா பிரார்த்தனை பண்ணா கடவுள் நம்ம வீட்டுக்கே வருவாருன்னு சொல்லுவாங்க. நம்ம நல்ல விதமா இருங்க. கடவுள் இப்ப பாருங்க, வெயில் மழை காலத்துல எங்க கொளுத்துது.
0: நன்றி நன்றி மேடம், ரொம்ப நன்றி மேடம். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டோம். அதாவது சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யாருக்காக இருந்தாலும் கண்டிப்பாக கொடுத்துணும். குறிப்பாக வந்து முதியோர்கள், பெற்றவர்கள் வந்து கண்டிப்பாக விட்டு கொடுக்கக்கூடாது. என்னானாலும் உணவு அப்படிங்கிறது வந்து நம்ம யார் வந்தாலும், இப்போ மேக்ஸிமம் அதிகபட்சம் எல்லாருமே உணவளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பாடுன்னு சொல்லி யார் வந்தாலும் யாருமே வந்து கொடுக்காமல் இருக்கிறது இல்லை. நமக்கு இல்லைனாலும் நம்ம வீட்டில் இருக்கிற கொஞ்சமாவது வந்து சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லோரும் எல்லாத்துக்குமே வந்து பசி அப்படின்னு சொல்லி வந்துட்டா உணவு அளிக்கிறது அப்படிங்கிறது வந்து மேடம் சொன்ன மாதிரி தெய்வ கடாச்சம் அது. உணவு பசிக்கு உணவு கொடுப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு தெய்வ செயல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கண்டிப்பாக அதோடைய கிரெடிட்டோ அதோடைய பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக பெற்றவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், இவங்க எல்லாத்தையுமே வந்து அன்பாக பார்த்துக்கணும். எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் அவங்க கடைசி தருவாயில் அவங்க எதிர்பார்க்கறது ஒரு அன்பு, ஆதரவான ஒரு பேச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் தான். சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் நடிக்கிற நிறைய பேர் முன்னால் அன்பு மட்டுமே எதிர்பார்க்குற பெரியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த அன்பை மட்டுமே கொடுப்போம். நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிட்டோம், நிறைய விஷயங்கள் பேசணும். இன்னும் நிறையா பெண்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. சமுதாயம், குடும்ப பொறுப்பு, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்றைக்கி சிநேகிதிய நிகழ்ச்சி நிறைவு பெறுற நேரம் வந்தாச்சு. இத்துடன் இன்றைய சிநேகிதிய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா?
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மலேசியா மற்றும் எத்தியோப்பியா நாடுகளின் பிரதமர்களுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினார். நாட்டின் வளர்ச்சியில் தொழிலாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். பிரதமரின் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இதுவரை 24 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வெளிப்படைத் தன்மையுடன் கூடிய தேர்தல் நடைமுறைகளை இந்தியா கொண்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் கூறியுள்ளார். உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பக்தி சர்மா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிமுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க இந்தியா வந்துள்ள தலைவர்களுடன் பிரதமர் மேற்கொண்டு வரும் பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக இது நடைபெற்றதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இதேபோல் எத்தியோப்பியா பிரதமர் திரு அபே அகமது அலியுடனும் பிரதமர் பேச்சு நடத்தினார். இதற்கிடையே 2 நாள் பிரிக்ஸ் உச்சி மாநாடு இன்று பிற்பகல் தொடங்குகிறது. இதனையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 15,000 மேற்பட்ட காவலர்களும் 200 கம்பெனி துணை ராணுவ படையினரும் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். உச்சி மாநாடு நடைபெறும் பாரத் மண்டபம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 500 மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இன்று தொடங்கும் இந்த மாநாடு நாளை வரை நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மின்துறையில் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக அதன் விநியோக கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு

0: கூறியுள்ளது. மின் விநியோக நிறுவனங்கள் கடந்த நிதியாண்டில் 2,701 கோடி ரூபாய் அளவிற்கு லாபம் ஈட்டியுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் காரணமாக மின் விநியோக சேவைகள் மேம்பட்டுள்ளதாகவும் முகவர்களுக்கு இது பெரிதும் பயனளித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2014 ஆம் ஆண்டு மின் விநியோக நிறுவனங்கள் 67,962 கோடி ரூபாய் அளவிற்கு நஷ்டத்தில் இயங்கி வந்ததாகவும் தற்போது அந்த நிலை மாறி சாதனை அளவாக இந்த லாபத்தை ஈட்டியுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் தொழிலாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மும்பையில் தொடங்கிய கட்டுமான தொழிலாளர்களின் 2 நாள் தேசிய மாநாட்டிற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தொழிலாளர் நலனுக்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தொழிலாளர் நலனுக்கான நிதியை மாநில அரசுகள் முழுமையாக செலவிட வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தினார். பிரதமரின் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இதுவரை 24 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டம் இன்று 7வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளதை அடுத்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் ஹரியானா முதலிடத்தில் உள்ளது என்றும் இம்மாநிலத்தில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 60 வயதுக்கு மேற்பட்ட சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மாதந்தோறும் குறைந்தது 3,000 ரூபாய் ஓய்வூதியம் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக அளவில் வெளிப்படைத் தன்மையுடன் கூடிய தேர்தல் நடைமுறைகளை இந்தியா கொண்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடையே உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஒவ்வொரு கட்ட தேர்தல் நடைமுறைகளிலும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் வேட்பாளர்களின் முகவர்கள் பங்கேற்க அனுமதிக்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு கியானேஷ்குமார் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையாவின் மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பட்டிமன்ற மரபின் வழியாக தமிழ் மொழியின் செழுமையை எண்ணற்ற இல்லங்களுக்கு கொண்டு சென்றவர் சாலமன் பாப்பையா என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டிற்காக அவர் ஆற்றிய பணி என்றென்றும் நினைவு கூறப்படும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே சாலமன் பாப்பையாவின் இறுதிச் சடங்குகள் மதுரையில் அரசு மரியாதையுடன் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளன. தெலங்கானாவில் கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டினை 15% அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், கடந்த நிதியாண்டில் கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதற்கு முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 7% அதிகரிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். கல்வித்துறையில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் திரு ரேவந்த் ரெட்டி தெரிவித்தார். ஜார்க்கண்டில் உள்ள 6 அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சைக்கான சிறப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்த சிறப்பு மையங்களில் ரேடியேஷன் சிகிச்சை வசதி ஏற்படுத்தப்படும் என்று அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தனியார் பங்களிப்புடன் இந்த மையங்களை ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அசாமில் நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சோனிட்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். பாரமுல்லா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதி

0: பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தீவிரவாத செயல்கள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். உத்தரப்பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 25 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக உத்தரப்பிரதேச அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து 8000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிவாரண முகாம்களில் 3000 மேற்பட்டோர் தங்கியுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பக்தி ஷர்மா வெண்கலப் பதக்கம் வென்றார். கொரியாவின் சாங்வனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. சுப்ரியா 3 கோல் அடித்தார். மது சிடார் மற்றும் சுக்வீர் கவுர் தலா 1 கோல் அடித்தனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷாராணி பருவா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-10, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீயை வென்றார். ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-16 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் டைசுகி ஃபுஜிஹராவை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டங்களில் வெற்றி பெற்று உமேஷ் விக்ரம்குமார், சுகந்த் கடம் ஆகியோரும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரமோத் பகத், சுகந்த் கடம் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. உலகக்கோப்பை இறுதி வில்வித்தை போட்டி மெக்சிகோவின் சால்டிலோவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் தீரஜ் பொம்மதேவரா இதில் பங்கேற்றுள்ளார். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று சண்டிகரில் நடைபெறுகிறது. பாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மலேசியா மற்றும் எத்தியோப்பியா நாடுகளின் பிரதமர்களுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினார். நாட்டின் வளர்ச்சியில் தொழிலாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். பிரதமரின் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இதுவரை 24 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வெளிப்படை தன்மையுடன் கூடிய தேர்தல் நடைமுறைகளை இந்தியா கொண்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பக்தி ஷர்மா வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:15. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில 720 KHz ஒலிபரப்பு.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் பிரதம மந்திரி லகு வியாபாரி மான்தன் யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். நம் நாட்டின் பொருளாதார தூண்களாக திகழும் சிறு வணிகர்கள், கடைக்காரர்கள் மற்றும் சுயதொழில் செய்பவர்களின் எதிர்கால பாதுகாப்பிற்காக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஒரு அற்புதமான திட்டம்தான் தேசிய ஓய்வூதிய திட்டம். அரசு ஊழியர்களுக்கு இருப்பது போலவே வணிகர்களுக்கும் ஓய்வு காலத்தில் ஒரு கௌரவமான வருமானம் கிடைக்க வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் நோக்கம். இந்த திட்டத்தின் சிறப்பம்சங்கள்: குறைந்தபட்ச ஓய்வூதியம், 60 வயது பூர்த்தியடைந்த பிறகு மாதம் ₹3000 ஓய்வூதியம் வாழ்நாள் முழுவதும் வழங்கப்படும். நீங்கள் எவ்வளவு தொகை சந்தாவாக செலுத்துகிறீர்களோ அதே அளவு தொகையை மத்திய அரசும் உங்கள் ஓய்வூதிய கணக்கில் செலுத்தும். பயனாளி இறந்தால் அவரது மனைவிக்கு அல்லது கணவருக்கு ஓய்வூதிய தொகையில் 50%, அதாவது ₹1500 குடும்ப ஓய்வூதியமாக தொடரும். இந்த திட்டத்தில் சேர அடிப்படை தகுதிகள்: வயது 18 முதல் 40 வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். ஆண்டு வருமானம் 1.5 கோடிக்கு மிகாமல் இருக்க வேண்டும். சிறு கடை வைத்திருப்பவர்கள், சில்லறை வர்த்தகர்கள், அரிசி ஆலை உரிமையாளர்கள், கமிஷன் முகவர்கள் மற்றும் பிற சுயதொழில் செய்பவர்கள் இந்த திட்டத்தில் இணையலாம். நீங்கள் வருமான வரி செலுத்துபவராக இருக்கக்கூடாது. மேலும் இபிஎஃப்ஓ, இஎஸ்ஐசி அல்லது அரசின் பிற என்பிஎஸ் திட்டங்களில் உறுப்பினராக இருக்கக்கூடாது. நீங்கள் செலுத்தும் தொகை உங்கள் வயதை பொறுத்து மாறும். உதாரணமாக, நீங்கள் 18 வயதில் இந்த திட்டத்தில் இணைந்தால் மாதம் ₹55 மட்டும் செலுத்தினால் போதும். 40 வயதில் சேர்ந்தால் மாதம் ₹200 செலுத்த வேண்டியிருக்கும். இந்த தொகை உங்கள் வங்கி கணக்கிலிருந்து தானாக எடுத்துக்கொள்ளப்படும். இந்த திட்டத்தில் பதிவு செய்யும் முறை: உங்கள் அருகிலுள்ள பொது சேவை மையத்திற்கு செல்லுங்கள். தேவையான ஆவணங்கள் ஆதார் மற்றும் சேமிப்பு வங்கி கணக்கு அல்லது ஜன்தன் கணக்கு விவரங்கள். ஆரம்ப வைப்பு தொகையை ரொக்கமாக செலுத்த வேண்டும். பதிவு முடிந்ததும் உங்களுக்கு வியாபாரி ஓய்வூதிய அட்டை வழங்கப்படும். ஒருவேளை இந்த திட்டத்தில் நீங்கள் வெளியேற விரும்பினால், 10 ஆண்டுகளுக்குள் வெளியேறினால் நீங்கள் செலுத்திய தொகைக்கு சேமிப்பு வங்கிக்கான வட்டியுடன் பணம் திரும்ப வழங்கப்படும். 10 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியேறினால் நிதி மேலாண்மை மூலம் கிடைத்த வட்டியுடன் உங்கள் தொகை திரும்ப கிடைக்கும். ஓய்வு காலம் என்பது யாருடைய உதவியும் இன்றி சுயமாக வாழ வேண்டிய காலம். இந்த திட்டத்தின் மூலம் கிடைக்கும் ₹3000 ஒரு சிறிய தொகையாக இருந்தாலும் அது நம் முதுமையில் மருந்திற்கும் அன்றாட தேவைகளுக்கும் பெரிய உதவியாக இருக்கும். எனவே தகுதியுள்ள அனைத்து வணிக நண்பர்களும் இப்போது இந்த திட்டத்தில் இணைந்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி லகு வியாபாரி மான்தன் யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

அஸ்வின் ஆரியன் இசையமைப்பில் நித்யா மேமன் கபில் கபிலன் ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். கேட்டது மலையாள மொழி பாடல். நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 வண்ண வண்ண பூக்கள்.

0: ஷான் நிஹிரா ஆகியோர் குரலில் எடுத்த பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 1:32.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 நீலமலையோரம் கவின் மலையாளமும் சுந்தர தெலுங்கும் காந்தார கன்னட கானமும் இன்னிசை இந்தியும் பாடலாக ஒழிக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள்.

யேசுதாஸ் சித்ரா ஆகிய குரலில் எழுத பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

0: Rebels in Yemen captured port of Moka and strategic island of Purim in the Bab al-Mandeb Strait at the southern entrance to the Red Sea, opening a new front in the ongoing West Asia conflict. The Bab al-Mandeb Strait is one of the world's key shipping lanes. The advance could boost Iran's strategy of driving up world oil and gas prices to pressure the United States. Two sources from the Saudi-backed internationally recognized Yemeni government said its forces had pulled out of Purim and that the Houthis had also taken the mainland Red Sea coastal town of Dhubab, which faces the island. The India Meteorological Department, IMD, has issued an orange colour warning for heavy to very heavy rainfall over Chhattisgarh, Telangana and Vidarbha for today. Heavy rainfall is also expected over Uttarakhand, Gujarat, Konkan, Goa, Madhya Pradesh, Maharashtra and Chhattisgarh till tomorrow. Similar weather conditions are expected over Odisha, Telangana, West Bengal and parts of northeast India. The Met Department said the thunderstorm and lightning conditions will continue over Tamil Nadu, Puducherry, Andhra Pradesh, Karaikal, Vidarbha, Bihar, Rajasthan and Andaman and Nicobar Islands till tomorrow. For Delhi, the weather agency has forecast a spell of light rainfall during the evening today. The flood situation in Bihar is showing gradual improvement, although several areas continue to remain affected. More than 2,000 villages across 14 districts are affected. Relief and rescue operations are underway, while the administration is closely monitoring the situation. A report.
1: Water levels in major rivers including the Ganga, Son, Bagmati, Ghagra and Punpun continue to recede. However, the Ganga and Punpun are still flowing above the danger mark at several places. According to the latest report, the Ganga is flowing above the danger mark at almost all monitoring stations in the state including Gandhi Ghat in Patna. The Punpun is flowing more than 1 meter above the danger mark at Shripalpur in Patna. The Water Resources Department has intensified surveillance of vulnerable embankments and erosion-prone locations. Nidhishree for Akashvani News, Patna.
0: In hockey, India stormed into the final of the Women Junior Asia Cup 2026, defeating South Korea 5-1 in Mochi, China today. India will face host China in the final clash of the tournament. For India, Supriya scored a hat-trick, while Madhu Sidhar and Sukhveer Kaur also found the net for India, while Yuri Jong scored South Korea's only goal of the match. The victory follows India's 19-0 quarter-final win over Pakistan. India topped its group, which also included Japan, Malaysia and South Korea. India is seeking a third consecutive Women's Junior Asia Cup title after winning the tournament in 2023 and 2024. In US Open tennis, 8-seed Ben Shelton has set up men's singles title clash with top seed Alexander Zverev. Zverev of Germany defeated unseeded Russian player Karen Khachanov 6-3, 7-6, 7-6 in first semi-final this morning. Later in the other last four match, Ben Shelton overpowered 11-seeded Francis Tiafoe 4-6, 6-3, 6-3, 7-5 in an all-American clash. In women's singles, defending champion Arina Sabalenka will take on second seed Alina Rybakina in title clash in New York later tonight. Top seed Belarusian Sabalenka booked her place in the final with a 7-5, 6-2 victory over third seed American Jessica Pegula, while Rybakina from Kazakhstan defeated fourth seeded Coco Gauff in the semi-finals. Rybakina and Sabalenka have met 17 times, with Sabalenka leading their head-to-head record 10-7. In Grand Slam finals, the two have also faced each other at the Australian Open, with Rybakina winning in 2026 and Sabalenka claiming the title in 2023. Union Home Minister Amit Shah, Defence Minister Rajnath Singh and Lok Sabha Speaker Om Birla have extended their wishes to the countrymen on the occasion of Prakash Purab of Sri Guru Granth Singh Sahib today. In a social media post, Mr. Shah said that the sacred scripture encompasses invaluable teachings on service, sacrifice and equality. And now, before we end the bulletin, the headlines once again. BRICS summit under India's presidency to begin shortly in New Delhi. Focus on global governance, multilateralism, trade, security and supply chains. World leaders assemble for 2-day summit. Prime Minister Narendra Modi to hold bilateral talks with Chinese President Xi Jinping this evening. Prime Minister Modi holds bilaterals with his Malaysian, Vietnamese and Ethiopian counterparts. Also confers with Crown Prince of Abu Dhabi. Houthi rebels in Yemen see strategic islands tightening grip on Red Sea shipping route. Saudi Arabia shuts vital pipeline after attack. Orange alert for heavy to very heavy rainfall over Chhattisgarh, Telangana and Vidarbha for today. And in hockey. Indian women team enters Junior Asia Cup 2026 final, defeating South Korea 5-1 in Mochi, China. And with that, we end the midday news.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டிஎஃப்எம் 101.8 நேரம் 2:15. நீலமலை நேரம் நிகழ்ச்சி கேட்பதற்கு முன்
3: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
4: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
5: என்ன உண்மையாவா?
6: உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
5: மேலும் விவரங்களுக்கு
7: 1800-419-1800 and 1097.
8: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
2: நீலமலை நேரம் நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி பணியர் பாடல்கள் மற்றும் இசை இடம்பெற கேட்கலாம்.

ஐநா இளவ சிடை எங்கோட்டையும் தோனக பட்டா பட்டா பட்டா பட்டா பட்டா பட்டா ஐன இளவ மின்ன வைநடை முத்தனும் வைநடை முத்த

ஐனன இலவ வயநடம் பொண்ணு வள்ள தேக்க பாண்டளோ எண்டோ எண்டோ எண்டு எண்டோ எண்டோ எண்டோ எண்டக்கும் இலவ மென்னல் மென்னா மென்னா மென்னா மென்ன மென்னா மென்னா மென்னா ஆ சிடையங்கோட்டையும் வயநடம் பொண்ணும் இலவ ஒன்றையே கொண்டரும் எண்டோ எண்டோ எண்டு எண்டோ.

0: mena mena mena mena mena ah vainalai muttanum vainalai muttiyum ila ila ila ila ila ila ila vainalai ponnane tandiya tediya pondare yendo yendo yendo yendo yendo yendo ah nalala ketti oralo karana paada ninga ninga ninga ninga ninga ninga ide oru aanum ponnum poyaro yendo yendo yendo yendo yendo yendo alla kamana kando கேப்பன காணி எண்டோ எண்டோ எண்டோ எண்டோ எண்டோ எண்டோ அங்க என்ன இலவ மென்னல் மென்னா மென்னா மென்னா மென்னா மென்னா மென்னா மென்னா இரண்டு ஏறு கட்டிய இரண்டாள் காரண பாடுக நீங்க நீங்க நீங்க நீங்க நீங்க நீங்க ஒரு ஆணும் பொண்ணும் போயரோ எண்டோ எண்டோ எண்டு
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீலமலை நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட பண்டைய பழங்குடி மக்களான பனியரின மக்களின் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

சக்தி ஸ்ரீ கோபாலன் அவர்கள் குரலில் ஒழித்த பாடல் அது. நிலையத்தில் நேரம் 2:39 ஒழித்துக் கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 மேட்னி டைம். ஒருபட பாடல்கள்.

கிளின்டன் கரிஜோ, அல்போன்ஸ் ஜோசப், அல்காஜித் இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண பாடல் இடம்பெற கேட்டிருக்கிறார்கள். மேட்னி டைம் நிகழ்ச்சியில் ஒரு பட பாடல் நிகழ்ச்சியை கேட்டிருக்கீங்க. நிறைவு பாடல் இதோ.

வந்தா ஸ்ரீனிவாசன் குரலில் ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலுடன் இன்றைய மேட்னி டைம் உருப்பட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்று இடம்பெற்ற திரைப்படம் ராஜா ராணி. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 2:55 10:00 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் மதுரை மாவட்டம் சாத்தூர், செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை இங்கு 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, சேலம் மாவட்டம் எடப்பாடி, ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புல்லம்பாடி, கொடுமுடி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையம், பாளையங்கோட்டை ஆகிய இடங்களில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே இருந்தது. அதிகள வெப்பநிலை வேலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், மதுரை, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர், கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சேலம், திருப்பத்தூர், திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தும் தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தெற்கு கர்நாடகத்தின் உட்பகுதிகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் மன்னார் வளைகுடா அருகே காற்றழுத்த தாழ்வு பாதை கடல் மட்டத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சேலம், பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு இன்று வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, வேலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 14ஆம் தேதியன்று மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 15ஆம் தேதியன்று நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. மதுரை, விருதுநகர்

0: முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இருக்கும். நாளையும் இதே வானிலை நிலவக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது, சற்று உயர்ந்திருக்கக்கூடும். கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிக வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்படக்கூடும். கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ். பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் அல்லது 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வடகடலோர ஆந்திர பிரதேசம், மேற்கு மத்திய வங்கக்கடல் பரப்பை ஒட்டி வீசக்கூடும்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரிக்ஸ் உச்சி மாநாடு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லி பாரத் மண்டபத்தில் இன்று தொடங்கியது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மலேசியா, எத்தியோப்பியா, வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினார். இளம் பட்டய கணக்காளர்களின் அனுபவம் மற்றும் உறுதிப்பாடு நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதாக அமைய வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். பிரதமரின் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இதுவரை 24 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்துறையில் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக அதன் விநியோக கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய தேர்தல் நடைமுறைகளை இந்தியா கொண்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையாவின் இறுதிச் சடங்குகள் மதுரையில் அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றது. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சுமார் 6000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு உதவித்தொகைகள் வழங்கப்படாதவர்களுக்கு வரும் 14ஆம் தேதி முதல் உரிய முறையில் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி அமைக்கப்படும் பந்தல்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்திற்கு பசுமை துறைமுக விருது உட்பட 2 விருதுகள் கிடைத்துள்ளதாக துறைமுக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் புதிய காவல் கண்காணிப்பாளராக திரு அன்சுல் நாகர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷாராணி பருவா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை இறுதி வில்வித்தை போட்டி மெக்சிகோவின் சால்சிலோவில் இன்று தொடங்கியது. பாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நிலையத்தில் நேரம் 3:02:40.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். ஹலோ ஊட்டி.
4: இன்றைய நிகழ்ச்சியில் PCOS எனப்படும் சினைப்பை தொற்றுநோய் குறித்து ஊட்டச்சத்து நிபுணர் பானு இம்ரான் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் KS ஸ்ரீதேவி.
5: வணக்கம் நேர்களே. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் முழுவதும் PCOS எனப்படும் சினைப்பை நோய் தொற்று, இது குறித்த ஒரு விழிப்புணர்வு மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ இந்த PCOS இது வந்து எதனால வருது, இதை எப்படி நம்ம தடுக்கலாம், இதுக்கான அறிகுறிகள் என்ன, ஸோ இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஊட்டச்சத்து நிபுணர் பானு இம்ரான் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. மேடம் வணக்கங்க.
6: வணக்கம்.
5: PCOS-னா என்னதுங்க?
6: PCOS என்பது ஆங்கிலத்தில் சொல்லணும்னு பார்த்தோம்னா பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம். அது வந்து பெண்களுடைய ஹார்மோன் சமநிலை இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா, அதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கோளாறு ஏற்படும் போது இந்த PCOS என்ற பாலிசிஸ்

0: பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் வந்து நம்ம பெண்களுக்கு ஏற்படுது. இது வந்து கருப்பையில் வந்து சிறிய திரவம் நிறைந்த பைகள், அதாவது ஃபாலிக்கல்ஸ் ஆர் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிஸ்ட் உருவாகி கருவுறுவதற்காக முட்டை உருவாகும் இல்லைங்களா, அது வந்து முதிர்ச்சி அடையாமல் அது நார்மலாக முதிர்ச்சி அடைந்து ஒரு நல்லா ஓவுலேட் பண்ணுறதுக்கான எக்கு வரக்கூடிய அந்த நிலையை வந்து தடுத்து முதிர்ச்சி அடைய விடாமல் தடுக்கிற ஒரு சிண்ட்ரோம் தான் நம்ம பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
1: ஸோ இது வந்துருச்சுன்னா வந்து குழந்தை நார்மலாக இயற்கையாக உருவாகாது இல்லைங்களா,
0: உருவாகாதுன்னு சொல்ல முடியாது, அந்த ஹெல்த்தியான எக்கு வந்து உருவாகுவதும் இதை தடுக்குது.
1: குழந்தை வந்து பிற்காலத்தில் ஊனமாக பிறக்குது, அந்த மாதிரி
0: ஊனமாக பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த எக்கு வந்து நல்லா வளர்ச்சி அடைந்தால் மட்டும்தான் வந்து அந்த ஓவுலேஷன் நடக்கும். விந்தணுவும் பெண்ணுடைய அந்த இதுவும் வந்து சேரும். அந்த சேர்றதுக்கான அந்த முதிர்ச்சியான முட்டை வந்து உருவாவதே தடுக்கிறது, அதுதான் நம்ம பிசிஓஎஸ்ன்னு சொல்கிறோம்.
1: ஸோ இப்போ இந்த பிசிஓஎஸ் வந்திருக்குன்னா உடல் ரீதியாக என்னென்ன சிம்டம்ஸ் காமிக்கும்?
0: பொதுவாக பார்த்தோம்னா மாதவிடாய் பிரச்சனைகள் முதல் சிம்டம். ஒவ்வொரு பெண்களுக்கும் வந்து மாதவிடாய் மந்த்லி சைக்கிள்ஸ் இருக்கு. ஒரு சில பெண்களுக்கு 25 நாள், இன்னொரு சில பெண்களுக்கு 30 நாள், ஒரு சில பெண்களுக்கு 35 அப்படி 40, இதுதான் யூஸ்வலாக பண்ணுறது. அந்த மாதிரி பிசிஓஎஸ் இருக்கிற பெண்களுக்கு அந்த மாதவிடாய் சுழற்சி வந்து ஒழுங்கற்றதாக இருக்கும். அதாவது பீரியட்ஸ் வந்து 2 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆர் 3 மந்த்ஸ் ஒன்ஸ், 45 டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். இது வந்து ஒரு சிம்டம். நெக்ஸ்ட் வந்து முகப்பகுதி மற்றும் உடலில் வந்து தேவையற்ற முடிகள் வளரும் பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் வந்து பெண்களுக்கு உருவாகும். பெண்களுக்கு வந்து ஆண்கள் மாதிரி ஒரு நிறைய முடிகள் நம்மளுடைய வாய்க்கு மேலே மீசை மாதிரி வளருது, அப்புறம் தாடி ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி தேவையற்ற முடிகள் வளருது. இது ஒன் ஆஃப் த சிம்டம், செகண்ட் சிம்டம். அப்புறம் வந்து பொதுவாக வந்து எடை அதிகரிப்பு. பிசிஓஎஸ் இருக்கிற பெண்களுக்கு பார்த்தோம்னா எடை அதிகரிப்பு மிகவும் அதிகமாக காணப்படும். உடல் எடை ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே நல்லா ஒரு வெயிட் வந்து நல்லா போட்டுருவாங்க, இது வந்து 3வது அறிகுறி. அப்புறம் பார்த்தோம்னா முகப்பரும் அவங்களுக்கு நிறைய வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் முடி உதிர்தல், அதாவது ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல வந்து அதிகமாக சுரப்பதுனால முடி உதிர்வு நிறையா இருக்கும் அவங்களுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அறிகுறிகள் நம்ம சொல்லலாம்.
1: ஸோ இப்போ இந்த பிசிஓஎஸ் உருவாகிறதுக்கு முக்கிய காரணங்கள் அப்படின்றது இருக்குங்களா?
0: முக்கிய காரணங்கள் பார்த்தோம்னா இன்சுலின் எதிர்ப்பு, அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உடலில் வந்து இன்சுலின் வந்து சரிவர பயன்படுத்த முடியாமல் போகும்போது கணையம் வந்து அதிக இன்சுலினை உற்பத்தி செய்யும். இது வந்து கருப்பையை வந்து அதிக ஆண்ட்ரோஜனை சுரக்க தூண்டுகிறது. பொதுவாக வந்து ஒரு நார்மலாக இருக்கிற மனுஷங்களுக்கு வந்து இன்சுலின் நல்லபடியாக சுரந்து பாடியில் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும்போது அந்த பிரச்சனை இருக்காது, டயபெட்டிக்ஸ்ன்ற பிரச்சனை இருக்காது. ஆனால் இந்த மாதிரி கேஸ்க்கு பார்த்தோம்னா பிசிஓஎஸ்க்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து அவங்களுக்கு பாடியில் இருக்கும்போது கணையம், கணையம்ன்றது பான்க்ரியாஸ், அது வந்து அதிகமாக வந்து இன்சுலினை வந்து உற்பத்தி செய்யும். அந்த நிகழ்வின் போது நம்ம கருப்பையில் வந்து, அதாவது ஓவேரியன் சொல்லுவோம் இல்லைங்களா, கர்ப்பப்பை இல்லை கருப்பை, அதில் வந்து அதிக ஆண்ட்ரோஜன் அந்த ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்க தூண்டுது. இதன் மூலயமாகவும் அதே மாதிரி வந்து ஆண்ட்ரோஜன் வந்து அதிகரி, பெண்களுக்கு வந்து ஆண்ட்ரோஜன் அந்த சுரப்பு வந்து அதிகமாக இருக்கும்போது ஆணுடைய ஹார்மோன் வந்து அளவு இயல்பை விட அதிகமாக காணப்படுது. அந்த ஆண்ட்ரோஜன் வந்து நிறைய சுரக்கிறதுனால ஆண்களுடைய ஹார்மோன் வந்து பெண்களுக்கு இயல்பாகவே அதிகமாக காணப்படுது. இதனால தான் என்ன ஆகுது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேஸில் நிறைய முடி வளருது ஆண்களை போல, அந்த மாதிரி முடி உதிர்வு, இதெல்லாம் ஒன் ஆஃப் த சிம்டம். அதே மாதிரி ஜெனட்டிக்ஸ், இப்போ பேரண்ட்ஸ்க்கு வந்து பிசிஓஎஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், அது வந்து குழந்தைங்களுக்கு தாக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து குடும்பத்தில் தாய் அல்லது சகோதரிக்கு பிசிஓஎஸ் இருந்தாலோ அல்லது வாழ்க்கை முறை மாற்றங்கள், நல்ல ஒரு உணவு கட்டுப்பாடு இல்லாமல் நம்ம சாப்பிட்றது, ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து முக்கிய காரணங்களாக நம்ம கருதலாம்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிசிஓஎஸ் விழிப்புணர்வு மாதம் குறித்த நேர்முகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பிரியமான தோழி படத்திலிருந்து இந்த பாடலை கேட்கலாம்.

0: பிசிஓஎஸ் விழிப்புணர்வு மாதம் குறித்த நேர்முகம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம்.
1: பிசிஓஎஸ் அப்புறம் இந்த பிசிஓடி, இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்க?
2: பிசிஓடி அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ், ஆனால் பிசிஓஎஸ் என்பது பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம். பிசிஓடினா உணவு மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலம் நம்ம எளிதாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண நிலை பிசிஓடி அப்படின்றது. பிசிஓஎஸ் என்றது வந்து இது மிகவும் தீவிரமாக ஹார்மோன் தொடர்பான வளர்ச்சிதை மாற்றக்கோளாறு, அதாவது மெட்டபாலிக் டிஸார்டர்னு சொல்லுவோம். அவங்க உடம்புல வந்து அந்த ஹார்மோன் சுரப்பு வந்து மிகவும் அதிகமாக இருக்கும். அதனால ஆண்களுடைய அந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து மிகவும் அதிகமாக காணப்படுறதுனால இந்த பிசிஓஎஸ் சிண்ட்ரோம் வந்து பொதுவாக வந்து தீவிரமாக இருக்கும். ஆனால் பிசிஓடி வந்து நார்மலாக நம்ம வந்து கட்டுப்படுத்திக்கலாம், ஆனால் பிசிஓஎஸ் அந்த மாதிரி முடியாது. இதற்கு கண்டிப்பாக ஒரு மருத்துவருடைய கவனிப்பும் அவங்களுடைய அட்வைஸும் நம்ம எடுத்து.
1: பிசிஓஎஸ் வந்து கண்டறியும் சோதனை முறைகள்
2: பொதுவாக வந்து பிசிஓஎஸ் வந்து எப்படின்னா, நம்ம மாதவிடாய் சுழற்சி வந்து நம்மளுக்கு ஒழுங்கற்று இருக்கும்போது நம்ம யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, கைனக்கு அவங்கள போய் பார்ப்பாங்க. இப்போ பார்க்கும்போது எளிதாக வந்து அவங்க போய் ஃபர்ஸ்ட் செக் பண்ணும்போது அவங்க எப்படி கண்டறிவாங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் மூலயமா, அதாவது வந்து அந்த பெல்விக் ஸ்கேன் பண்ணுவாங்க. பொதுவாக பெண்களுக்கு இந்த மாதிரி மாதவிடாய் சுழற்சி ரெகுலராக இருக்கும்போது ஸ்கேன் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தா ஏதாவது நீர்க்கட்டி இருக்கா, இல்லை ஏதாவது சிஸ்ட் இருக்கா, ஃபைப்ராய்டு இருக்கா அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கற்பையில் வந்து நீர்க்கட்டிகள் மற்றும் ஃபாலிக்கல்ஸ் உடைய எண்ணிக்கையை கண்டறியறதுக்கு இந்த அல்ட்ரா சவுண்டை ஸ்கேன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் ரத்த பரிசோதனை, அது வந்து நம்ம ஹார்மோன் டெஸ்ட், அந்த பிளட் டெஸ்ட்டில் வந்து ஹார்மோன்ஸுடைய லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. பொதுவாக வந்து எல்ஹெச், எஃப்எஸ், எஃப்எஸ்ஹெச், அப்புறம் டெஸ்டோஸ்டிரான் அந்த மாதிரி இருக்கிற ஹார்மோன்ஸ் டெஸ்ட் எடுப்பாங்க. அப்புறம் ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவல் எவ்வளோ இருக்குது, அந்த ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவல் வந்து அந்த நார்மல் லெவலை விட அதிகமாக இருந்துச்சுன்னா இதன் மூலயமா வந்து நம்ம கண்டறியலாம். அதே மாதிரி நம்மளுடைய தைராய்டு ஹார்மோன் டிஎஸ்ஹெச் ஹார்மோன், அதன் மூலயமாகவும் இந்த பிளட் டெஸ்ட் இதெல்லாம் எடுக்கிறனால நம்மளுக்கு பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒழுங்கற்ற மாதவிடாய், அதாவது அதிக ஆண்ட்ரோஜன் அளவுகள் மற்றும் அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனில் வந்து நீர்க்கட்டிகள் ஆகிய மூன்றில் இரண்டு இருந்தால் பிசிஓஎஸ் உறுதி செய்யப்படுது. நார்மலாக இருக்கிற பெண்களுக்கு பார்த்தோம்னா அந்த நீர்க்கட்டி வந்து நீர்க்கட்டி இருக்காது. அப்படி இருந்தாலும் ஒன்று அந்த இரண்டு அப்படின்னு தான் ஓகே. ஓகே, அது நார்மலாக வந்து அந்த மாதவிடாய் சுழற்சியின் போது அந்த கழிவில் வெளியே வந்துடும். ஆனால் மற்ற இந்த பிசிஓஎஸ் இருக்க பெண்களுக்கு வந்து இரண்டுக்கு மேலே அந்த நீர்க்கட்டிகள் பொதுவாக காணப்பட்டுச்சுனாலே மூன்று நான்கு அந்த மாதிரினா இது பிசிஓஎஸ் அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதன் மூலயமா நம்ம வந்து கண்டறியலாம்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிசிஓஎஸ் விழிப்புணர்வு மாதம் குறித்த நேர்முகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சைக்கோ படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்கலாம்.

0: பிசிஓஎஸ் விழிப்புணர்வு மாதம் குறித்த நேர்முகம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம்.
1: பிசிஓஎஸ்க்கு என்னென்ன சிகிச்சை முறை, அதை பத்தி சொல்லுங்க.
2: இது வந்து ஒரு நல்ல க்வெஸ்சன். வாழ்க்கை முறை மாற்றம், முதல்ல பார்த்தோம்னா நம்ம பிசிஓஎஸ்க்கு வந்து வாழ்க்கை முறை மாற்றம் நம்ம கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டிய ஒன்றா இருக்கு. அதாவது டயட் அண்ட் எக்ஸசைஸ் தான் நம்மளுக்கு மெயின் ரீசன். நம்ம ஃபுட்டு, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு பிளஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, இதன் மூலயமாவே நம்ம வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்துடலாம். குறைந்த சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட், அதாவது வந்து வெளிப்படையா சொல்லணும்னு பார்த்தோம்னா வெள்ளை மற்றும் வெள்ளை சார்ந்த உணவுகளை வந்து நம்ம தடுக்கணும். ஏன்னா அதுல வந்து நிறைய கார்போஹைட்ரேட் நம்ம நிறைய எடுத்துக்கும் போது இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஆயிடுவோம். நம்ம கார்போஹைட்ரேட் என்ன பண்ணுவோம், நம்ம பாடியில போய் சேர்ந்து நம்ம குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகி பாடியில நிறைய ரியாக்ஷன்ஸ், அதனாலதான் மெயினா நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அது வந்து உடம்பு எடை கூடுதலுக்கு ஒரு முக்கிய காரணம் எது, கார்போஹைட்ரேட். இந்த மாதிரி உணவுகள் வழக்கமாக எடுத்துக்கொள்ளாம அந்த கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு புரதம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கலாம். அதாவது புரோட்டீன் ரிச் ஃப்ரூட்ஸை நம்ம எடுத்துக்கிறது மிகவும் நல்லது. அதுதான் அது மாதிரி டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட். அப்புறம் மருத்துவ சிகிச்சை, கண்டிப்பா நம்ம வந்து மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கணும். மருத்துவ சிகிச்சை வந்து ஒரு நல்ல கைனகாலஜிஸ்டை பார்த்து மருத்துவரோட ஆலோசனைப்படி கரெக்டான மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு அட்வைஸ்ன்னு நான் சொல்லுவேன். பொதுவாக வந்து பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிரிஸ்கிரைப் பண்ணுறது மெட்ஃபார்மின். இப்போ யூஸ்வலாக எல்லாத்துக்குமே அந்த டேப்லெட் பற்றி தெரியும். மெட்ஃபார்மின்றது ஒரு சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது. எதுக்காகனா அவங்களுக்கு வந்து அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்கிறதுனால அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக டாக்டர்ஸ் இந்த டேப்லெட் தருவாங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு டாக்டர்ஸை போய் அணுகி அவருடைய ஒரு ஆலோசனைப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும். அதுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இரண்டு வழிமுறைகளை கடைபிடிக்கணும், டயட் அண்ட் எக்ஸசைஸ் பிளஸ் மருத்துவருடைய ஆலோசனை.
1: ஸோ இப்போ இந்த பிசிஓஎஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசில் தான் வரும் அப்படின்னு ஏதாவது ஏஜ் ஃபேக்டர் ஏதாவது இருக்குங்களா?
2: ஏஜ் ஃபேக்டர் வந்து பொதுவாக பார்த்தோம்னா பெண்கள் வந்து மெச்சூர்ட் ஆகுறாங்க, பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ரெகுலராக நம்ம வந்து அவங்களுடைய மாதவிடாய் சுழற்சி நம்ம ட்ராக் பண்ணுறோம். இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கு அவங்க மாதவிடாய் சுழற்சியில, ஒரு பெண்களுக்கு மாதவிடாய் வந்து ஒரு 2 மாதம் போகும் அல்லது ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் வருது, அவங்களுக்கு வந்து ரொம்ப வெயிட் போடுது, இந்த கழுத்து கருப்பாக இருக்கு, முடி தேவையற்ற முடிகள் ஃபேஸில் வருது, தலைமுடியை நிறைய உதிர்தல், இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் பிசிஓஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கிறனால நம்மளுக்கு வந்து மாதவிடாய் சுழற்சி வந்து பாதிக்கும். அந்த மாதவிடாய் சுழற்சி பாதிக்கிறது வந்து எப்போனா நம்ம பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறதுலேருந்து, மேபி அந்த குழந்தை வந்து ஒரு 14 வயசு இருக்கலாம், 12 வயசு இருக்கலாம், 16 வயசு, 20, இந்த மாதிரி இப்பெல்லாம் சின்ன குழந்தைங்களிருந்து ஒரு 5th 6th போகிற குழந்தைங்களுக்கே இப்போ பியூபர்ட்டி அட்டன் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் வந்து ட்ராக் பண்ணுவாங்க அவங்களுடைய பீரியட்ஸ். இப்போ ட்ராக் பண்ணும்போது ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலே நம்மளுக்கு வந்து ஏதோ ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம ஒரு நல்ல டாக்டரை பார்க்கறது நல்லது. இதுக்கு வந்து ஏஜ் ஃபேக்டர்ஸ் நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து ஒரு 15 இயர்ஸ் to 30-40 இயர்ஸ் வரைக்குமே இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த மெனோபாஸ் அட்டன் பண்ணுற வரைக்குமே இந்த ப்ராப்ளம்ஸ் இன்னும் லேடிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பிகாஸ் ஆஃப் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னால.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிசிஓஎஸ் விழிப்புணர்வு மாதம் குறித்த நேர்முகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பிரியம் படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: பிசிஓஎஸ் விழிப்புணர்வு மாதம் குறித்த நேர்முகம் நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம்.
1: பிசிஓஎஸ் உள்ள பெண்களுக்கு வந்து கருவுறுதல என்னென்ன சவால்கள் ஏற்படும்?
2: இப்ப நிறைய ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்து நீங்க எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். ஃபர்டிலிட்டி சென்டர் வந்து இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ரெண்டா இல்ல மூணு. அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பார்த்தோம்னா நம்மளுடைய உணவு பழக்கங்கள் மற்றும் வாழ்க்கை நடைமுறை இப்போ நிறையவே மாறி இருக்கு. இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். நம்ம பிசிஓஎஸ் உள்ள பெண்களுக்கு வந்து ஹார்மோன் சமநிலை, அதாவது வந்து அவங்களுக்கு அந்த ஃபிளக்சுவேஷன் கண்டிப்பா இருக்கும், ஹார்மோன் ஃபிளக்சுவேஷன் இருக்கும். ஃபிளக்சுவேஷன் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த கருவுறுதலுக்கான ஒரு சந்தர்ப்பமே அவங்களுக்கு ஏற்படாது. ஏன்னு பார்த்தோம்னா பிசிஓஎஸ் இருக்கிறது வந்து கருமுட்டை வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான முட்டையா வளர விடாது. அது முதிர்ச்சி அடைவதற்குள்ளேயே இது போய் தடுத்து கருவுறுதலுக்கான அந்த முட்டையை வந்து ஒரு அன்ஹெல்த்தியா மாத்திரும். எது இந்த பிசிஓஎஸ் இதனால தான் வந்து இந்த ஃபர்டிலிட்டியை அஃபெக்ட் பண்ணுது. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா கருப்பையிலிருந்து முட்டை சரியாக முதிர்ச்சி அடைந்து வெளியாகாத நிலை ஏற்படும். கருப்பையில இருக்கிற கருமுட்டை நல்லா முதிர்ச்சி அடைந்து அது வந்து நம்ம கர்ப்பப்பைக்கு வந்து சேர்ந்தாதான் வந்து நம்மளுக்கு ஒரு கருவுறுதலுக்கான ஒரு சான்ஸே உருவாகும். அதுவே இந்த பிசிஓஎஸ் தடுத்துருது. இதனால் இயற்கை முறையில கருத்தரிப்பு வந்து மிகவும் வந்து தாமதமாகும். இருப்பினும் வாழ்க்கை முறை மாற்றம் மற்றும் அதுக்கு தகுந்த டேப்லெட்ஸ், டாக்டர்ஸ் அட்வைஸ், நம்ம நடைபயிற்சி இதன் மூலயமாக நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம். ஆனா இந்த பிசிஓஎஸ் இந்த இன்ஃபர்டிலிட்டி நடக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன். கண்டிப்பா இது தள்ளி போகிறதுக்கும் இது ரீசனா இருக்கு.
1: சோ இப்ப நீண்ட கால அடிப்படையில வந்து பிசிஓஎஸ் ஆல் ஏற்படும் ஆபத்துக்கள் என்னென்னங்க?
2: நீண்ட கால அடிப்படையில பிசிஓஎஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அவங்க எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல, அவங்க டயட்டும் ஃபாலோ பண்ணல, எந்த டேப்லெட்ஸும் எடுக்கல, டாக்டர்ஸையும் மீட் பண்ணல, அவங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு 5 இயர்ஸோ 3 இயர்ஸோ அந்த மாதிரி நிறைய வருடங்கள் இதை கடந்து வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற போது கண்டிப்பா வந்து அவங்க ஒரு நாள் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் கண்டிப்பா வரும். பார்த்தோம்னா முதல் வந்து type 2 diabetics. ஓகே, நார்மலா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வீட்லயும் நீரிழிவு நோயாளிகள் கண்டிப்பா இருப்பாங்க. அந்த ட்ரீட் பண்ணாத இருக்கிற அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து என்னென்ன ஆபத்துகள்னு பார்த்தோம்னா type 2 diabetics. நெக்ஸ்ட் வந்து கார்டியோவாஸ்குலர் இஷ்யூஸ், அதாவது இதய நோய்கள், இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கும், எண்டோமெட்ரியம் கேன்சர்ஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதாவது வந்து எண்டோமெட்ரியம் வந்து கர்ப்பப்பையில கேன்சர் வகைகள் புற்றுநோய் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகம். அதே போல டிப்ரெஷனும் ஆன்சைட்டியும், அதாவது மன அழுத்தம் கண்டிப்பா வரும். ஏன்னா ஹார்மோன்ஸ் வந்து ஃபிளக்சுவேட் ஆகுது, அதனால கண்டிப்பா அவங்களுக்கு மன அழுத்தம் வரும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமானாலே அவங்களுக்கு இதய சம்பந்தப்பட்ட நோய்கள், type 2 diabetics, அதாவது அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்டாவே இருக்காங்க ரொம்ப காலமா, அதனால அவங்களுக்கு வந்து இன்சுலின் வந்து ரொம்ப அதிகமா சுருக்கறதுனால நீரிழிவு நோயாளி ஆகுவதற்கு தள்ளப்படுறாங்க, கண்டிப்பா அதிகமான சான்சஸ் இருக்குங்க. அதே மாதிரி கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கும் மிகவும் வாய்ப்பு.
1: இப்ப இந்த பிசிஓஎஸ்ங்கிறது வெறும் கர்ப்ப கோளாறு மட்டும் சொல்ல முடியாது இல்லைங்களா, அதை தாண்டி நமக்கு நிறைய விஷயங்கள்
2: இருக்கு.
1: இப்ப இந்த பிசிஓஎஸ் நம்ம வந்து கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியுங்களா?
2: பிசிஓஎஸ் பிசிஓ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிசிஓடி வேற, பிசிஓஎஸ் வேற. பிசிஓடி வி கேன் கியூர், ஏதாவது நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமா கண்ட்ரோல் பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம். ஆனா பிசிஓஎஸ்ன்றது முழுமையா குணப்படுத்த முடியாது. ஆனா வந்து எப்படின்னா மேனேஜ் பண்ணிக்கலாம், லைஃப் ஸ்டைல் வந்து மேனேஜ் பண்றது, அதாவது சீரான டயட்டு பிளஸ் சீரான உடல் பயிற்சி இருந்தாலே நம்மள வந்து இந்த பிசிஓஎஸ்ல இருந்து வெளியே வரலாம்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிசிஓஎஸ் விழிப்புணர்வு மாதம் குறித்த நேர்முகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பிரியமுடன் படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்கலாம்.

0: PCOS விழிப்புணர்வு மாதம் குறித்த நேர்முகம் நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம்.
1: PCOS பாதித்த பெண்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு டயட்டிஷியனாக இருக்கிறதுனால அவங்க டே டு டே லைஃப்பில் என்ன மாதிரி டயட் அவங்க ரெகுலராக எடுத்துக்கணும், எப்படி அவங்க ஃபாலோ பண்ணணும், அதை பற்றி சொல்லுங்கள்.
2: PCOS பாதிக்கப்பட்ட பெண்கள் பொதுவாக பார்த்தோம்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லோ கார்போஹைட்ரேட் ஃபுட், அது மாவுச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து தடுக்கலாம். அதுக்கு பதிலாக நிறைய நார்ச்சத்து மிகுந்த உணவு, புரதச்சத்து மிகுந்த உணவு, இந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம டயட்டில் சேர்த்திக்கிறது மூலயமா நம்ம உடம்புல வந்து ஃபைபர் கண்டென்ட் போய் அது வளர்ச்சிதை மாற்றத்தை மிகவும் ஊக்குவிக்கும். அதாவது மெட்டபாலிக் ரேட்டை வந்து நம்ம பாடியில் வந்து நல்லா ஊக்குவிச்சு ஃபேட்டும் நம்மளுடைய பாடியில் குளுக்கோஸ் கண்டென்ட்டும் அதிகமாகாமல் தடுக்கும். இதன் மூலயமா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மெட்டபாலிசம் நடக்கும் பாடியில், அதாவது வளர்ச்சிதை மாற்றம் நடக்கும். இதன் மூலயமா நம்ம வந்து அந்த குளுக்கோஸ் ரேட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். மாவுச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடும்போது அதில் இன்சுலின் கண்டென்ட் அதிகமாகுது இல்லைங்களா, அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதே போல் நடைப்பயிற்சி அப்புறம் உடல் உழைப்பு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து PCOS-லேருந்து வெளிக்கொண்டு வரலாம்.
1: இப்போ உடல் மெலிந்த பெண்களுக்கு மட்டும் இந்த PCOS வருமா இல்லை பருமனான பெண்களுக்கு வருங்களா?
2: அதாவது வந்து உடல் மெலிந்த பெண்களுக்கும் வரும், பருமனான பெண்களுக்கும் வரும். பொதுவாக வந்து இது வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் தான். இப்போ சப்போஸ் வந்து ஒரு பெண் வந்து பருமனாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து PCOS இருக்குது. அதே போல் வந்து லீனாக இருக்காங்க, அவங்களுக்கும் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா ஸ்லிம்மாக இருக்காங்க, உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் பருமனான பெண்கள் தான் எப்போவுமே உடல் வந்து உழைப்பு இல்லாமல் இருப்பாங்க, நிறையா வந்து உணவு கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிடுவாங்க, அதனால் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாக வந்து அந்த மாதிரி நம்ம கணக்கிடவே முடியாது. இந்த PCOS பொறுத்தளவுக்கு உடல் நிறை வந்து அதாவது BMI கால்குலேஷன்ஸ், அதை வந்து இயல்பாகவோ அல்லது மெலிதாகவோ இருக்கும் பெண்களுக்கு PCOS ஏற்படும். நார்மல் BMI இருக்கிறவங்களுக்கும் PCOS வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, அதிக BMI இருக்கிறவங்களுக்கும் PCOS வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. BMIன்றது பாடி மாஸ் இண்டெக்ஸ், அதாவது வந்து ஒருத்தவங்களோட ஹைட்டு வெயிட் இதை வச்சு செக் பண்ணுறாங்க. அப்போ வந்து BMI நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம கணக்கிடலாம். அந்த BMI பொறுத்து தான் அவங்களுக்கு எந்தெந்த நோய்கள் எப்படி வரும், அவங்க வந்து மிகவும் உடல் பருமனானவங்க, அவங்க உடல் எடை குறைவானவங்க, இவங்க வந்து நார்மல் வெயிட்டில் இருக்காங்க, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ், அதாவது BMI அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து இவர்களுக்கு வெளிப்புற உடல் பருமன் இல்லாவிட்டாலும் உட்புறம் வந்து இருக்க சுற்று விசரல் ஃபேட்டை நம்ம சொல்லுவோம், அதாவது வந்து சுற்றி உடலில் உள்ள இருக்கிற சுற்றளவு அந்த கொழுப்பு இருக்கும் இல்லைங்களா, அதோடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வெளியே பார்க்கறக்கு நார்மலாக இருப்பாங்க, உடலில் விசரல் ஃபேட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கலாம், மற்றும் மரபு சார்ந்த இன்சுலின் எதிர்ப்பு இருக்கலாம், அதாவது பேரண்ட்ஸ் மூலயமா வர்றதற்கான சான்சஸும் இருக்கலாம். சப்போஸ் ஒரு பெண் வந்து நல்லா ஒரு லீனாக இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி இந்த PCOS வருதுன்னு பார்த்தோம்னா இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசன். அதாவது பொதுவாக நான் சொன்ன மாதிரி BMI அவங்களுக்கு வெளிப்புறம் வந்து உடல் வந்து மெலிந்து காணப்பட்டாலும் புறமாக இருக்கிற விசரல் ஃபேட்டுடைய கண்டென்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த PCOS வர்றதுக்கு மிகவும் அதிக அளவு சான்சஸ் இருக்குது. அதே போல் இந்த உடல் எடை குறைந்து இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்ன சிகிச்சை பார்த்தோம்னா சேம் அதே தான், டாக்டர்ஸ் நம்ம கன்சல்ட் பண்ணுறது ஸ்கேன் பண்ணுறது இதே போல தான். மாறாக வந்து தசை வலிமை அதிகரிக்கும் உடற்பயிற்சிகள், அதாவது வந்து ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ட்ரைனிங் நம்மளுக்கு கொடுக்கறனால வந்து இந்த லீனாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த PCOS ப்ராப்ளம்லேருந்து வெளிவரலாம். பொதுவாக வந்து அவங்களுக்கு வந்து இன்சுலின் சுரப்புத்தன்மை வந்து மிகவும் பாடியில் அதிகமாக இருக்கு, இதுதான் வந்து மெயினாக வந்து PCOS வர்றதுக்கான சான்சஸ். உடல் எடை குறைவாக இருந்தாலும் சரி, உடல் எடை அதிகமாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வளர்ச்சிதை மாற்றம் உள்ளே எப்படி நடக்குது அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த PCOS வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது PCOS விழிப்புணர்வு மாதம் குறித்த நேர்முகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பொறி படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்கலாம்.

0: SOS விழிப்புணர்வு மாதம் குறித்த நேர்முகம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம்.
1: தாய்க்கு இருந்தா குழந்தைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குன்றீங்க, அம்மாக்கு இருக்குதுங்கிற பட்சத்துல குழந்தைங்க வந்து முன்னாடியே முன்னெச்சரிக்கையா வந்து அதற்கான டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம்.
2: நார்மலா வந்து இப்ப அம்மாக்கு இருக்கு, அப்ப குழந்தைங்களுக்கு வரும். இப்ப பார்த்தோம்னா ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து டயபெட்டிக்ஸ் இருக்கலாம், அவங்க குழந்தைங்களுக்கு இல்லாம இருக்கலாம். பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அவங்க குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியா இருக்கலாம். ஃபேமிலி ஹிஸ்டரியே வந்து யாருக்குமே டயபெட்டிக்ஸ் இல்லை ஆனால் எனக்கு இருக்குது அப்படின்றவங்களும் இருக்கலாம் இந்த காலத்தில். ஏன்னு கேட்டாங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் தான். இப்போ வந்து அம்மாவுக்கு வந்தோ இல்லை சிஸ்டர்ஸ்க்கு வந்தோ பிசிஓஸ் இருக்குது, எனக்கு வந்து வந்துருமா அப்படின்னு பயப்படுறவங்க இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய பீரியட்ஸ் ட்ராக்கிங் பார்த்தோம்னா அவங்களோட மாதவிடாய் சுழற்சி நார்மலாக இருக்குது, அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் நல்லா கிளீனாக இருக்குது, அவங்க டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, உடற்பயிற்சி பண்ணுறாங்க, ஃபுட்டில் வந்து நார்மலாக எப்போவுமே பேலன்ஸ்டான ஃபுட்டு நல்லா எடுத்துக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து இதுலேருந்து வெளியே வரலாம். அது வந்து நம்ம ஹெரிடிட்டி இருக்கும், 50% ஆஃப் ஹெரிடிட்டி கண்டிப்பாக இருக்கும், ஆனாலும் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் மூலிமா இதுலேருந்து வெளியே வரலாம்.
1: பிசிஓஎஸ் பாதித்த பெண்கள் வந்து இப்போ கருவுறுறாங்க, அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, அந்த பிசிஓஎஸ் வந்து அந்த கருவையோ இல்லை அந்த பெண்ணையோ வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும்?
2: பிசிஓஎஸ் நோயாளிகள் வந்து கர்ப்பம் அடைவது மிகவும் சேலஞ்சான விஷயம் கண்டிப்பாக. இந்த வந்து இந்த காலத்தில் அது ரொம்ப சேலஞ்சான விஷயம். இந்த மாதிரி பிசிஓஎஸ் இருக்கிற பெண்கள் வந்து கரு உற்றுட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான கரு உருவாயிருச்சு அப்படின்ற பட்சத்தில் முதல் மந்த்லேருந்தே அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு ஹேபிட் ஏற்படுத்தி கொள்வது நல்ல இன்றியமையாத ஒன்று. ஏன்னு பார்க்குறோம்னா அவங்களுக்கு கர்ப்பகால நீரிழிவு நோய் வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்ஸ்னு நம்ம சொல்லுவோம், அது ஈஸியாக அவங்களுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி அவங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ட், அதனால வந்து அவங்களுக்கு இன்சுலின் வந்து சுரப்புத்தன்மை மிகவும் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து கர்ப்பம் அடைஞ்சிட்டாங்க, கண்டிப்பாக அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து மாற்றம் செய்யப்படலைன்னா அவங்களுக்கு வந்து கர்ப்பகால நீரிழிவு நோய் வருவதற்கு மிகவும் 80% சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து இன்சுலின் எதிர்ப்பால் வந்து ரத்தம் மற்றும் பனிக்கூடத்தின் சர்க்கரை அளவு வந்து மிகவும் அதிகரிக்கும் பெண்களுடைய கர்ப்ப காலத்தில். அதே போல் கர்ப்ப காலத்தில் வந்து உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த ரத்த அழுத்தம் அதிகரிப்புனால சிறுநீரில் வந்து புரதம் வெளியேறும், அதாவது நுரைத்து போகும், யூரின் வந்து நுரைத்து போகும். இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் ப்ராப்ளம்னு சொல்லலாம் ப்ரெக்னன்சி டைமில். இதெல்லாம் வந்து எதனால வருதுன்னா பிசிஓஎஸ் இருந்து கர்ப்பம் அடைகிற பெண்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வரும் அப்படின்றது நம்ம முன்கூட்டியே நம்ம சொல்கிறோம் இந்த ஒரு நிகழ்வு மூலயமா. அதே போல் ப்ரீடம் பர்த், குழந்தை வந்து வளர்ச்சி அடையிறதுக்கு முன்னாடியே ப்ரீடம் பர்த் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு பார்த்தா நம்ம உடம்புல வந்து சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்குது, ஏன்னா பொதுவாக பிசிஓஎஸ் லேடிஸ்க்கு வந்து அந்த இன்சுலின் சுரப்புத்தன்மை மிகவும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அந்த டைமில் இன்சுலின் சுரப்புத்தன்மை அதிகமாக இருக்கும்போது சர்க்கரையோட அளவு

0: நம்மள பொதுவாக அதிகமாக இருக்கும். அந்த டைமில் அந்த சர்க்கரையுடைய அளவு அதிகமாக இருக்கிறதுனால அது என்னென்னா பிளட் வெசல்ஸு, அப்புறம் இந்த பனிக்குடம், குழந்தையுடைய அந்த வளர்ச்சி மிகவும் அதிகரிக்கும். அதே போல் அதோடைய வெயிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஒரு சில டைமில் குழந்தைங்க வந்து வெயிட்டும் கம்மியாகலாம். இது வந்து எப்படி வேணாலும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தைங்க வந்து ஒரு முழு வளர்ச்சி அடையாமையே பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த பிசிஓஎஸ்னால அந்த லேடிஸ் வந்து ப்ரெக்னென்ட் ஆகும்போது இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க. இதுலேருந்து வெளிவரணும் அப்படின்னா நம்ம ஒரு கருவுறுதலுக்கு முன்னாடியே ஒரு ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளணும். அதுதான் மிக மிக ஒரு இன்றியமையாத ஒன்று. நம்ம கருவுறுதலுக்கு முன்னாடி நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இதுலேருந்து நம்ம வெளி வந்துட்டு கருவுறுதல் மிகவும் நல்லது. அப்படி சப்போஸ் அவங்க நல்லபடியாக கரு விட்டுட்டாங்க, அந்த தாய் கரு விட்டாங்க, இப்போ அந்த குழந்தைய வந்து எடுத்துட்டு ஒரு 10 மந்த்ஸ் ட்ராவல் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணோம், ஒரு க்ளீன் ஹேபிட் ஆஃப் டயட், அதே போல் ஒரு நார்மல் எக்ஸசைஸ், ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம், அப்புறம் ஹெல்த்தியான உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். இதுலேருந்து நம்ம வந்து காத்துக்கொள்வது ஒரு நல்லது.
1: ஸோ இப்போ இந்த பிசிஓஎஸ் பிரச்சனை வந்து குழந்தையும் சரி தாயை ரெண்டு பேருமே பாதிக்கும் இல்லைங்களா?
0: ஆ, கண்டிப்பாங்க. பிசிஓஎஸ் வந்து கண்டிப்பாக குழந்தையும் பாதிக்கும், அந்த தாயும் பாதிக்கும். பொதுவாக வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்ஸ் வருது, உயர் ரத்த அழுத்தம் வருது, அதே போல் ப்ரீடெம் பர்த் வருது. இப்போ இதை வந்து தாயையும் பாதிக்கும், அந்த குழந்தையும் பாதிக்கும். குழந்தை வந்து நல்லா வளர்ச்சியடையாமல் பிறந்தால் அது தாய்க்கும் நல்லதில்லை, அந்த குழந்தைக்கும் நல்லதில்லை. அது வந்து ரெண்டு பேர்த்துடைய மனநிலையும் ரொம்ப பாதிக்கும், அந்த குடும்பம் சார்ந்தவங்களையும் பாதிக்கும். அதனால நம்ம வந்து பிசிஓஎஸ் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இதுலேருந்து வெளிவரணும்னா ஒரு நல்ல ஒரு கைனக் பார்த்து, ஒரு நல்ல ஒரு டயட் எடுத்துக்கிட்டு, நல்ல ஒரு உடற்பயிற்சி செய்து, அதற்கான மருந்துகள் எடுத்துக்கிட்டு கருவுறுதல் மிகவும் நல்லது.
1: டயட் பற்றி சொன்னீங்க, அதே மாதிரி எக்ஸசைஸ் நிறைய சொல்கிறீங்க. ஸோ என்னென்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம் பிசிஓஎஸ் இருக்கிறவங்க?
0: பிசிஓஎஸ் வந்து பாதிப்பை வந்து கட்டுப்படுத்துவதிலையும் ஹார்மோன் சமநிலை சீராக்குதுலையும் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த உடற்பயிற்சி வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு. அதாவது பொதுவாக வந்து இந்த உடற்பயிற்சி செய்வது பார்த்தோம்னா தசை பயிற்சிகள் நம்ம மேற்கொள்ளலாம். அதாவது வாரத்திற்கு 3 முதல் 4 நாட்கள் இந்த தசை பயிற்சி மேற்கொள்ளலாம். அதாவது வந்து ஸ்குவாட்ஸு, புஷ்அப்ஸு, இந்த டம்பிள் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஜிம் ட்ரைனருடைய அட்வைஸ் படி நம்ம பண்ணலாம். அதே போல் வந்து மிதமான கார்டியோ எக்ஸசைஸ், நம்ம மன அழுத்தத்தை வந்து ஏற்படுத்தும் கார்டிசால் ஹார்மோனை வந்து அதிகரிக்காமல் இதயம் வந்து ஆரோக்கியத்தையும் உடல் எடையும் பராமரிக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து மிகவும் உதவுது. அதாவது இந்த மிதமான கார்டியோ எக்ஸசைஸ், சரிங்களா? அந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறதுனால இந்த கார்டிசால் ஹார்மோன் வந்து அதிகரிக்காமல் நல்லா சீராக வச்சுக்கும். பயிற்சிகள் பார்த்தோம்னா வேகமான நடைப்பயிற்சி, அப்புறம் மிதிவண்டி அதாவது சைக்கிளிங் பண்ணுறது, அப்புறம் நீச்சல், ஸ்விம்மிங் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நல்ல ஒரு எக்ஸசைஸ்ன்னு நான் சொல்லுவேன். அதே போல் தினமும் வந்து 30 முதல் 40 நிமிடங்கள் வந்து வேகமான நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். இது வந்து வாரத்துக்கு ஒரு 3 அல்லது 4 நாட்கள், பொதுவாக வந்து இதுவே உங்களுக்கு வேணும்னா ஒரு 5 நாட்கள் கடைபிடிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணுவது ரொம்ப நல்லது. அதே போல் யோகா பயிற்சி, யோகா வந்து இப்போ எல்லாருமே இப்போ நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த யோகா பண்ணுறதுனால வந்து மன அழுத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இந்த யோகா பண்ணுறதுனால அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே போல் பயிற்சிகள் வந்து பார்த்தோம்னா பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த எக்ஸசைஸும் சூரிய நமஸ்காரம் அண்ட் தென் கோப்ரா போஸ் அப்படின்றாங்க. அது வந்து பிராணாயமா, இந்த வகையான எக்ஸசைஸ் பண்ணுறதுனால இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படாமல் தடுக்கும். அதே மாதிரி இருக்கிறவங்களும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால ஒரு காம்னஸ்ஸாக கொண்டு போகும், நம்ம மனம் வந்து அமைதியாக இருக்கிறதுக்கு உதவுது. அதாவது வந்து இந்த வகையான பயிற்சி ஒரு நல்ல ஒரு ட்ரெய்னர் மூலியமாகவும் நம்ம கடைபிடிக்கலாம். வாரத்துக்கு 2 முதல் 3 நாட்கள் இதை நம்ம செய்யலாம். அதே போல் இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங், அதாவது அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா குறைந்த நேரத்தில் வந்து இன்சுலின் உணர்திறனை வந்து அதிகரிக்கும். இப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த எக்ஸசைஸ் பண்ணாலே வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா? அதாவது வந்து குறுகிய நேர தீவிர ஓட்டம், கொஞ்ச நேரத்தில் வந்து நல்லா ஓடுறது, நடை, அப்புறம் ஸ்கிப்பிங், இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மள பாடியில் வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக நம்ம ஃபீல் பண்ணலாம், நிறைய கேலரிஸ் பர்ன் பண்ணலாம். இது வந்து வாரத்துக்கு வந்து 1 அல்லது 2 முறை மட்டும் செய்யலாம் இந்த வகையான எக்ஸசைஸ். ஒரு முறைக்கு வந்து 15 முதல் 20 நிமிடங்கள் இதை நம்ம பண்ணலாம். பொதுவாக வந்து நம்ம எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலும் நடுவில் வந்து ஒரு அட்லீஸ்ட் 1 மினிட் ஆகுது நம்ம ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் நம்ம பாடி காம் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட், கண்டினியூஸாக நம்ம பண்ணுறது கண்டிப்பாக அட்வைசபிள் கிடையாதுங்க. அதே போல் கவனமாக செய்யணும், அதிகப்படியான கார்டியோ வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணக்கூடாது, தினமும் பல மணி நேரம் கடினமாக ஓடுவதும் கண்டிப்பாக ஒரு அட்வைஸ் கிடையாது. அதே போல் வந்து இந்த மாதிரி செய்கிறனால கடுமையான உடற்பயிற்சி செய்வது வந்து கார்டிசால் அந்த ஹார்மோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இதன் மூலயமாகவும் நம்ம உடம்பு வந்து உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு ஒரு வகையான சான்சஸ் இருக்குது. அப்புறம் போதிய ஓய்வின்மை, அதாவது தூக்கம் இல்லாமல் இருக்கும், கண்டினியூஸாக அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு தூக்கமின்மை, இந்த மாதிரி ஒரு ரெஸ்டே இல்லாமல் போயிட்டுருக்கு இல்லைங்களா, அதன் மூலியமாக கூட நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல ஜிம் ட்ரைனரோ ஒரு தெரிஞ்ச அந்த மாதிரி யோகா ட்ரைனர் அவங்கக்கிட்ட நம்ம நல்லபடியாக யோகாவோ இல்லை இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது மிகவும் நல்லது.
1: ஸோ இப்போ இந்த வருஷத்தோட கருப்பொருள், இந்த PCOS அவேர்னஸ் டேக்கு இந்த வருஷத்தோட தீம் சொல்லுங்கள் மேம்.
0: அதிகாரப்பூர்வமாக கருப்பொருள் மற்றும் குறியீடு பார்த்தோம்னா PCOS-ஐ வெல்வோம். அதிகாரப்பூர்வமான அந்த மெயின் தீம் பார்த்தோம்னா PCOS-ஐ வெல்வோம், அதுதான் இந்த வருஷத்தோட ஒரு மெயின் தீமாக இருக்குது. பொதுவாக வந்து மௌனம் உடைப்போம், களங்கத்தை போக்குவோம், PCOS-ஐ கட்டுப்படுத்துவோம், இதுதான் வந்து நம்ம எல்லாருக்கும் நம்ம சொல்ல வேண்டிய ஒன்றாக இருக்குது. ஆரம்ப கால கண்டறிதல் பார்த்தோம்னா அறிகுறிகளை அறிவோம், ஆரோக்கியம் காப்போம். பொதுவாக முதல்ல வந்து நம்ம அறிகுறிகள் வந்து நம்மளுக்கு தென்பட்டாலே அதற்கான ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக முன்னேறணும். அந்த அறிகுறியோடய இருக்கிறது மிகவும் தவறான ஒன்று. எல்லா ஒரு நோய்க்கும் நம்ம விதை வந்து அறிகுறிகள் நம்மளுக்கு காணப்படுது, தவிர்க்காமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது வேற மாதிரி போய் அமையலாம். அதனால நம்ம ஆரம்பத்திலே அறிகுறிகளை கண்டறிந்து ஆரோக்கியத்தை காப்போம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே போல் மனநலம், இந்த பொதுவாக வந்து இந்த மாதிரி PCOS இருக்கிறவங்களுக்கு வந்து மனநலம் அது ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும், உடலையும் மனதையும் ஒன்றாக குணப்படுத்துவோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பொதுவாக அந்த உடலையும் மனதையும் ஒன்றாக குணப்படுத்துவோம் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி PCOS இருக்குது, அதுலேருந்து நம்ம வெளிவரணும்னா நல்ல ஒரு ஹெல்த்தி ஹேபிட் ப்ளஸ் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளிவரும், இதுதான் வந்து உடலையும் மனதையும் ஒன்றாக குணப்படுத்துவோம் அப்படின்றோம். சுய அதிகாரம் பார்த்தோம்னா உங்கள் உடலையும் கவனிங்க, உரிய சிகிச்சை பெறுங்கள், நன்றாக இருங்கள்.
1: ஸோ இவ்வளோ நேரமாக இந்த PCOS நோய் தடுப்பு தினம் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இது வளரிளம் பெண்கள் அப்புறம் வருங்கால தாய்மார்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த விஷயங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றிங்க மேம்.
0: நன்றி.

இதுவரை PCOS எனப்படும் சினைப்பை தொற்று குறித்து ஊட்டச்சத்து நிபுணர் பானு இம்ரான் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் KS ஸ்ரீதேவி, நிகழ்ச்சி அமைப்பு R ராஜ்குமார், அமைப்பில் உதவி KS ஸ்ரீதேவி.

0: அனிருத் ரவிச்சந்தர் இசையமைப்பில் மாரி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டீங்க. ஆகாஷ்வாணி ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 4 மணி. எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியை விளையாட போறோம் நேரிலே. இந்த 1 மணி நேரம் 4 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் வார்த்தை விளையாட்டு விளையாட போறோம். எந்த மாதிரி விளையாட்டு அப்படிங்கிறது வந்து நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சொல்லுவேன். ரொம்பவும் ஈஸியான விளையாட்டு தான், எல்லாமே வந்து சினி பேஸ்ட், அதாவது திரைப்படங்களை பேஸ் பண்ணி தான் விளையாட்டுகள்லாம் எடுத்திருக்கேன். 1-2 வந்து ஜென்ரலாக இருக்கிறது தான் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு லைனில் வராமல் இருந்துடாதீங்க. வார்த்தை விளையாட்டு அந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் உள்ளூர் நேயர்கள் 93449901018, வெளியூர் நேயர்கள் 93429101018, புதிய நேயர்கள் 83001918. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். வார்த்தை விளையாட்டு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நேயர்கள் எல்லாம் அழைப்பில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஒவ்வொருத்தையாக பேசுவோம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் சார்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நீலகிரி மாவட்டம் எடக்காடு ரங்கநாதன் சார்.
0: வணக்கம் ரங்கநாதன். வார்த்தை விளையாட்டு விளையாட ரெடியா?
1: ரெடியா சார். அது எப்படி கொஞ்சம் அப்படியே சொல்லிடுங்களேன்.
0: ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், நீங்கள் அது வந்து பதில் சொல்லணும், ஈஸியாக தான்.
1: சரிங்க.
0: சரி ஓகேவா, நான் ஒரு டைலாக் ஒன்று ப்ளே பண்ணுறேன், அதுக்கு அடுத்த டைலாக் வந்து நீங்கள் பேசணும். சரிங்களா?
1: கொஞ்சம் ஈஸியாக கொடுங்க, கொஞ்சம் ஈஸியாக கொடுங்க.
0: ஈஸியாக தான் இருக்கும், இதுக்கு மேலே ஈஸி தேனாலும் கிடைக்காது சார்.
1: சரிங்க சார்.
0: ஓகே கொடுக்குறேன் பாருங்க.
2: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
0: இதுக்கு அடுத்து ஒரு டைலாக் வரும் இல்ல சார். ரங்கநாதன் சார்,
1: சொல்லுங்க சார்.
0: சொல்லுங்க பாப்பா.
1: அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது அப்படின்னு
0: சொல்லுங்க. ரொம்ப நன்றி, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி பேசிட்டீங்க. ஓகே ஓகே, நன்றி. நிலையத்தை தொடர்பு கொண்டதுக்கு அடுத்த நேரத்தை பேசுவோம். வணக்கம். நேயருடைய அழைப்பு துண்டிச்சிருச்சு, இன்னொரு நேயரும் வந்துகிட்டு இருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து?
3: நான் தென் பொன்மடியிலிருந்து தேனா மணிகண்டன் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன் பிரதர், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: அருமையா இருக்கிறேங்க சார். கிளைமேட் கொஞ்சம் அப்படியே மோடமா இருக்குங்க.
0: கிளைமேட் மோடமா இருக்கு, இங்க மழையே வந்துச்சு.
3: பரவாயில்லைங்க, அந்த சார் இங்க இருக்குமா இருக்கு. வெயில் ஓவருங்க சார், தாங்கவே முடியல.
0: சொல்லுங்க. ஊட்டிக்கு ஒரு டைலாக் ஒன்று ப்ளே பண்ண இல்லையா?
3: ஆமாங்க சார். மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானதுங்க.
0: புனிதமானது.
3: ஆமாங்க, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது.
0: சிறப்பு
3: உண்டான காயங்கள் ஆறி போகும், அது என்னமோ எனக்கு இன்னுமே ஆக மாட்டேங்குது. அபிராமி அபிராமி.
0: சரி, தேங்க் யூ சோ மச், நிகழ்ச்சி கலந்துக்கிட்டீங்க.
3: வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க சார். நன்றி.
0: அடுத்த நேயர் இருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசலாம். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? கோவில்பாளையத்திலிருந்து துரை.
4: துரை, நல்லா இருக்கீங்களா?
0: ஆ, நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்.
0: ஓகே சரி, உங்களுக்கான கிளிப்ஸ் ப்ளே பண்ணட்டுமா?
5: கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும்.
0: ஓகேவா?
4: கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம்.
0: உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது வந்து அந்த ஹம்மிங் தான், அந்த சிரிப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுதான். அதை தான் நீங்க சொல்லணும். அந்த அந்த லைனுக்கு அப்புறமா வர ஒரு ஹம்மிங் இருக்கு இல்லையா, சிரிப்பு.
4: ஆமாங்க,
0: அதுதான் நீங்க பாடணும். இப்போ
4: இன்னொரு
0: தடவை போடுறதா?
4: சரிங்க,
0: இன்னொரு தடவை போடுறது. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம்,

0: இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஃபுல்லா பாருங்க சார்.
1: கல்யாண சமய சாதம் காய்கறிகளும் பிரமாதம், கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும்.
0: நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார், சிறப்பாக விளையாண்டீங்க, அழைத்தமைக்கு ரொம்ப நன்றி. நேயர்கள், இந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வார்த்தை விளையாட்டு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் விளையாட போகிறோம். நேயர்கள் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது க்வெஸ்சன்ஸ் எல்லாம். ஸோ யாரும் வெக்கப்பட வேணாம், பயப்பட வேணாம். ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க, நான் சொன்ன ஃபோன் நம்பர்ஸில். நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டு வருவோம், இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டீங்க. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியை கேட்டிருக்கீங்க. நேர்களே, வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில் நேர்கள் தொடர்பு கொண்டு வார்த்தை விளையாட்டில் கலந்துக்கலாம். நான் சொல்கிற அந்த பிளேயிங் வந்து விளையாடலாம், ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஸோ நேரில் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344-9010-1018 உள்ளூர் நேயர்கள், வெளியூர் நேயர்கள் 9342-9010-1018, புதிய நேயர்கள் 8300-1918 இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க, வார்த்தை விளையாட்டில் கலந்துங்க. அடுத்த நேயர் யார் கலந்துக்க வர்றான்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து?
1: கோவை மாவட்டம் சின்னவயம் சேர்ந்து செல்வராஜ் பேச. நல்லா இருக்கீங்களா சார்?
0: செல்வராஜ் சார் நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன் சார்.
0: வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா?
1: எல்லாம் நல்லா இருக்கிறாங்க சார்.
0: சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டு தூங்கி எழுந்துச்சு சார்.
0: சாப்பிட்டு தூங்கி எழுந்துருச்சிங்க, குடுத்து வச்சாரு சார் நீங்க?
1: இல்லைங்க சார், குடுத்து வைக்கலைங்க சார், தலுப்புக்கு ஒரு அரை மணி நேரம் தூங்குவோங்க சார்.
0: ஓகே சார், இப்போ நம்ம வார்த்தை விளையாட்டு விளையாடலாமா?
1: ஓகே சார்.
0: ஓகே, நான் வந்து ஒரு ரைமிங் வேர்டு சொல்றேன் சரிங்களா, நீங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகணும். இப்போ லீல முடியற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அதை அப்படியே, இப்போ நான் இப்போ சொல்றேன் பாருங்க, வழி விழி.
1: அப்படிங்களா?
0: நீங்க அடுத்த அப்படியே கொண்டு போங்க பாப்போம்.
1: சரி சார்.
0: நான் வழின்னு சொல்லிட்டேன்.
1: விழி வந்துருச்சு, வழி.
0: ஒருத்தர் மேல போடுவோம்
1: ஒண்ணுதான் வழி விழி தலை வழி வருங்களா? தலை
0: சினிமா வசனம் போடுறதா? சரி, சினிமா வசனம் ஒன்று போடுறேன், நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம்.
1: ஓகே ஓகே.

0: ஓகே, அப்படியே லைன்ல இருங்க.
1: கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான்
0: கேட்டிங்களா?
2: கேட்டேன் சார்.
0: இது என்ன படம்?
2: இது அதேதான் சார்.
0: அதேதான், அதே நல்ல வழி கெட்ட வழியா? கமலஹாசன் நடிச்ச படம், மொட்டை அடிச்சு நடிச்சிருப்பாரு.
2: எல்லாம் தெரியும் சார், படம் ஞாபகம் வர மாட்டேங்குது.
0: ஆள வந்தான் படம் பேரு. உங்களது அந்த வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியை, உங்களுடைய ஸ்கில்ஸ், உங்களுடைய டேலண்ட்டை நீங்க வெளிப்படுத்தலாம். ரொம்ப பெரிய டேலண்டெல்லாம் இல்லை, சின்ன விஷயங்கள் தான். ஸோ கலந்துகிட்டு விளையாடுங்க. அடுத்த நேயர் யாரு நிகழ்ச்சியில வந்திருக்காங்கன்னு கேட்போம். வணக்கம். கடவுள் பாதி மிருகம் பாதி சொல்லி ஒரு வசனம் ப்ளே பண்ண,
3: கொஞ்சம்
0: சரி வேற ஏதாவது சொல்லட்டுமா? ரைமிங் சொல்றீங்களா? சூப்பர் சார், போதும். இவ்வளவு சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பரவாயில்ல, அதாவது இந்த வார்த்தைகள் இத்தனை சொல்றதே பரவாயில்ல, அதாவது இன்ட்ரெஸ்ட் அதுதான் தேவைப்படும் நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு. ஸோ நேயர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, இணைந்திருங்க. இது வார்த்தை விளையாட்டு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை விளையாண்டுகிட்டு இருக்கோம், ஊட்டி எஃப்எம் 101.8. அடுத்து பாடலுக்கான நேரம் வந்துச்சுல, பாட்டு கேட்டு வருவோம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து பாடிய பாடல் புதுப்பேட்டை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
1: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
3: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
4: பாடுபட்டு பொழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
1: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடி ஜோக் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
5: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்பமாடா.
1: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

0: ஊட்டியஃபம் 101.8 வார்த்தை விளையாட்டு விளையாண்டுகிட்டு இருக்கோம் நேர்களை. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நேர்கள் ஆர்வமாக நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு வார்த்தை விளையாட்டில் விளையாண்டுகிட்டு இருக்கீங்க. அடுத்த நேயர் யார், எங்கிருந்து அழைச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்போம். வணக்கம். கோகிலா கோத்தகிரில இருந்து ரைமிங்ல வந்திருக்கீங்களா மேடம், உங்களுக்கு என்ன கேம் வேணும்? ரைமிங் வேர்டு. ரைமிங் கோகிலாவுக்கு கேட்டலாங்களா? தனி
1: களி.
0: இல்ல இல்ல, தனி தனி சிங்கிள். தனி
1: தனியா? தனி ரெண்டு சொல்லினா. தனி பனி. நெடில் சொல்லலாமா?
0: நம்ம சொல்றோம். வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம், நிகழ்ச்சியில் வந்துட்டீங்க.
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க, எங்கிருந்து?
2: கிருஷ்ணமூர்த்தி நாகர்கோயிலிருந்து பேசுறேன்.
0: கிருஷ்ணமூர்த்தி நாகர்கோயிலிருந்து பேசுறீங்களா? வார்த்தை வார்த்தை விளையாட்டு விளையாடலாமா
2: சார்?
0: ஓகே சார். நான் என்னன்னா ஒரு படம் பேர் சொல்றேன், அதுல ஒரு எழுத்தை மட்டும் விட்டுட்டு சொல்லுவேன், நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? படம் பேர் சொல்றேன், பா. அடுத்த எழுத்து நீங்க கண்டுபிடிக்கணும், எப்பா. சூப்பர் ஸ்டார் நடிச்ச படம் சார், படையப்பா. எப்படி ஈஸியான இதுதான், ஆனா நம்ம யோசிக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு பாத்தீங்களா. அடுத்த நேயர் யார், இங்கிருந்து? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லமா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: வீட்டுல
0: எப்படி மழை கிடைச்சிருச்சு?
1: அடுத்து
0: பாருங்க, இதை விட ஈஸியா கேட்கவே முடியாது, நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். கேக்கட்டுமா? படம் பேர் தான், நான் ஒரு ரெண்டு எழுத்தை விட்டுட்டு சொல்லுவேன்.
1: சரிங்க சார்.
0: ஃபர்ஸ்ட் எழுத்து ஆ, ரெண்டு எழுத்தை நீங்க கண்டுபிடிக்கணும், மூணாவது லாஸ்ட் எழுத்து வந்து மலை.
1: அண்ணாமலை.
0: எவ்வளவு ஈஸியா கேட்ட பாத்தீங்களா?
1: குழந்தைங்க
0: சொல்லிருங்களே. முதல் வந்து படையப்பா வந்து ஈஸியா தான் இருந்துச்சு.
1: அண்ணாமலை
0: அழைப்பு கட்டாயிருச்சு. தொடர்ந்து பாடல் ஒண்ணு கேட்டுட்டு வருவோம், இணைந்திருங்கள். ஊட்டிஎஃப்எம் 101.8 நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது, ஊட்டிஎஃப்எம்ல பேசிட்டு இருக்கோம். வார்த்தை விளையாட்டு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில கலந்துங்க. பாடல் ஒன்று கேட்டு வருவோம், ஸ்டேடியூன் ஊட்டிஎஃப்எம் 101.8.

0: போக்கிரி திரைப்படத்திலிருந்து மணி சர்மாவுடைய மியூசிக்ல ரஞ்சித் ஸ்வேதா ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீங்க.
1: உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா
2: சார்? ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ்.
3: என்ன இங்கிலீஷ், அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப்.
4: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும்
5: கவிதை கவிதை.
4: ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர், உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்போம், பழகுவோம், பேசுவோம்.
6: மொழி தெரிஞ்சு பேசுறது நல்ல விஷயம், தெரியாத ஒரு மொழிய பேச முயற்சிக்கிறது அதை விட ரொம்ப நல்ல விஷயம். தைரியமா தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. குட் லக்.
0: எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை விளையாண்டுருக்கோம் நேயர்களே. வார்த்தை விளையாட்டு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

0: இல்ல நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் உள்ளூர் நேயர்கள் 9344-9010-18, வெளியூர் நேயர்கள் 9342-9010-18, புதிய நேயர்கள் 8300-0019-1018. நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர் யார் எங்க இருந்து கேட்போம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், குருபடை ஜெக்ரியா பேசுறேன் சார்.
0: வணக்கம், நல்லா இருக்கீங்களா சார்?
1: வீரபாண்டிய
0: கட்டபொம்மன் படம் பாத்துருக்கீங்களா? முத்து படத்துல இருந்து கேப்பமா
1: கேளுங்க சார்.
0: அந்த ஒரு டைலாக் ஒன்று வரும் இல்லையா, கண்ணா இந்த விக்கல் தும்மல் இருமல் கொட்டாவி நல்லது கெட்டது அதெல்லாம், அந்த டைலாக் தெரியுமா உங்களுக்கு?
1: இல்லை சார், எனக்கு எந்த அந்த குதிரை வண்டியில் போகிறேன்
0: சார். சரி, ஓகே, குதிரை. ஆ சரி, ஏதோ ஒரு டைலாக், குதிரை வண்டியில் போகிற படத்துலேருந்து ஏதோ ஒரு டைலாக் சொல்லுங்க பாப்பா.
1: சரியா சார், டைலாக் எல்லாம்.
0: சரி, ஓகே, நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க,
1: தேங்க்யூ சார்,
0: ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ சார்.
0: அடுத்த நேயர் யார் எங்கிருந்துன்னு கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறீங்க.
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி
2: இருக்கீங்க? மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் சார்.
0: ஓகே, உற்சாகத்துல இந்த क्वेश्चन தான் உங்களுக்கு கேட்கணும், கேட்டுட்டா?
2: ஆமாமா, ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து இந்த ரெண்டு எழுத்து விடுபட்டு நீங்க கொடுத்தீங்களா, அது மாதிரி கொடுங்க சார்.
0: அந்த மாதிரி ஒரு எழுத்து விடுபட்டது கொடுக்கட்டுமா?
2: சரி.
0: முதல் எழுத்து வி.
2: முதல் எழுத்து வி.
0: வி. ரெண்டாவது எழுத்து நீங்க கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் ரெண்டு எழுத்து வந்து ரம்.
2: நன்றி.
0: தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அவர் தேங்க்யூ சொன்ன கையோட கட் பண்ணிட்டு போயிட்டாரு. அடுத்த நேயர் வணக்கம். அவரும் கட் பண்ணிட்டாரு. அடுத்த நேயரும் வந்துடலாம். நேயர்களுக்கு பஞ்சமே கிடையாது நம்மள்கிட்ட. வணக்கம்.
3: வணக்கம் சார், குன்னூர்லேருந்து மதன் மோகன்.
0: மோகன் சொல்லுங்க. மோகன் நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கு சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நேயர்கள் எப்படி இருக்காங்க?
0: எல்லாரும் சூப்பராக இருக்காங்க. மோகன் சொல்லுங்க, என்ன இது கேட்கலாம்? நம்ம ஃபிலிம் டைலாக் ஏதாவது சொல்கிறீங்களா? இல்லை
3: இல்லை சார், விடுபட்ட சொல்ல சொல்லுங்க.
0: விடுபட்டதா? சரி, கேட்டுட்டுமா?
3: கேளுங்க சார்.
0: எல்லாருமே அதையே கேட்டிங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை சார்.
3: சொன்னாலே
0: வந்துருமே.
3: ஆமா சார்.
0: ஓகே, ரொம்ப நன்றி கலந்துக்கிட்டதுக்கு. உங்களுக்கும் ஒரு கிளாப். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. நேயர்கள் இதே மாதிரி தொடர்பு கொண்டு உற்சாகமா வார்த்தை விளையாட்டை விளையாடுங்க. அடுத்த நேயர் யார் எங்கிருந்து கேட்போம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: மோகன்
0: அம்பாள். நல்லா இருக்கீங்களா மேடம்?
4: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க சினிமா டைலாக் ஏதாவது ஒன்று சொல்லுவீங்களா? வீரபாண்டிய கட்டபொம்மன் டைலாக் இருக்குல்ல, ஃபேமஸ் டைலாக். அதெல்லாம் தெரியாதா?
4: வேண்டாம், இப்போ ஏதாவது அந்த சொல்லுகளையாட்டு சொல்லுங்க.
0: சரி, ஓகே, இது ரைமிங் வேர்ட்ஸ் விளையாடுவோம்.
4: சொல்லலாம்.
0: பட்டம்.
4: பட்டம். பட்டம். கட்டம். பட்டம்.
0: போதும், இவ்வளவு சொன்னதே.
4: தங்கம். தாவரணம்.
0: இல்ல முடிஞ்சது.
4: பட்டம். பட்டம். கட்டம்.
0: போதும், இவ்வளோ சொன்னதே போதும் மேடம். உங்களுக்கும் கிளாப்ஸ். நம்ம வந்து லைட்டாக கண்டுபிடிச்சாலே போதும், நம்ம ஜெயிச்சிட்டோம். ஓகே, ரொம்ப நன்றி மேடம் கால் பண்ணதுக்கு. ஓகே, கட் பண்ணிட்டாங்க. ஓகே, நேயர்கள் இதே மாதிரி தான் தொடர்பு கொண்டு வார்த்தை விளையாட்டு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் இணைந்து ஜாலியாக கேம்ஸ் விளையாடலாம். நான் சொன்ன ஃபோன் நம்பர்ஸில் கால் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்குது. அடுத்து ஒரு பாடலை கேட்டுட்டு வருவோம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் ஆண்ட்ரியா, தன்வி, வினிதா, ரஞ்சித் ஆகியோர் இணைந்து பண்ண பாடல் தீராத விளையாட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீங்க. நிலையத்தில் நேரம் 4:44 ஆகிட்டு இருக்கு. ஊட்டி எஃப்எம்ல நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
0: நேர்களை எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு நேர்கள் ஆர்வமா வந்துட்டாங்க, பேசுவோம் அவங்கள்ட்ட. வணக்கம். ஹலோ, வணக்கம். ஐயா வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. கேக்குது, பேசுங்க. எங்க இருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், வார்த்தை விளையாட்டுக்கு வந்திருக்கீங்க,
2: விளையாடலாமா?
0: சரி, நான் ஒரு பஞ்ச் டயலாக் ஒன்று சொல்றேன், அதோட கண்டினியூட்டியும் நீங்க சொல்லணும். ரெண்டாவது வார்த்தை சரியா
2: சொல்லிட்டா?
0: ரொம்ப கஷ்டமானது, இது கஷ்டமான டைலாக்.
2: சரிங்க சார்.
0: நான் ஒரு தடவை சொன்னேன்.
2: சார்,
0: நான் ஒரு தடவை சொன்னேன். சார், இவ்வளவு ஈஸியானதே ரொம்ப யோசிக்கிறீங்க. ரொம்ப நன்றி. டவர் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஓகே, இருந்தாலும் ஈஸியான ஆன்சர் தான் சொல்லிடுவாங்க. ஸோ நேயர்கள் இந்த மாதிரி தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த நேயர் யார் எங்கேருந்து கேட்போம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கேருந்து?
3: சார், நான் ஊட்டியிலேருந்து தீபா பேசுகிறேன்.
0: தீபா மேடம், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நல்லமாக இருக்கேன் மேடம். நான் ஒரு பஞ்ச் டைலாக் ஒன்று சொல்கிறேன், அதோட அடுத்த வார்த்தை சொல்கிறீங்களா?
3: ஆ, சொல்லுங்க சார்.
0: ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா படம் பேர் தான். ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து மா, ரெண்டாவது எழுத்து நீங்க சொல்லணும், மூணாவது எழுத்து
3: மன்னன்.
0: ஓகே சரி, இன்னொரு படமும் கேக்குறேன். எழுத்து கா, நெடில். ரெண்டாவது எழுத்து நீங்க கண்டுபிடிக்கணும், மூணாவது எழுத்து கா, குரில். அதே தான் ரிப்பீட்டா ரெண்டு தடவை வரும்.
3: சோ லாஸ்ட் எழுத்து என்ன சார் சொன்னீங்க?
0: ஃபர்ஸ்ட் எழுத்து கா, நெடில். ரெண்டாவது எழுத்து நீங்க கண்டுபிடிக்கணும், மூணாவது எழுத்து கா, குரில். அது வந்து
3: காக்கா.
0: வெரி குட் மேடம், அதான் ரிப்பீட்டா வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாலே நீங்க பிடிச்சிருப்பீங்கல்ல. ரொம்ப நன்றி மேடம், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
3: Thank you, sir.
0: Thank you so much. நேயர்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி தான் சொல்லணும். அடுத்த நேயர் யார் எங்கிருந்துன்னு கேட்போம். வணக்கம். அவர் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. ஓகே நேயர்கள், ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் வார்த்தை விளையாட்டு. நிறையா விஷயங்கள், டைலாக்கெல்லாம் நிறையா எடுத்து வச்சேன், நேயர்கள் வந்து டைலாக்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அந்த விடுபட்ட எழுத்துக்களும் அண்டு ரைமிங் வேர்ட்ஸ் இது தான் வந்து விருப்பமாக வர்றாங்க. அடுத்த நேயரும் அழைப்பில் வந்துட்டு கேட்போம். வணக்கம். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா சூப்பர் சார். உங்க பேரு? ஹலோ, கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு போயிட்டாரு, யாருன்னே தெரியல. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம், சூப்பரான டைலாக் சொன்னாரு. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு. அடுத்த ஒரு பாடலை கேட்போம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: ஏஆர் ரஹ்மானி சேமிப்பில் விஜய் பிரகாஷ், சுசன்னா, பிளாசி ஆகியோர் பண்ண பாடல் வினை தாண்டி வருவா யாத்திரை படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள்.
1: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
2: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
1: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமல்

0: காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு. உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 மட்டும்.
1: நேர்லி அடுத்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர், காலத்தால் அழியாத கடந்த கால சூப்பரான பாடல்கள்லாம் கேட்கலாம். நேரில் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் அதே தான், 9344-9001-0138, 9342-9001-0138. புதிய நேர்கள் 8300-0019-1018. வாட்ஸ்அப் மூலமாகவும் விருப்பமான பாடலை கேட்கலாம். 8300-0019-1018 இந்த எண்களை. இவ்வளோ நேரம் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி சிறப்பாக போச்சு. நேர்கள் நிறைய பேர் தொடர்பு கொண்டு சிறப்பாக விளையாண்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லிவிட்டு இன்றைய எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில் இறுதியாக ஒரு பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். நேர்களே, ஸ்டேடியோன் இது ஊட்டி எஃப்எம் 101.8.

0: கொண்டுள்ளன. பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். இளம் பட்டய கணக்காளர்களின் அனுபவம் மற்றும் உறுதிப்பாடு நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதாக அமைய வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் வலியுறுத்தியுள்ளார். கல்வியின் முக்கிய அங்கமாக விளையாட்டு திகழ்கிறது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 4724 செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதலை தடுக்க மாநில அரசு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சுமார் 6000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் தெரிவித்துள்ளார். முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு உதவித்தொகைகள் வழங்கப்படாதவர்களுக்கு வரும் 14ஆம் தேதி முதல் உரிய முறையில் வழங்க நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி அமைக்கப்படும் பந்தல்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு மணீஷ் நரணவரே இன்று நேரில் ஆய்வு செய்தார். தேனி, திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டாண்டின் பிட்டூன் இணை பட்டம் வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரத்யா ஷிதேஷ் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி சண்டிகரில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 5:02 ஆயிட்டிருக்கு. பொன்மலைப்பொழுது நிகழ்ச்சியை கேட்க போறோம். இதை தொகுத்து வழங்குறதுக்காக நான் உங்க கூட இணைஞ்சிருக்கேன் ஆஜ் எஸ் பிரீதி. ஸ்டேடியோ நோடி எஃப்எம் 101.8 இங்கே எல்லாமே சமஹிட்டு. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில வாடாமலர், அதாவது நினைவில் நீங்கா நிற்கும் பாடல் அப்படின்ட்டு சொல்லலாம். 1950 1980 வரைக்கும் இருக்கக்கூடிய சூப்பரான பாடல்களை தான் நம்மளுடைய நிகழ்ச்சியில கேட்க போறோம். ஸோ நேர்களாக நீங்கள் கால் பண்ணலாம். உள்ளூர் நேர்களா இருந்தா அதற்கான நம்பர் 9344901018. ஒருவேளை வெளியூர் ஊர்களா இருந்தா 9342901018. புதிய நேர்களா இருந்தா 8300019118 இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இயர்ல இருக்கக்கூடிய பாடல்களை நீங்க எங்களுடைய நிகழ்ச்சியில கேட்டு என்ஜாய் பண்ணலாம். சோ பாடலை கேட்கறதுக்காக நேயர் ரெடியா இருக்காங்க, யாரே எங்கன்னு கேட்கலாம். வணக்கம் ஓடிஎஃப்எம்.
2: மனமேங்கும் மாலை பொழுதின் வணக்கங்களோடு பழனி வட்டம் கொழும்புங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கிறோம், நீங்கள் நலமா?
1: நாங்களும் சூப்பரா இருக்கோங்க. சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில எந்த பாடல் கொடுக்கலான்ட்டு?
2: சத்தியம் படத்துல இருந்து கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம் என்ற பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும்
1: கட்டாயமா வந்துட்டே இருக்குங்க. எல்லா நேயத்துக்காகவும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றிங்க.

0: பொன்மலை பொழுது நிகழ்ச்சியில சத்யன் திரைப்படத்திற்காக ரொம்பவே அருமையான பாடலை கேட்டு முடிச்சோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல், கே வி மகாதேவன் அவர்களோட மியூசிக்ல, கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல. ஸ்டுடியோல டைம் சரியா 5:07 ஆயிட்டு இருக்கு. நேர்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் வாடா மலர். சோ அடுத்ததா பாடலை கேட்க போகும் நேயர் யாரு, எங்க இருந்துன்னு கேக்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா, யாரு எங்க இருந்து பேசுறீங்க? என்ன பாடல்
1: கொடுக்கலான்ட்டு?
0: ஓகேமா, கட்டாயமா கொடுத்ததெல்லாம் கால் பண்ணதுக்காக நன்றி.
1: நன்றிப்பா,
0: நன்றி.

0: பொன்மலை பொழுது நிகழ்ச்சியில கேட்ட பாடல் எங்க மாமா திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜனோட மியூசிக்ல எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட வரிகளை கண்ணதாசனோட பாடலை கேட்டு முடிச்சோம். நம்மளோட யூடிஎஃப்எம் 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 5:11 ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா இனிப்புல இருக்க நேயர் யாரே இங்கன்னு கேக்கலாம். வணக்கம் யூடிஎஃப்எம். வணக்கம்ங்க, நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகேங்க, சொல்லுங்க. இன்னைக்கு என்ன பாட்டு
1: கொடுக்கலான்ட்டு? எனக்கு எப்பவும் கொஞ்சம் பெரிய பாடு, அவனோட முழு பாட்டுல உங்களுக்கு வாய்ப்புக்கு நன்றி.
0: ஓகேங்க, கட்டாயமா கொடுத்துடலாங்க. இவரோட வாய்ஸ் சரியா கேட்கல, பட் இருந்தாலும் இவருக்காக இவர் கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. கால் பண்ணதுக்காக நன்றி.
1: நன்றி.
0: ஓகே.

பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில பணம் படைத்தவன் திரைப்படத்திற்காக ரொம்பவே அருமையான பாடலை கேட்டு முடிச்சோம். டிஎம் சவுந்தரராஜன் அவர்களோட வாய்ஸ்ல, விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட மியூசிக்ல, கண்ணதாசனோட வரிகள்ல பாடல் வரிகள் ஒவ்வொன்றுமே ரொம்பவே இனிமையா இருந்துச்சு அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸ்டுடியோல டைம் சரியா 5:18 ஆயிட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் பொன்மாலை பொழுதுல வாடாமலர் பாடல். அதாவது 1950ல இருந்து 1980 வரையிலும் இடைப்பட்ட பாடல்களை தான் நேயர்களாகிய நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க. கால் மட்டும் பண்ணாம வாட்ஸ்அப் வழியாம கூட உங்களுடைய பாடல்களை இந்த நிகழ்ச்சியில நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம். சோ அதற்கான நம்பர் 8300019101.

0: பொன்மலை பொழுது நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க. என் கூட தான் அஜய் ஸ்ப்ரீதி. ஸ்டேடியனுடைய எஃப்எம் 101.8 இங்க எல்லாமே சமையிட்டு அடுத்த பாடலை கேட்க போகும் நேயர் யாரு எங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், ஊட்டி எஃப்எம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோவை மாவட்டம் சின்னவன் செலவராஜ் மந்திரா பேசுறோம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க ஒரு நல்லா இருக்கிறோம் மேடம்.
0: ஓகேங்க, சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: படம் வந்து நேற்று இன்று நாளை, பாட்டு வந்து அங்கே வருவது யாரோ. அந்த பாட்டு ரொம்ப நாள் கேட்போம்னு நினைச்சிட்டு வந்து நிக்கல் லைனை கிடைச்சிருக்கு மேடம்.
0: ஓகேங்க, உங்களோட ஆசை நிறைவேறிச்சு.
1: தேங்க்யூ மேடம், ரொம்ப நன்றி.
0: ஓகேங்க, கட்டாயமா கொடுத்தல பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி.
0: நன்றிங்க.

0: ஸோ முன்னாடி கால் பண்ண நேயருக்காக நேற்று இன்று நாளை அப்படின்ற திரைப்படத்திற்காக பாடலை கேட்டு முடிச்சோம். அவர் சொன்னார் ரொம்ப நாளாக இந்த பாடலை கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தால் கேட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸோ எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியோட வாய்ஸில் கேட்ட பாடல் எம் எஸ் விஸ்வநாதனோட மியூசிக்கில். ஸ்டுடியோல டைம் சரியாக 5:23 ஆயிடுச்சு. நேயர்களே, பொன்மாலை பொழுது நிகழ்ச்சிக்காக நேயர் அடுத்தடுத்து ரொம்ப ஆர்வமாக கால் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அடுத்த பாடலை கேட்க போகும் நேயர். ஹலோ, வணக்கம். மூடி எஃப்எம்
1: பொன்மாலை பொழுதில் இனிய வணக்கத்துடன் திருப்பூர் இருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
0: இனிய வணக்கம்ங்க. சொல்லுங்க, என்ன பாட்டு கொடுக்கலாம்?
1: படம் உயர்ந்த மனிதர் இருந்துங்க, என் கேள்விக்கு என்ன பதில்?
0: ஓகேங்க, வந்துட்டே இருக்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
1: நன்றி.
0: நன்றிங்க.

ஸ்டுடியோல டைம் சரியா 5:27 ஆயிடுச்சுகளை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில அதாவது 1950 வரைக்கும் வந்த பாடல்களை, அருமையான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்கோம். சோ கேட்ட பாடல் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடியது, எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையில, வாலி அவர்களோட வரிகள்ல. தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில அருமையான பாடல்கள். சோ என்ன மேடம் சொன்னீங்க, வாட்ஸ்அப்லயும் பாடல் அனுப்புங்க, பிளே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ வாட்ஸ்அப் வழியா அமிச்சு உங்க கோச்சுக்க கூடாதுல, அதுக்காக வாட்ஸ்அப் நேயர் அமிச்ச ஒரு பாடல் யாரு எங்க இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னையில இருந்து அந்தோனி ராஜ். சோ அவருக்கு வந்து மாலை வணக்கம் சொல்லிட்டு, படம் வந்து எங்கள் தங்கம், பாடல் தங்க பதக்கத்தின் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் கேட்டிருக்காரு. சோ அந்தோனி ராஜ்காக நம்மளுடைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, எங்கள் தங்கம் திரைப்படத்திற்காக.

0: பொன்மலை பொழுது நிகழ்ச்சியில கீழ பாடல் எங்கள் தங்கம் திரைப்படுத்திருக்காக்க கேட்டு முடிச்சோம். ஸ்டுடியோல டைம் சரியா 5:32 ஆயிட்டு இருக்கே. அடுத்த பாடலை கேட்க போகும் நேயர்,
1: வணக்கம்.
0: வணக்கம் ஓடி எஃப்எம்.
1: வணக்கம் மேடம். மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்ங்க. சொல்லுங்க, யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: காரைக்கால்ல இருந்து ராமலிங்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: சூப்பரா இருக்கங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், உங்களை மாதிரியே.
0: ஓகேங்க, தேங்க்யூ. ஓகே, கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்கு?
1: கிளைமேட் எல்லாம் ரொம்ப இதெல்லாம் இருக்கு மேடம்.
0: நல்லா
1: இருக்கு. உங்க கிளைமேட்டா கொஞ்சம்?
0: ஓகேங்க, கட்டாயமா நீங்க வந்து இங்க என்ஜாய் பண்ணிட்டு போங்க. கிளைமேட்
1: வரேன் மேடம், வரேன் கண்டிப்பா.
0: ஓகேங்க, சொல்லுங்க என்ன பாட்டு கொடுக்கலாம்?
1: படம் எங்க வீட்டு பிள்ளை மேடம். படம் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் டிஎம் சிறந்தவர்கள்.
0: ஓகேங்க, கட்டாயமா கொடுத்துடலாங்க. கால் பண்ணதுக்காக நன்றி.
1: நன்றி மேடம்,
0: நன்றி.

0: வாலியோட வரிகளில் ரொம்பவே அருமையான பாடலை கேட்டு முடிச்சோம். எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையில, மற்றும் டி எம் சவுந்தரராஜன் அவர்களோட வாய்ஸ்ல. ஸ்டுடியோல டைம் சரியா 5:38 ஆயிட்டு இருக்கு. ரொம்பவே அருமையான பாடல்களை அடுத்து அடுத்து கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்கோம். சோ அடுத்ததா இணைப்பில் இணையக்கூடிய நீயர். வணக்கம்.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடாதேரி செல்விரவிங்க மேடம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேங்க மேடம். நம்ம ஊட்டி பெண்பையில மூன்றாவது முறையா பேசுறேன். மகிழ்ச்சியா இருக்குதுங்க.
0: ரொம்ப சந்தோஷங்க. எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. சொல்லுங்க, நிலையத்துல என்ன பாட்டு கொடுக்கலான்ட்டு?
1: ஆயிரத்தில் ஒருவன் படத்துலீங்க, அது அந்த பறவை போல வாழ வேண்டும் என்ற பாடலுங்க மேடம்.
0: ஓகேங்க, கட்டாயமா கொடுத்துடலாங்க. கால் பண்ணதுக்காக நன்றி.
1: நன்றிங்க மேடம்.
0: நன்றி.

கொண்டாடுறதுக்கு தீவுக்கு எதுக்கு போகணும்? நம்ம ஊரை சுற்றி இருக்கிற நிறைய இடங்களை பார்த்து ரசிக்கலாமே. இயற்கை ரசிக்க எங்க போலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? அந்த கன்ஃபியூஷனே இனி வேண்டாம். நம்ம ஊட்டி எஃப்எம் 101.8 வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியை கேளுங்க. எங்க போலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க.

0: ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திற்காக பாடலை கேட்டு முடிச்சோம். பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட மியூசிக்ல டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சோரஸ் இணைந்து பாடிய பாடல் நம்மளோட ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்டு முடிச்சோம். ஸ்டுடியோல டைம் சரியா 5:45 ஆயிடுச்சு. நேர்களை கேட்டு இருக்கோம் பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில ரொம்பவுமே அருமையான பாடல், அதாவது 50 மற்றும் 80களில் வெளிவந்த பாடல்களை அடுத்தடுத்து நேயர்கள் கால் பண்ணி கேட்டுட்டே இருக்காங்க. சோ அந்த வரிசையில அடுத்ததா பாடலை கேட்க போகும் நேயர். வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
1: இனிய மாலை வணக்கம் மேடம்.
0: இனிய மாலை வணக்கம்ங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் பீமக்குளம் சிவகுமார் மேடம்.
0: ஓகேங்க, சொல்லுங்க. இன்னைக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில என்ன பாடல் கொடுக்கலாம்
1: மேடம்? நிகழ்ச்சியில வந்து பொன்னூஞ்சல் படத்துல இருந்து ஆகாய பந்தலிலே, இந்த பாடல் வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நேயர்களுக்காகவும் கேட்டுடலாம் மேடம்.
0: ஓகேங்க, எல்லாத்துக்காகவும் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணதுக்காக நன்றி.
1: ஓகே மேடம், நன்றி.
0: நன்றிங்க.

பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் பொன்னுஞ்சல் திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டு முடிச்சோம். அடுத்ததா ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, மீண்ட சொர்க்கம் அப்படின்ற திரைப்படத்திற்காக கேட்டிருக்காங்க. வாட்ஸ்அப் விருப்பமா யார் எங்கேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவை மாவட்டம் வெள்ளலூர் நாச்சிமுத்து அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த பாடல் நம்மளுடைய ஊட்டி FM 101.8.

0: ஸ்டுடியோவில் டைம் சரியாக 5:53 நிமிடம் ஆச்சு. நேர்களே, தொடர்ந்து அடுத்தடுத்து சூப்பரான பாடல்களை நம்மளோட பொன்மலை பொழுது நிகழ்ச்சியில் கேட்டு என்ஜாய் பண்ணோம். நேயர்கள் வாட்ஸ்அப் வழியாகவும் அவங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கடைசியாக பொன்மலை பொழுதோட நிறைவு நேயர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ யார் எங்கேருந்து என்ன பாடலோட வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம் ஓடிஎஃப்எம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: மலையகண்டமலையிலிருந்து ஆரிச்சாமி.
0: ஓகேங்க ஆரிச்சாமி, சொல்லுங்க, இன்னைக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில எந்த பாடல் கொடுக்கலாம்?
1: நான் என்ற படத்தில் எல்லாரீஸ்வரி சீர்காழி கோதராஜன் பாடி அம்மனூர் சாமியோ. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு.

ಕಾರಿಯಮ್ಮ.

கேட்ட பாடல் நான் திரைப்படத்திற்காக கேட்டு முடிச்சோம். ஈஸ்வரி அவர்கள் பாடிய பாடல் நம்மளுடைய எஃப்எம் 101.8 இதோட பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி நிறைவு பெறுது. நேயர்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து கால் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடலை அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் வழியாக கூட கேட்டு என்ஜாய் பண்ணிங்க. கால் பண்ணி பாடல் கேட்ட எல்லா நேயர்களுக்காகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கால் பண்ணியும் வாட்ஸ்அப் வழியும் பாடல் அமைச்சு பாடல்களை கேட்க முடியாத நேயர்களுக்காக வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். மண்டே இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் கால் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: கிசான் வாணி. விதையிலிருந்து விற்பனை வரை நேர்முகம். பங்கேற்பவர் திருவள்ளுவர் மாவட்டம் பெரிய பாளையம். இயற்கை விவசாயி அனுராதா பாலாஜி அவர்கள். தொடர்ந்து காய்கறிகளில் பதப்படுத்துதல், சேமிப்பு, பேக்கேஜிங் மற்றும் மதிப்பு கூட்டுதல் மூலமாக ஏற்படும் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் பெங்களூரு இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ் புவனேஸ்வரி அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும். தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் நேயர் விருப்பம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 திரைகாணம். 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி. அஸ்வின் எம் தால்வி அவர்கள் வழங்கும் சுர்பாகர். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். இதுவரை இன்றைய எமது நிலையத்தில் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். நாளை எமது நிலையத்தில் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 எனதானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நாசா வித்ரி அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் இயற்கை பேரிடர் குறித்து இயற்கை ஆர்வலர் ஆர் கண்ணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7:00 காலை கதிர். நலமுடன் வாழ. முதுகுவலிக்கான சிகிச்சை முறைகள் குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டம் அறிவோம். தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஹீனா ரஹ்மான் அவர்கள். தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீல்கிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து ஆங்கிலம் ஆன் ஏர். நிறைவாக ஊரை சுற்றும் காற்று. 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:45 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 ஹீரோயின் ஸ்பெஷல். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 ரெட்ரோ ராகங்கள். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். அதைத் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:30 பூங்காவனம். நீலகிரி மாவட்டம் ஆடசோலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி. 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள். போனின் மற்றும் வாட்ஸ்அப் தலைப்பு உங்கள் தாத்தா பாட்டி வீடுகளில் மகிழ்ந்திருந்த தருணங்கள். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகதான திட்டங்கள். தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை வாழ்வியல். 2:30 மேக்னி டைம் ஒரு பட பாடல்கள். நாளைக்கு இடம்பெறும் பாடல் படத்தின் பெயர் 96. இதுவரை எமது நிலையத்தில் ஒளிபரப்பாக இருந்த நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. BRICS nations have expressed concern about ongoing conflicts in many parts of the world and the current state of polarization and fragmentation in the international order. In the New Delhi Declaration adopted on the first day of the BRICS Summit 2026, the leaders advocated for a multilateral approach that respects diverse national viewpoints and positions on crucial global issues. These issues include sustainable development, eradication of hunger and poverty, and contributing to the global response to climate change. In his closing remarks, the Prime Minister noted that the New Delhi Declaration adopted today provides a clear

விளக்கேற்றம் வேலை நிகழ்ச்சியில் கேட்ட பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திற்காக இளையராஜாவோட மியூசிக்ல எம் எஸ் வாசுதேவன் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் கங்கை அமரன் வரிகள்.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM விளக்கேற்றும் வேளை.

விளக்கீச்சும் வேலை நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல் ஸ்ரீராம ஜெயம் திரைப்படத்திற்காக இளையராஜாவோட இசையில் அனிதா ஸ்வேதன் இணைந்து பாடிய பாடல் பிறைசூடன் வரிகளில்.

0: கேட பாடலோடு விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பினும் சில நொடிகளில் தொடரும்.
1: Of life determine how much a child will develop mentally and how far they will progress in life. At our Anganwadis, children grow and develop with proper nutrition, plenty of love, fresh hot meals and learning through play. At the same time, under the Pradhan Mantri Matru Vandana Yojana, the eligible financial assistance is being deposited directly into mothers' bank accounts, ensuring safe motherhood. With the resolve of Hamari Anganwadi, Hamari Zimmedari, the 9th Rashtriya Poshan Maah is being celebrated from 9th September 2026 to 8th October 2026.
2: Desh ke har gareeb, har vyakti tak poshan pahunchana bhi sarkar ki prathmikta hai.
1: Connect with your nearest Anganwadi today because Hamari Anganwadi hai, Hamari Zimmedari.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மொழிந்த இந்தியாவின் பிரகடனத்தை உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளன. தமிழகத்தின் பெருமையை உலக அரங்கில் எடுத்துச் செல்வதற்கு பிரதமர் முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 4724 செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தேனி, திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் விட்ரூன் இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மொழிந்த இந்தியாவின் பிரகடனத்தை உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளன. புதுதில்லியில் இன்று தொடங்கிய பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் முதல் நாளில் பிரதமர் இந்த பிரகடனத்தை வெளியிட்டார். உறுப்பு நாடுகள் இதனை ஏற்றுக்கொண்ட பின் நன்றி தெரிவித்து பேசிய அவர், இந்தியா முன்வைத்த கோரிக்கைகளை உறுப்பு நாடுகள் ஏற்றுக்கொண்டிருப்பது தெளிவான பாதையில் நாம் இணைந்து முன் செல்கிறோம் என்பதை காட்டுவதாக குறிப்பிட்டார். பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டு ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு அதன் பயன்களை பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாறிவரும் உலகச் சூழலுக்கு ஏற்ப பழமையான சர்வதேச மற்றும் பன்னாட்டு அமைப்புகளின் பிடியிலிருந்து சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். தமிழகத்தின் பெருமையை உலக அரங்கில் எடுத்துச் செல்வதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி முக்கியத்துவம் அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங்கிடம் ராமேஸ்வரத்தில் உள்ள அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலின் சிறப்பையும் அதன் ஆன்மீக மற்றும் பண்பாட்டு பெருமையையும் எடுத்துரைத்திருப்பது பெருமை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் தொன்மை சிறப்புமிக்க தமிழகத்தின் பண்பாட்டையும் பெருமையையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகிற்கு கொண்டு செல்வதற்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 4724 செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மழைக்கால நோய் தடுப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், இந்த பணியிடங்களை நிரப்பும் பணி நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை மேம்படுத்தவும் உட்கட்டமைப்பை விரிவுபடுத்தவும் மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு பாதிப்பு சற்று அதிகரித்திருந்தாலும் தற்போது படிப்படியாக குறைந்து கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மாநிலத்தில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழப்பு ஏதும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். கொசு ஒழிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தண்ணீர் தேங்குவதை தடுக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் மக்களிடையே இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு திரு அருண்ராஜ் வலியுறுத்தினார். மனித வனவிலங்கு மோதலை தடுக்க மாநில அரசு 20 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். உதகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் சாலைகள், சோலார் மின் விளக்குகள், அகழிகள் உள்ளிட்டவை அமைக்க இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். முன்னதாக நீலகிரி கரும்பெருகு மற்றும் நெட்டைக்காலி வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் புத்தாக்க வளர் மையத்தை அமைச்சர் திறந்து வைத்தார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இன்று முதல் நாளை மறுநாள் வரை சென்னையிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் 1099 பேருந்துகளுடன் கூடுதலாக 1255 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறையை பயன்படுத்தி கூடுதல் கட்டணம் வசூலித்த 400 ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
3: ஆந்திராவைப் போல தமிழகத்திலும் விநாயகர் சதுர்த்தி பந்தல்களுக்கு மாநில அரசு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில்,

0: தமிழகத்தில் அமைக்கப்படும் விநாயகர் சதுர்த்தி பந்தல்களுக்கு வணிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். இதனை ரத்து செய்து எவ்வித நிபந்தனையும் இன்றி இந்த பந்தல்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு மணீஷ் நாரணவரே இன்று நேரில் ஆய்வு செய்தார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்படும் பாதுகாப்பு அறைகள், வாக்கு எண்ணும் மையங்கள், தேர்தல் மேற்பார்வையாளர்கள் அறை, ஊடக மையம் அமையவுள்ள இடங்கள் ஆகியவற்றை அவர் பார்வையிட்டார். பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்தும் அதிகாரிகளுடன் திரு மணீஷ் நாரணவரே ஆய்வு செய்தார். முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையாவின் இறுதிச் சடங்குகள் மதுரையில் அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றது. வயது முதிர்வு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று மதுரையில் அவர் காலமானார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் நடைபாதை வியாபாரிகள் கடனுதவி பெற்று பெருமளவு பயனடைந்து வருகின்றனர். எளிய முறையில் எவ்வித உத்தரவாதமும் இன்றி வழங்கப்படும் இந்த கடன் தங்களுக்கு பேருதவியாக உள்ளது என்று நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: பிஎன் திட்டத்திலிருந்து சாலையோர வியாபாரிகள் சங்கம் காய்கறி வியாபாரம் பண்றதுல ஃபர்ஸ்ட் லோன் 10,000 ரூபாய் வாங்கி அது சிறப்பாக கட்டிக்கிட்டேன். இப்ப 3வது தவணையா 50,000 அப்ளிகேஷன் போட்டேன், அது ரெடி ஆயிடுச்சுங்க. பிஎன் திட்டத்தினால சாலையோர காய்கறி வியாபாரத்தினால என்னுடைய குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பா இருக்கு, அப்புறம் நல்ல முன்னேற்றத்துக்கு வந்திருக்குதுங்க. இந்த பிஎன் திட்டத்தினால நாமக்கல் மாநகராட்சிக்கும் நம்முடைய பிரதமர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு.
2: என் பேர் பர்கத்ரி சபேகம், நாமக்கல் மாவட்டத்துல இருக்கேன். நானு ஃபர்ஸ்ட் கையில இருந்து காசை வந்து ரொட்டேட் பண்ணி நான் வந்து சாரீஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப இது மூலியமா வந்து சாரீஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி என்னுடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சம் வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக நான் லோன் அப்ளை பண்ண வந்திருக்கேன். நானு
0: தமிழகத்தின் தேனி, திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல், சேலம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை பற்றி இருக்கக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளை மாநில அமைச்சர்கள் திரு மதன் ராஜா, திரு ஸ்ரீநாத் ஆகியோர் இன்று ஆய்வு செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் புதிய காவல் கண்காணிப்பாளராக திரு அன்ஷுல் நாகர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கடலூர் மாநகராட்சி பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை மூலம் குப்பை சேகரிக்கும் பணிகளை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 7,000 கனஅடியாக அதிகரித்துள்ளதால் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டூன் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 7-6 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரத்யா ஷிதீஷ் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மொழிந்த இந்தியாவின் பிரகடனத்தை உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஏற்றுக் கொண்டுள்ளன. தமிழகத்தின் பெருமையை உலக அரங்கில் எடுத்துச் செல்வதற்கு பிரதமர் முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 4,724 செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தேனி, திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டூன் இணை பட்டம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: நேரம் இப்பொழுது 6 மணி.

0: இனி கேட்கலாம் பெட்டதகமுழு படுகு மொழி பாடல்கள். கேட்பதற்கு முன்னதாக,
1: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
2: சொல்லுங்க.
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
2: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
1: ஆனா அத எப்படி பண்ணனும்?
2: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
1: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
2: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
1: அவ்வளவுதானா?
2: அவ்வளவுதான்,
1: புரிஞ்சிடுச்சு.
2: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
5: நாக்குப்பட்டன ஜனலாக நமஸ்காரம். இது ஊட்டி எஃப்எம் 101.8 ஜனகு சந்தித்து 6:41 இஜுமணி கட்டா நங்க ஊட்டி எஃப்எம் தொகைக்கே தூண்டித்தா இது பெட்டத கமலு எம்ப தலைப்பு தொகை பப்ப படுகுமொழி பாடல். இதோ இந்துன ஜனதொகை நிகழாய் ஈக்காது பட்டுன சேலைய கட்டிலே நீ பசுந்தனே உட்டுன காத்தினே நின கத்துக தாலிகா நான் எந்த கட்டினே முத்துன முகவோ நீ முல்லையா நெகையோ நீ நின்ன முத்துன முகதை ஆக்குவ நெகைய ஆ முல்லவு மாக்கடதேந்தேகி முல்லவு கூட தன்ன நெகையை கம்பேர் மாடுவ ஈ கதைய நங்க ஈக கேப்போம்.

நங்கை நகட்ட கேட்டதோ இதோ வெட்டத கமலும் படுகுமழி பாடல்கள். ஜனாவோ சந்தித்து ஆறு நலவத்துக்கு ஊட்டி எஃப்எம் டியூன் மாட்டுக்கு மறிய பேடுவி. நீங்ககாய் வடுக்காது நீங்கவ தேடி பண்ற நீங்க ஊட்டி எஃப்எம் தோகை மர்ச்சி நீங்கவ நாயக சொந்து இதே ஜாம தொகை சந்திச்சினேன்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையமுடைய எஃப்எம் 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 7 மணி ஆயிட்டு இருக்கு. கேட்க போகும் நிகழ்ச்சி திரைகானம். திரைகானத்துல பேக் டு பேக் சூப்பரான ரெண்டு பாடல் ரெண்டு படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. மாவீரன் மற்றும் காரி திரைப்படத்திற்காக நம்மளோட ஒடிஎஃப்எம் 101.8 ல

0: அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பினும் சில நொடிகளில் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ்.
2: நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்த ஆலோசனை கூட்டம் பேரிடர் மீட்பு பணிகள் பார்வையிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தலைமை தங்கினார். சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான், மீனவத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் ஆகியோரும் முன்னிலை வைத்தனர். மாநிலம் முழுவதும் பேரிடர் முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக 281 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் மட்டும் 10 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு திட்ட அறிக்கை தயாரிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் 68 இடங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளன. அங்கு வசிப்பவர்களை பாதுகாக்க 6 பல்நோக்கு பேரிடர் மையங்கள், 100 சமுதாய கூடங்கள், 145 பள்ளிகள், 22 கல்லூரிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. பேரிடர் காலத்தில் மக்களை மீட்க வட்ட அளவில் 3 குழுக்கள் வீதம், மாவட்டம் முழுவதும் 132 பேர் கொண்ட 12 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மீட்பு பணிகளுக்காக 142 JCP, 377 ஜெனரேட்டர்கள், 1577 லைஃப் ஜாக்கெட்டுகள் உள்ளிட்ட உபகரணங்கள் தயார் நிலையில் உள்ளன. மீனவர்களுக்கு தகவல் தொடர்புடன் கருவியுடன் கூடிய 1674 மீன்பிடி படகுகள் தயார் நிலையில் உள்ளன. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 24 மணி நேரமும் செயல்படும் வெள்ளக்கட்டுப்பாட்டு அறையும் செயல்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், சீர்மரபினர் உள்ளிட்ட மாணவ மாணவர்களுக்கான பிரதம மந்திரியின் கல்வி உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2026-27 ஆண்டிற்கு தேசிய கல்வி உதவித்தொகை அறிவிக்கப்பட்டுள்ள சிறந்த செயல்பாடு கல்வி நிறுவனம் மூலம் தேர்ச்சி பெற்றுள்ள பள்ளிகளில் நடப்பாண்டில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் தமிழகத்தை சார்ந்த தகுதியான மாணவ மாணவர்கள் கல்வி உதவித்தொகை திட்டத்தில் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் கல்வி கட்டணம் மற்றும் விருதி கட்டணமாக ஆண்டொன்றுக்கு அதிகபட்சமாக 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பயில்பவர்களுக்கு ரூபாய் 75,000 மற்றும் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பயில்பவர்களுக்கு 125,000 வரை உதவித்தொகையாக மத்திய அரசால் வழங்கப்படும். மாணவியர்களுக்கு இத்திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வருமான வரம்பு குடும்பத்தில் மொத்தம் ஆண்டு வருமானம் 250,000 மிகாமல் இருக்க வேண்டும். 2025-26ஆம் ஆண்டு கல்வியாண்டில் 100% தேர்ச்சி பெற்று தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் மத்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ள பட்டியலில் இடம்பெற்றுள்ள பள்ளிகளில் பயில்பவராக இருக்க வேண்டும். புதுப்பித்தல் திட்டத்தில் கடந்த நிதியாண்டில் கல்வி உதவித்தொகை பெற்று பயனடைந்த மாணவ மாணவியர்கள் நடப்பாண்டில் 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு விண்ணப்பித்தனை தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் உறுதி செய்து புதுப்பித்தல் கல்வி உதவித்தொகை பரிவர்த்தனை இணைப்பில் பூர்த்தி செய்து வருகிற 30/9/2026 விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இணையதளத்தில் பூர்த்தி செய்யப்பட்டுள்ள விண்ணப்பங்களை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் விண்ணப்பங்கள் சரிபார்ப்பதற்கான கடைசி நாள் வருகிற 15/10/2026 ஆகும். புதியதாக விண்ணப்பிக்க விரும்பும் 9 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் பயிலும் தகுதியுள்ள மாணவ மாணவர்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான தேதி இணையதளத்தில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் திருமருகல் ஊராட்சி நெல் சேமிப்பு கிடங்கில் கட்டப்பட்டு வருகிறது. இந்த கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள். நெல் சேமிப்பு கிடங்கின் கட்டுமான பணிகள் தற்போதைய நிலையில் பணிகள் குறித்தும் முன்னேற்றம் குறித்தும் பயன்படுத்தப்படும் கட்டுமான பொருட்களின் தரம் மற்றும் மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகள் குறித்தும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடம் மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் கேட்டறிந்தார். கட்டுமான பணிகளை அரசால் நிர்ணயிக்கப்பட்ட தர நிலைகளின்படி தரமாகவும் விரைந்து முடிக்கும் வகையிலும் மேற்கொள்ள வேண்டும் எனவும், பணிகளின் ஒவ்வொரு கட்டத்திலும் உரிய தரக்கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். இந்த நெல் சேமிப்பு கிடங்கு பயன்பாட்டிற்கு வரும் நிலையில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல்லை பாதுகாப்பாக சேமித்து வைப்பதற்கும் அறுவடை காலங்களில் ஏற்படும் சேமிப்பு தேவையை பூர்த்தி செய்வதற்கும் பெரிதும் உதவியாக அமையும். நெல் கொள்முதல் மற்றும் சேமிப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்தும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததும் நாகை மாவட்டத்தில் நெல் சேமிப்பு வசதி அதிகரித்து விவசாயிகள் விளைபொருட்களை பாதுகாப்பாக கையாள்வதற்கு வழிவகுக்கும் என நாகை மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். மாநில அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிலை வழிகாட்டும் மையங்கள் செயல்படும் தன்னார்வ பயிலும் வட்டங்கள் வாயிலாக தேர்வு முகமைகளால் நடத்தப்படும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள், மாதிரி தேர்வுகள் மற்றும் மாதிரி நேர்முக தேர்வுகள் ஆகியவை நடத்தப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள தொழிலாளர் உதவி ஆய்வாளர், நன்னடத்தை அலுவலர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் உள்ளிட்ட 41 பணியிடங்களுக்கு முன்நிலை ஆய்வாளர், தணிக்கை ஆய்வாளர், முன்நிலை வருவாய் ஆய்வாளர் உள்ளிட்ட 780 பணியிடங்களுக்கும் வருகிற 1/11/2026 தேர்வு நடத்தப்பட உள்ளது. இந்நிலையில் முதல்நிலை தேர்வுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் 12ஆம் தேதி காலை 10 மணி முதல் நாகப்பட்டினம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிலை வழிகாட்டும் மையத்தின் வாயிலாக பயிற்றுநர் குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயிற்றுநர்களை கொண்டு வேதாரண்யம் அரசு கலை அறிவியல் மற்றும் கல்லூரியில் நடத்தப்பட உள்ளது. இந்த பயிற்சி வகுப்புகளுடன் வாராந்திர மாதிரி தேர்வுகள், பாடவாரியான திருப்புதல் தேர்வுகள் உள்ளிட்ட அதிக அளவிலான மாதிரி தேர்வுகளும் மற்றும் மாநில அளவிலான மாதிரி தேர்வுகளும் நடத்தப்பட உள்ளன. எனவே மேற்கண்ட தேர்வுக்கு விண்ணப்பிக்க விருப்பமுள்ள நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு பயனடலாம் என நாகை மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் கேட்டோம். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ். நேரம் 7:15. ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உலக பொருளாதாரத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும் நாடுகள் பொருளாதார நிர்வாகத்தை முறைப்படுத்துவதிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை ஒன்றிணைந்து மேற்கொள்ள பிரிக்ஸ் நாடுகள் உறுதியளித்துள்ளன. மலேசியாவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து அந்நாட்டு அமைச்சர் ததுக் அப்துல் கனியுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பேச்சு நடத்தினார். உலகில் அந்நிய செலாவணி கையிருப்பு அதிக அளவில் வைத்துள்ள 4வது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. இனி விரிவான செய்திகள். உலக பொருளாதாரத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும் நாடுகள் பொருளாதார நிர்வாகத்தை முறைப்படுத்துவதிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர், ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது என்று கூறினார். நாடுகளின் உண்மையான பொருளாதார நிலையின் அடிப்படையில் ஓட்டுரிமை, தலைமை பொறுப்பு, கொள்கை வகுப்பதில் முன்னுரிமை ஆகியவை அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்.

0: வளர்ந்து வரும் நாடுகளுக்கு பொருளாதார ரீதியாக சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்றும், எதிர்கால தொழில்நுட்பங்களை அந்த நாடுகள் தடையின்றி பயன்படுத்திக் கொள்ளும் சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்துவதாக பிரதமர் கூறினார். வளர்ந்து வரும் நாடுகளுக்கான ஆட்சி அதிகாரமும் அவர்கள் கையில் உறுதி செய்யப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகள் கூட்டாக எடுக்கும் முடிவுகளுக்கு இணைந்து பணியாற்றுவதன் மூலம் அதன் பலன்களை முழுமையாக பெறலாம் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இந்தியா தலைமையேற்று பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய தலைவர்களுக்கு தமது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் கூறினார். உலக நாடுகளுக்கு இடையே அரசு நிர்வாகத்தை ஒருங்கிணைப்பது, பன்முகத்தன்மையை வலுப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளுக்கு பிரிக்ஸ் நாடுகள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகள் அடுத்த 20 ஆண்டுகளுக்கான புதிய லட்சிய செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். கடல் பயணத்தின்போது மாலுமிகளுக்கான அவசரகால பாதுகாப்பு கட்டமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர், கடல்சார் அதிகாரிகள் மற்றும் தூதரகத்தை உடனடியாக தொடர்பு கொள்வதற்கு வழி ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார். உலக வர்த்தகத்தில் மாலுமிகளின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 20வது ஆண்டு நிறைவை ஒட்டி 2 அஞ்சல் தலைகள் உறுப்பு நாடுகளின் தலைவர்களால் இன்று வெளியிடப்பட்டது. உலகின் பல பகுதிகளில் நிலவி வரும் போர் சூழலுக்கு பிரிக்ஸ் நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன. புதுதில்லியில் இன்று தொடங்கிய பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்வைத்த பிரகடனத்தில், தற்போதைய சூழல் சர்வதேச அளவில் சட்டம் ஒழுங்கு நிலைமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகள் தற்போது ராணுவத்திற்காக அதிக அளவில் செலவழிப்பது கவலை அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீடித்த வளர்ச்சிக்காகவும் மனிதாபிமான அடிப்படையில் வறுமையை போக்கவும் பருவநிலை சவால்களுக்கு தீர்வு காணவும் உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் பிரகடனத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேற்காசிய பகுதியில் நிலவும் போர் சூழல் பதற்றத்தை தணிக்க மிகுந்த கட்டுப்பாட்டுடன் சம்பந்தப்பட்ட நாடுகள் செயல்பட வேண்டும் என்றும் பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. தற்போதுள்ள நிலைமையை மேலும் மோசமாக்கும் வகையில் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மீதோ அல்லது பொதுமக்களின் குடியிருப்புகள் மற்றும் அலுவலகங்கள் உள்ளிட்ட கட்டமைப்புகள் மீதோ தாக்குதல் நடைபெறுவது முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமோ தூதரக நடவடிக்கைகள் மூலமோ தீர்வு காணப்பட வேண்டும் என்றும், அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை மேற்காசிய பகுதியில் உறுதி செய்ய வேண்டும் என்றும் பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இதேபோன்று காசா பகுதியில் அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும், இஸ்ரேல் பாலஸ்தீனிய மோதலை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. பாலஸ்தீனிய மக்களின் சட்டப்பூர்வ உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஐநா பொதுசபை மற்றும் ஐநா பாதுகாப்பு சபை மூலமாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு பாலஸ்தீன மக்களின் மனிதாபிமான உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. தீவிரவாதத்தை எந்த வடிவிலும் நியாயப்படுத்த முடியாது என்று குறிப்பிட்டுள்ள பிரிக்ஸ் தீர்மானத்தில், ஜம்மு காஷ்மீரில் கடந்த ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. தீவிரவாதம் மற்றும் அதன் அனைத்து கட்டமைப்புகளும் ஒடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. எல்லை தாண்டிய பயங்கரவாதம், தீவிரவாத அமைப்புகளுக்கான நிதியுதவியை தடுப்பது மற்றும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் அமைப்புகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஒன்றிணைந்து மேற்கொள்வது உள்ளிட்ட தீர்மானங்கள் பிரிக்ஸ் பிரகடனத்தில் இடம்பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா மலேசியா இடையிலான இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இன்று மலேசிய முதலீடு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் தத்துக் அப்துல் கனியுடன் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று பேச்சு நடத்தியுள்ளார். இது தொடர்பாக திரு பியூஷ் கோயல் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், வர்த்தகம், முதலீடு, சந்தை விரிவாக்கம், விநியோக சங்கிலியை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து மலேசிய அமைச்சருடன் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ஆசியான் ஒத்துழைப்பு செயல் திட்டத்தின்படி மலேசியாவுடனான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பேச்சு நடத்தியதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இளம் பட்டய கணக்காளர்களில் அனுபவம், உறுதிப்பாடு மற்றும் பங்களிப்பு நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்த

0: உதாக அமைய வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். புதுதில்லியில் பட்டய கணக்காளர் கல்வி நிறுவன பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற பின் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். வலிமையான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதிலும் பட்டய கணக்காளர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டுமென அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையின் கீழ் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் நாடு புதிய மைல் கல்லை எட்டியிருப்பதாகவும் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் குறிப்பிட்டுள்ளார். உலகில் அந்நிய செலாவணி கையிருப்பு அதிக அளவில் வைத்துள்ள நான்காவது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. ரிசர்வ் வங்கி மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக கடந்த நான்காம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு 44.9 பில்லியன் டாலர்கள் அதிகரித்து 785.7 பில்லியன் டாலராக உள்ளது. இந்த பட்டியலில் சீனா முதலிடத்தில் உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக ஜப்பான் இரண்டாம் இடத்திலும் சுவிட்சர்லாந்து மூன்றாம் இடத்திலும் உள்ளன. அந்தமான் நிக்கோபார் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள பிஜேபி மூத்த தலைவர் திரு தினேஷ் சர்மா தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதற்கான கடிதத்தை மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு அவர் அனுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் துணைநிலை ஆளுநராக தம்மை நியமித்த குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட பிஜேபி தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். தமது புதிய பொறுப்பை நேர்மையாகவும் அர்ப்பணிப்புடனும் நிறைவேற்ற இருப்பதாகவும் திரு தினேஷ் சர்மா குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் வினாடி வினா நிகழ்ச்சி மை பாரத் அமைப்பின் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. மை பாரத் அமைப்பின் தூத்துக்குடி மாவட்ட அதிகாரி திருமதி மதுமிதா இப்போட்டிகள் குறித்த விவரங்களை எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: விக்சித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக்னு சொல்லிட்டு நாடு முழுவதும் நடத்திட்டு வரோம். இந்த காம்படிஷன்ல 15 முதல் 29 வயது வரை இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் பங்கேற்க வேண்டும். இந்த காம்படிஷன் வந்து 3 லெவல்ல நடக்குது. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருந்து வின் பண்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஸ்டேட் லெவல் அண்ட் நேஷனல் லெவல் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த நேஷனல் லெவல் காம்படிஷன்ல வின் பண்றவங்க நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல்ல அவங்களால பங்கேற்க முடியும். யங் லீடர்ஸ் டயலாக்ல சேலஞ்ச் ட்ராக்னு ஒண்ணு இருக்கு. அதுல வின் பண்றவங்க அவங்களோட பிரசன்டேஷனை வந்து நமது ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்கள் முன்னிலையிலும் அவங்களோட ஐடியாஸ் பிரசென்ட் பண்ற சான்சஸ் கிடைக்கும். இந்த காம்படிஷன்ஸ் வந்து 17 ஆகஸ்ட்ல தொடங்கிச்சு, 30 செப்டம்பரோட இது நிறைவடையுது. இது எல்லாமே வந்து mybharat.gov.in அப்படின்ற வெப்சைட்ல தான் நடக்குது. நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.
0: காஷ்மீரில் தீவிரவாத செயல்களுக்கு உதவியளித்த குற்றச்சாட்டின் பேரில் பாகிஸ்தானைச் சேர்ந்த லஷ்கர் இ தொய்பா தலைவர் ஹபீஸ் சையதிற்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி சற்று முன் வரை 17.3 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 107 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக பொருளாதாரத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும் நாடுகள் பொருளாதார நிர்வாகத்தை முறைப்படுத்துவதிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை ஒன்றிணைந்து மேற்கொள்ள பிரிக்ஸ் நாடுகள் உறுதியளித்துள்ளன. மலேசியாவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து அந்நாட்டு அமைச்சர் தத்துக் அப்துல் கனியுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பேச்சு நடத்தினார். உலகில் அந்நிய செலாவணி கையிருப்பு அதிக அளவில் வைத்துள்ள நான்காவது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25. இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்பு மற்றும் வானிலை முன்னறிவிப்பு. கேட்பதற்கு முன்னதாக
3: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
4: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
4: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். அடுத்த 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 18 முதல் 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 6 முதல் 10 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 90% ஆகும். மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40 முதல் 60% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 8 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும்.

விவசாயிகளுக்கான அறிவிப்பு. உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 2 கிராமுக்கு 1 லிட்டர் அல்லது குளோரிதலோனில் 2 கிராமுக்கு 1 லிட்டர் என்ற அளவில் இலைவழி தெளிக்க வேண்டும். கேரட் பயிரில் துரு ஈ மேலாண்மை விதைத்த 45-50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரின் ராணி லிப்ரேல் என்ற குறுணை மருந்துகளை மழையில்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். மொட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைட் 2.5 கிராமுக்கு 1 லிட்டர் என்ற அளவில் இலைவழி மூலம் மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடெர்மா ஹஸ்பரெல்லம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை. பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்ட சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். பூண்டு பயிரில் இலை புள்ளி ஊதா நிற கருகல் நோய் ஏற்படுவதை நிர்வகிக்க மான்கோசெப் 2 கிராமுக்கு 1 லிட்டர் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைட் 2.5 கிராமுக்கு 1 லிட்டர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்கள் பயிரில் வெட்டுப்புழுக்களை கட்டுப்படுத்த முதிர்ந்த அந்துப்பூச்சிகளை கவர கோடை காலத்தில் ஒளிப்பொறியை நிறுவவும். தெளிப்பு நீர்ப்பாசன முறையை நிறுவி பகல் நேரத்தில் வயலுக்கு பாசனம் செய்யவும். இதன் மூலம் பறவைகள் அந்துப்பூச்சி புழுக்களை வேட்டையாடுவதற்கு ஏதுவாக அவற்றை வெளிப்படுத்தலாம். தாக்கப்பட்ட கிழங்கில் பெரிய குழிகள் உண்டாகி நாளடைவில் கிழங்கு அழுகிவிடும். ட்ரைகோடெர்மா பாசிலஸ் மற்றும் மொட்டாரிஷியம் போன்ற உயிர்ப்பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி புழு கூட்டுப்புழு தாய்ப்பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம்.

0: இத்துடன் விவசாயிகளுக்கான அறிவிப்பு நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி

0: காப்பீட்டு திட்டம்.
1: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1447 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: மச்சான், இந்தாங்க மோரு. அட, யாரோ வெளியே நிக்கிறாங்களே. இருங்க, என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். யாரு நீங்க? என்ன வேணும்? எதை தேடுறீங்க?
4: இந்த திண்ணையில மண்பானை தண்ணி வச்சிருப்பீங்க. சந்தைக்கு போய் வியாபாரம் முடிச்சிட்டு வரப்ப அந்த தண்ணிய குடிச்சு தொண்டைய நனைச்சுக்குவேன். அதான் தேடுறேன்.
3: அடடா, மண்பானைய கழுவி சுத்தம் செஞ்சிருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க.
4: எங்க உள்ள போறீங்க?
3: இப்படி திண்ணையில உட்காருங்க. இந்தாங்க இந்த மோரை குடிங்க.
4: ஆஹா, மோரு ரொம்ப பிரமாதம். குடிச்சதும் நல்ல குளிர்ச்சியா புத்துணர்ச்சியா இருக்கு எனக்கு.
3: நாளைக்கு மண்பானை தண்ணிய வச்சிடுறேன், கவலைப்படாதீங்க.
4: ரொம்ப நல்லதுங்க.
3: ஆமாங்கா, என்ன பயிர் போட்டிருக்கீங்க? உங்க கூடையை பார்த்தா காய்கறி எடுத்துட்டு போனாப்ல எல்லாம் இருக்கு. கடைக்கு கொடுக்கறீங்களா எப்படி?
4: காய்கறி தான் போட்டிருக்கேங்க, ஆனா கடைக்கு கொடுக்கல. நான் கொண்டு போனா கொஞ்ச நேரத்துல அம்புட்டு காய்கறியும் வித்து போயிரும். பொருளோட தரம் அப்படி. இந்தாங்க, வீட்டுக்காக கொஞ்சம் காய்கறிகளை எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். இத நீங்க வச்சுக்கங்க.
3: ரொம்ப சந்தோஷம். காய்கறிகளை பார்த்தாலே அதோட தரம் புரியுதே. ஆமா, இதோட ரகசியம் என்ன? விதை ஏதும் குறிப்பிட்டதா வாங்குறீங்களா என்ன? இல்ல பராமரிப்பு விசேஷமா இருக்குதா?
4: அக்கா, விதை மட்டும் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி பராமரிப்பும் விசேஷம்தான். முழுக்க முழுக்க இயற்கை முறையில செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
3: அட, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. இந்த இயற்கை விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்குதா? உங்க அனுபவங்களை கொஞ்சம் விரிவாதான் சொல்லுங்களேன்.
4: தரமான காய்கறிகளை அறுவடை செய்யறதுல அம்புட்டு திருப்தி இருக்கு. இயற்கை முறை விவசாயத்துல நிறைய பேர் காலடி எடுத்து வச்சு சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு விவசாயி கிட்ட நான் நிறைய தொழில்நுட்பங்களை கத்துக்கிட்டேன். அவங்க திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தை சேர்ந்த இயற்கை விவசாயி என் அனுராதா பாலாஜி. அவங்க விதையிலிருந்து விற்பனை வரை அவங்க என்னென்ன தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க.
5: படித்தது லைப்ரரி சயின்ஸ். வெளிநாட்டில் வேலைக்கு போனீங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு ஒரு 10-12 ஆண்டுகள் அங்கே இருந்துட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு வந்துட்டு வேலை தேடலையா?
6: வெளிநாட்டிலேருந்து வந்தோடனே நான் லைப்ரரினா ஒர்க் பண்ணேன், பள்ளிக்கூடத்தில் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா விவசாயத்தை ஒரு பகுதி நேரமாக பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் பகுதி நேரமாக பண்ணும்பொழுது நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்றதுக்காக முழு நேரமாக பண்ண ஆரம்பித்தேன்.
5: ஏன் விவசாயத்தில் அவ்வளோ நாட்டம் மேடம்?
6: இல்லை, நம்ம சாப்பிட்ற உணவா இல்லை நஞ்சா அப்படிங்கிறதும் நம்ம எதிர்கால தலைமுறைக்கு கல்வி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே முக்கியம் அவங்க சாப்பிட்ற உணவு. அதற்காக நம்ம விவசாயத்தை கையில் எடுத்தோம்.
5: அப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் இயற்கை விவசாயமா?
6: ஆமாம் சார், இயற்கை விவசாயம்.
5: ஒரு துளி உப்பு, உப்புன்னு சொல்கிறது நான் உரம், யூரியா, சூப்பர் பாஸ்பேட், டிஏபி, பொட்டாஷு, காம்ப்ளெக்ஸு, கலப்பு உரம், தனி உரம், இப்படி எந்த உரத்தின் ஒரு பிஞ்சு கூட உங்களுடைய தோட்டத்துக்கு போறது இல்லையா?
6: இல்லை சார், இயற்கை விவசாயம் அப்படிங்கிறதே ஒரு வாழ்வியல் சம்பந்தமானது. ஸோ இது வந்து என்னுடைய தோட்டம் வாங்கி இந்த 21 வருடங்களில் ஒரே ஒரு நாள் கூட நான் பொட்டாஷு, டிஏபி, நீங்கள் சொல்கிற எதையுமே நாங்கள் பயன்படுத்தினது கிடையாது.
5: அப்போ இதற்கெல்லாம் மாற்று?
6: இதற்கெல்லாம் மாற்று இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயத்தில் அனைத்துமே இருக்கு. நம்ம தேடினா அதற்கான மாற்று நிச்சயமா இருக்கு.
5: என்ன தேடுனீங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சது?
6: இயற்கை விவசாயத்தை பத்தி நாங்க தேட ஆரம்பிக்கும் பொழுது நம்ம நாட்டு மாடுகள், அந்த நாட்டு மாடுகள்லேருந்து வர்ற கோமியம், பஞ்சகவியம், அமிர்த கரைசல், அதை வச்சு நாங்கள் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ அதை தேடும் பொழுது நம்ம பூச்சி விரட்டி மற்றது இதெல்லாமே நம்மாழ்வார் டீம் அந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து கத்துண்டு நாங்கள் இந்த விவசாயத்தை வந்து அடுத்தடுத்து பண்ண ஆரம்பித்தோம்.
5: உங்கள் தோட்டத்தில் என்ன பயிர்கள்லாம் நீங்கள் சாகுபடி பண்ணுறீங்க?
6: என்னுடைய தோட்டம் அப்படின்றது நான் வடிவமைச்சதே வந்து இன்டகிரேட்டட் ஃபார்ம், ஒருங்கிணைந்த பண்ணையமாக தான். ஸோ அப்போ பவுண்டரி சுற்றி தேக்கு வச்சுருக்கோம், தென்னை மரம் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் 4.5 ஏக்கர் கிட்ட மாமரம், நெல்லிக்காய், அந்த மாதிரி எல்லாமே பழங்கள், காய்கறிகள், பாரம்பரிய அரிசிகள், அந்த மாதிரி எல்லாத்தையும் லேண்ட்ஸ்கேப் பண்ணிட்டு தான் நாங்கள் வடிவமைச்சுமே.
5: குறுகிய கால பயிர்கள் அப்படிங்கிறது வந்து நெல் இருக்கு இல்லைங்களா?
6: குறுகிய கால பயிர்களில் நெல், காய்கறிகள், அதே மாதிரி காய்கறிகள்லேயே பந்தல் காய்கறிகள், அது இல்லாமல் இருக்கக்கூடிய கத்திரிக்காய், வெண்டைக்காய், அதெல்லாமும் குறுகிய கால பயிர்கள் தான்.
5: இப்போ இதெல்லாம் வருஷம் முழுக்க சாகுபடி பண்ணிகிட்டே இருக்கிறீங்களா?
6: இல்லை, எதுவுமே நாங்கள் வருஷம் முழுக்க இப்படி தான் அப்படிங்கிற மோனோக்ராப்குள்ளேயே என்னுடைய தோட்டம் போனதில்லை. ஒரு 5-6 மாதம் நம்மளுக்கு பிரச்சனைகள் அப்படின்னு வரும்பொழுது அப்படியே நிலத்தை விட்டுருவோம், கோடை காலத்தில் உழவு ஓட்டிட்டு அடுத்தது திருப்பி நாங்கள் பண்ணுவோம். ஸோ அப்போ பண்ணுற இடங்களை மாற்றி மாற்றி தான் பண்ணுவோமே தவிர ஒரே கிராப்பாக மோனோ கிராப்பாக எந்த இடத்துலையும் பண்ண மாட்டோம்.
5: மோனோ கிராப்னு கேட்கல, பொதுவாக வருஷம் முழுக்க உங்கள் தோட்டத்தில் ஏதாவது பயிர்கள் சாகுபடியில் இருந்துகிட்டே இருக்குமா?
6: ஆ, எல்லா இடத்துலையும் இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல மாற்றி மாற்றி இருக்கும்.
5: தோட்டத்துக்கு ரெஸ்ட் கொடுப்பீங்களா?
6: கண்டிப்பாக கொடுக்கணும், கொடுப்போம்.
5: அது மாதிரிலாம் கொடுக்குற வழக்கம் இருக்குங்களா?
6: முன்னோர்கள் காலத்தில் மூன்று போகமும் பயிர் பண்ணது அப்படின்றது பயிர்களை வகைகளை சொல்லும் பொழுது தான். இப்போ நம்ம காய்கறிகள் மற்றது அது மாதிரிலாம் எடுக்கும் பொழுது நாங்கள் மூன்று போகமும் அப்படி விளைவிக்காமல் சில ஏரியாவில் ரொட்டேஷன் விட்டுட்டு கோடை காலத்தில் ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் எக்ஸ்ட்ரீம் ட்ராட் வரும்போது நாங்கள் அதை விட்டுருவோம், வெறுமா ஓட்டிட்டு அப்படியே விட்டுருவோம்.
5: உங்க மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டங்களா?
6: ஆமாங்க.
5: உங்களுக்கே தெரியும் திருவள்ளூர் மாவட்டத்தில் நெல் மிக முக்கியமான பயிருங்க. விவசாயிகள் பார்த்தீங்கன்னா மூன்று போக நெல் சாகுபடி பண்ணுறாங்க. நாங்கள் டெல்டாவில் கூட பார்த்தது கிடையாது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தண்ணீர் வசதி உள்ள விவசாயிகள் மோட்டர் பம்பு செட்டை வச்சுக்கிட்டு எந்த விதமான ஆற்று பாசனமும் இல்லை, தன்னுக்கிட்ட இருக்கிற தண்ணி வசதியை வச்சுக்கிட்டு மூன்று போக நெல் சாகுபடி பண்றாங்க. அந்த அளவுக்கா இல்ல லாபம் கிடைச்சிரும். நீங்களும் தான் ஒரு நெல் சாகுபடியாளர்.
6: இல்ல, எந்த ஒரு விவசாயியும் லாபம் அப்படிங்கறத பாக்குறது இல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நெல்லை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உடனடி வருமானம், நம்ம போட்டோம்னா அதுல இருந்து வந்துடும். இப்ப காய்கறிகள் மத்ததெல்லாம் போடும் பொழுது அது டெய்லி சவால்கள் நிறைந்ததா இருக்கு. அந்த சேலஞ்சஸ் அவங்களால ஓவர் கம் பண்ண முடியல அப்படின்னு இந்த நெல்லுக்குள்ள போறாங்க. அது இல்லாம அதற்கு முன்னாடி வந்து தர்பூசணி, ரோஜா இதெல்லாம் வந்து திருவள்ளூர் மாவட்டத்துல மிகவும் பிரசித்தி பெற்றது. இப்பயும் ரோஜா செடி வந்து நிறைய இடத்துல பயிரிடுறாங்க. அதே மாதிரி தர்பூசணியும் ஆரம்ப காலத்துல நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. நெல்லுக்கான காரணம் வந்து அதுல வந்து வேலை கம்மி, ஒரு வாட்டி பயிரிட்டுட்டு களை எடுத்துட்டு பண்ணாங்கன்னா போதுமானது, அதனால நெல்லுக்குள்ள தொடர்ந்து பயணிக்கிறாங்க.
5: இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நெல்லாம் எத்தனை போகுங்க?
6: நான் நெல்லெல்லாம் ரெண்டே போகம் தான்.
5: என்ன ரகங்கள்?
6: எப்பயுமே பாரம்பரிய ரகங்கள், தங்க சம்பா, கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா, இது எல்லாமே மாற்றி மாற்றி மாற்றி பண்ணுவோம்.
5: எத்தனை ஏக்கர் நெல் பண்ணுறீங்க?
6: ஒரு 1.5 ஏக்கர் பண்ணுறோம்.
5: போருங்க.
6: போகிறோம், அவ்வளோதான்.
5: இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள புதிய ரகங்கள் நெல் சாகுபடி பண்ணுறதுக்கும் இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள், நீங்கள் சொன்ன தங்க சம்பா, சீரக சம்பா இந்த மாதிரியான ரகங்கள், பாரம்பரிய ரகங்கள் சாகுபடி பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசங்க?
6: அதாவது நான் அறிவியல் தொழில்நுட்பத்தையோ மற்றதையோ நாங்கள் எதையும் யாரையும் கம்பேர் பண்ணலை. பாரம்பரிய ரகங்கள் பொறுத்த வரைக்கும் அதை நீண்ட நாட்கள் 135 நாள் 160 நாள் பயிர்களாக இருக்கும் பொழுது அந்த தாள் பெருசு, அதனுடைய பயன்கள் வந்து ஜாஸ்தி. அதனால தான் நம்ம பாரம்பரிய ரகத்தை கையில் எடுக்கிறோம். இப்போ கருங்குருவை, அதுலேயே வந்து கருங்குருவை காலம் நமக்கு எல்லாமே இருக்கு. ஸோ நான் இது வரைக்கும் அறிவியல் தொழில்நுட்பத்தில் கொடுத்த எந்த நெல் ரகங்களையும் என்னுடைய தோட்டத்தில் நான் பண்ணதில்லை.
5: சுத்தமாக எந்த ADT ரகமும் பண்ணலை, கோயம்புத்தூர் ரகமும் வந்ததில்லை,
6: எந்த ரகமும் இது வரைக்கும் பண்ணதில்லை இந்த 13 வருட காலங்கள் அதற்கு முன்னாடியும்.
5: இதில் பாரம்பரிய ரகங்களில் நமக்கு தேவையான அளவுக்கு அல்லது நாம எதிர்பார்க்குற அளவுக்கு விளைச்சல் கிடைச்சிடுதுங்களா?
6: விளைச்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் திரும்பவும் எல்லா இடத்துலையும் சொல்வது, விளைச்சலை தாண்டி இது ஆரோக்கியத்திற்கான ஒரு திறவுகோள். அப்போ அரிசி சாதம் எதுக்கு சாப்பிட்றோம்? நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக. ஸோ அதற்கு நம்ம பாரம்பரிய ரகங்களை தான் தேர்ந்தெடுக்கிறோம். விளைச்சல் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல விளைச்சலும் வரும். அதே மாதிரி செலவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இயற்கை விவசாயத்தில் அந்த இடுபொருள் செலவுகள்லாம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பாரம்பரிய ரகத்தை கேட்கக்கூடிய மக்களும் நிறைய இருக்காங்க, அதனால அது நல்ல ஒரு தீர்வு.
5: இப்போ உங்களுக்கு போக அல்லது உங்களுக்கு மட்டும்தான் அந்த சாகுபடி பண்ணக்கூடிய நெல் போதுமானதாக இருக்குங்களா அல்லது வெளியில் விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கும் கிடைக்குதுங்களா?
6: இல்லை, நான் எப்பயுமே வெளியில் தான் விற்பனை செய்வேன். ஏன்னா எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு 4 பேருக்கு ஒரு மாதத்திற்கு நாங்கள் வந்து ஒரு 15 கிலோ தான் அரிசியை எடுத்துப்போம். அப்போ அதுக்கு வந்து அவ்வளோ அவசியம்னு இல்லை. ஸோ அதனால் அது போக எல்லாத்தையுமே நாங்கள் வெளியில் தான் கொடுக்குறோம்.
5: நீங்கள் சொன்ன அந்த பாரம்பரிய நெல் ரகங்கள்லாம் ஒரு ஏக்கரில் நமக்கு எவ்வளோ விளைச்சல் கிடைச்சிருங்க?
6: ஒரு ஏக்கரில் எப்படியும் ஒரு 30 மூட்டை கிடைக்கும்.
5: எத்தனை கிலோ மூட்டைங்க?
6: 75 கிலோ மூட்டை.
5: 75 கிலோ மூட்டை 30 மூட்டை கிடைச்சிரும்
6: தாராளமாக.
5: இதுக்கு தேவை அதிகம் இருக்குங்களா?
6: நிறைய தேவை இருக்குது. இப்போ பாரம்பரிய அரிசியை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கிறதுனால இப்போ விவசாய சங்கங்கள் மற்ற வழியாக என்ன பண்ணுறோம், அப்படியே இந்த அரிசியாக கொடுக்காம இப்போ கருப்பு கவுனி இருக்குது அப்படின்னா கருப்பு கவுனியில் கஞ்சியாக பண்ணுறோம். அப்போ மொத்தத்தையும் அரிசியாக கொடுக்காம இப்போ ஒரு 30 மூட்டை வருது அப்படின்னா அரிசியாக குத்தினோம்னா ஒரு 15 மூட்டை வருதுன்னா 10 மூட்டை விற்கிறோம் அப்படின்னா ஒரு 2 மூட்டை ஒரு மூட்டை நம்மளுக்கு வச்சுக்கிறோம்னா மிச்சம் இருக்கிறத வேல்யூ ஆடடாக பண்ணுறோம். இந்த கருப்பு கவுனியில் கஞ்சி மாவு மற்றது அதெல்லாமும் நாங்கள் பண்ணி மக்கள்கிட்ட கொடுக்குறோம். அதே மாதிரி பவுடர் பண்ணி கொடுக்கறது அப்படி அதெல்லாமும் செஞ்சு கொடுக்குறோம்.
5: அதெல்லாம் விற்பனை ஆகுதுங்களா?
6: தாராளமாக. இயற்கை சந்தைன்னு ஒன்று இப்போ எல்லா இடத்துலையும் போடுறாங்க. நேரடி விவசாயிகளுடைய சந்தைன்னு இருக்குது. விவசாயிகள் வெறுமை ஒரு கம்மியான ஒரு செலவில் அந்த இடத்துல ஸ்டால் போட்டு அவங்களுடைய நேரடி விற்பனைகளை அவங்க செய்ய முடியும்.
5: அதில் நீங்களும் விற்பனை பண்ணுறீங்க?
6: ஆமாம், நான்

0: வந்து அதில் விற்பனை பண்ணுறேன். ஆனால் நெல்லை நான் விற்பனை பண்ணுறதில்ல, ஏன்னா நெல் விவசாயிகளுக்கு அந்த இடத்த கொடுத்துருவோம். நான் பண்ணுறது வந்து என்னுடைய நெல்லிக்காய் ஜூஸு, மற்ற வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எந்த எது யூனிக்கோ மற்றவங்க பண்ணாததோ அந்த இடத்துல நான் அதை பண்ணுறேன்.
1: அந்த மாதிரி உங்களுக்குன்னு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து சாகுபடி பண்ணக்கூடிய விளை பொருட்கள் அது பற்றி ஒரு விளக்கம் சொல்லுங்களேன்.
0: மெயினாக நான் பண்ணுறது வந்து ஆம்லா அமுதபானம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன்.
1: நெல்லிக்காய்
0: ஜூஸு. அந்த நெல்லிக்காய் ஜூஸில் ப்ரிசர்வேட்டிவ், வெள்ளை சர்க்கரை இல்லாமல் ஒரு யூனிக்காக கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ கன்சிஸ்டன்சியும் விடாமுயற்சியும் நம்ம பண்ணும் பொழுது எதுவுமே நம்மளால் சக்ஸஸ் கொண்டு வர முடியும். அந்த நெல்லிக்காய் ஜூஸ் இல்லாமல் இப்போ நெல்லிக்காய் மஞ்சள் இஞ்சியில் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம், அது லிவருக்கு, அதே மாதிரி கொலஸ்ட்ரால்க்கு, இதெல்லாம் எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம்.
1: யாருங்க உங்களை தேடி வந்து எனக்கு நெல்லிக்காய் ஜூஸ் கொடுங்க மேடம் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க?
0: இல்லை, அதாவது எப்படின்னா நம்ம எப்படி பப்ளிக்கில் கொண்டு போகிறோமோ அதே மாதிரி நம்மளுக்கு அது கிடைக்கும். இப்போ எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான வெப்சைட்ஸ் இருக்குது, தொழில்நுட்பங்கள்லாம் இருக்கிறதுனால அந்த வெப்சைட் வழியாக நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை பார்க்குறாங்க, நிறைய மக்கள் தேட ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு நல்ல உணவு வேணும். ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத விட இப்போ இன்னும் காலகட்டங்கள் மாறி இருக்கு. அப்போ போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி மாறுற காலத்தில் நம்ம யாருன்றது அவங்களுக்கு தெரியும் போது அவங்களா நம்மளை தேடி வர்ற காலங்கள் வந்திருக்கு.
1: அப்போ உங்களுடைய பொருட்கள்லாம் ஆன்லைனில் விற்பனை ஆகுதுங்களா?
0: ஆன்லைனில் ப்ளஸ் இந்த சந்தைகளை எல்லா இடத்துலையும் கொடுக்குறோம்.
1: இப்போ நெல்லியில் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் தயார் பண்ணி நெல்லிக்காய் ஜூஸ் தயார் பண்ணி விற்கிறீங்க அப்படின்னா, அப்போ நெல்லி எவ்வளோ போட்டுருக்கீங்க, எவ்வளோ சாப்பாடு பண்ணுறீங்க?
0: நெல்லிக்காய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஏக்கர் போட்டிருக்கோம். அதில் வந்து வருஷத்துக்கு 5-6 டன் நெல்லிக்காய் மினிமம் வரும்.
1: அது என்ன பெருநெல்லிங்களா?
0: ஆமாம், பெரிய நெல்லிக்காய்.
1: என்ன ரகம்
0: அது? வந்து பிஎஸ்ஆர் ரகம்னு.
1: பிஎஸ்ஆரா?
0: ஆமாம்,
1: பவானிசாகர்.
0: பவானிசாகர் வெரைட்டி. ஸோ அது என்னன்னா, ஒரே ஒரு விஷயம், இந்த நெல்லிக்காயில் ஒரு ப்ராடக்ட் இல்லாமல் நெல்லிக்காயை கொட்டை எடுத்து காயா பண்ணி கொடுக்குறோம், ட்ரை பண்ணி கொடுக்குறோம், நெல்லிக்காய் பவுடர் கொடுக்குறோம், அப்புறமா நெல்லிக்காயில் கேண்டி பண்ணுறோம், சுப்பாரி பண்ணுறோம், நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி நெல்லிக்காயில் மட்டுமே நம்ம ஒரு 10 விதமான ப்ராடக்ட் பண்ணுறோம்.
1: இவ்வளவு பொருட்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயார் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு என்ன அடிப்படை வசதி வாய்ப்புகள் வச்சுருக்கிறீங்க?
0: இல்லை, எல்லா வசதிகளும் நம்ம கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து, நான் பிஎம்எஃப்எம்இ ஸ்கீமோட பெனிஃபிஷியரி, ஏஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பெனிஃபிஷியரி. இந்த பிஎம்எஃப்எம்இ ஸ்கீம் வந்து ரொம்ப நல்லா கவர்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்க. எம்எஸ்எம்இ படேகா தேஷ் படேகான்னு நான் ஒரு ஸ்பீச்சில் கொடுத்தேன்.
1: அப்படின்னா என்னங்க?
0: எம்எஸ்எம்இ எந்த அளவுக்கு நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோமோ நம்ம நாட்டையும் மற்ற லெவலில் கொண்டு போகலாம். அப்போ ஸ்வதேசி அப்படின்றது நம்ம நாட்டில் விளையிற பொருட்களை மதிப்பு கூட்டி நம்ம மக்களுக்கு தர ஆரம்பித்தாலே நம்ம பொருளாதாரம் அடுத்த லெவலில் கொண்டு போக முடியும்.
1: இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடிப்படை வசதி வாய்ப்புகள் பற்றி கேட்டேன், அது வந்து உங்களுடைய தோட்டத்திலே வச்சுருக்கீங்களா?
0: ஆமாங்க, எங்கள் தோட்டத்திலே வந்து ஒரு பெரிய ஒரு ஷெட்டு போட்டிருக்கோம், அந்த அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பண்ணியிருக்கோம். அதில் வந்து மிஷினரிஸில் நெல்லிக்காய் ட்ரை பண்ணுறதுக்கு சோலார் ட்ரையர் இருக்குது, அரைக்கிற மிஷின், மற்றது எல்லாமே வச்சுருக்கோங்க.
1: இது போல தயார் பண்ணலாம் அப்படிங்கிற தொழில்நுட்பம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது?
0: நம்ம தான் பேசிக்காவே லைப்ரேரியன், பிளஸ் எங்களுக்கு வந்து நாலேஜ் அப்படிங்கிறது வந்து நம்ம தேடுறதுல தான் எல்லாமே நம்ம கண் முன்னாடி கிடைக்கும். இப்போ ஒரு கைபேசியை நம்ம என்ன செலக்ட் பண்றோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வளர்ச்சி. ஸோ எனக்கு என்ன தேவைங்கிறத தேடும் பொழுது எல்லாமே நம்ம கண் முன்னாடி வருதுங்க.
1: தேடி தேடி தான் ஒன்று கண்டுபிடிச்சிங்க?
0: தேடி தேடி தான் எனக்கு என்ன வேணுமோ அடுத்த ஸ்டேஜுக்கு போறோம்.
1: இதுக்காக நம்ம வந்து பயிற்சியெல்லாம் எதுவும் எடுக்கல, நமக்கு எங்கேயும் போகணும்னு விருப்பப்படலை?
0: இல்லை, பயிற்சி அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாருக்கும் தேவை. பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் தான் நீங்கள் வெற்றி கிடைக்கும். பயிற்சி அப்படிங்கிறது வந்து நான் கேவிகேலையும் எடுத்திருக்கேன்.
1: திருவூர்லையா?
0: திருவூரில் இல்லை, காட்டாங்குளத்தூர் ஒரு இடம், கேவிகே அங்கே எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆரோவில்ல வந்து ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னாடி நான் பயிற்சி எடுத்திருக்கேன். அதில் இந்த ப்ரோபயோட்டிக், அந்த கொம்புச்சா, அந்த பண்ணுறதெல்லாம் பயிற்சி எடுத்திருக்கேன். ஸோ ஒருத்தர் பயிற்சி எடுக்கும்போது தான் அந்த நிறைவு பெறும், பயிற்சி ப்ளஸ் முயற்சி.
1: உங்களை தொடர்பு உள்ள உங்களுடைய தொலைபேசின்னு சொல்லுங்களேன்.
0: 9 9 9 4 0 4 0 5 4 2 3 5 5 5 5.
2: எனக்கா விதையிலிருந்து விற்பனை வரை உள்ள தொழில்நுட்பங்களை பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தைச் சேர்ந்த இயற்கை விவசாயி என் அனுராதா பாலாஜி அவங்க தெளிவா எடுத்து சொன்னாங்கல்ல. ஆம்புட்டு விவரங்களையும் கேட்டுக்கிட்டீங்க தானே?
3: நல்லாவே கேட்டுக்கிட்டேன், நிறைய தகவல்களை அருமையா எடுத்து சொன்னாங்க, கேட்கவே மன நிறைவா இருக்கு. தரமான உணவை நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கற திருப்திக்கு ஈடு என்ன இருக்குன்னு சொல்லுங்க.
2: சரியான வார்த்தை சொன்னீங்க.
3: ஆனா அக்கா இன்னொரு விஷயம்.
2: என்னது?
3: சில சமயம்

0: அதிக விளைச்சலால சில காய்கறி பயிர்களோட விலை வீழ்ச்சி அடையறத நினைச்சாதான் சங்கடமா இருக்கு.
1: அட அக்கா, காய்கறிகளை சரியான முறையில பதப்படுத்துதல் அப்புறம் மதிப்பு கூட்டுதல் செய்யறதால இத சமாளிச்சிடலாமே.
0: அது எப்படி?
1: காய்கறிகளில் பதப்படுத்துதல், சேமிப்பு, பேக்கேஜிங் மற்றும் மதிப்பு கூட்டுதல் மூலமாக ஏற்படும் வாய்ப்புகளை பத்தி பெங்களூரு இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ் புவனேஸ்வரி அவங்க தெளிவா எடுத்து சொல்றாங்க, கேட்டுக்கங்க.
2: நான் உங்களை எல்லாம் விவசாயி அப்படிலாம் கூப்பிட மாட்டேன். உங்களை நான் கூப்பிட போறது எப்படி தெரியுமா? அக்ரி பிரீனர், வேளாண் தொழில் முனைவோர். நம்ம வந்து விளைச்சல்ல கிடைத்த சந்தோஷத்தை நம்ம மார்க்கெட்டிங்ல இழந்துறோம். அதையே நீங்க மதிப்பு கூட்டல் பண்ணி டபுள் சந்தோஷத்தை நீங்க பார்க்க போறீங்க. இப்ப தக்காளி மூட மூடையா நம்மளுக்கு வருது. அத ஃபர்ஸ்ட் நம்ம நீண்ட நாள் கெடாம இருக்கணும்னா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அவ்வளவு கரெக்டா நம்ம தரம் பிரிச்சு செய்யணும். பெரிய பெரிய கம்பெனிக்காரங்கெல்லாம் அந்த வேலையை கரெக்டா செஞ்சு கடைசியில ப்ராடக்ட் கொடுக்கறாங்க. சோ நம்மளும் என்ன பண்ணணும்னா, மூட தக்காளி வருது, அத ஃபர்ஸ்ட் நல்லா கழுவிட்டு தரம் பிரிக்கணும். அந்த தரம் பிரிக்கிறதுல வந்து நம்ம பாதி டர்னிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். கொஞ்சம் கலர் வந்திருக்குது, அது செப்பரேட். அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து ரெட் ட்ரைப் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். பிரேக்கர்ஸ் விவசாய பெருமக்கள் வந்து வேளாண் தொழில் முனைவோரா மாற்றதுக்கு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் இருந்தா போதும். உங்களை மாதிரி லாபம் சம்பாதிக்க போறவங்க வேற யாருமே கிடையாது. ஒண்ணா பாப்போமா, டொமேட்டோ வெரைட்டிஸ் ஃபார் ப்ராசஸிங். இதுல வந்து நம்ம இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து நம்ம தக்காளிய வாங்காம அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே விதை கொடுத்து இண்டஸ்ட்ரிக்காரங்க, ரெண்டு மூணு இண்டஸ்ட்ரி அப்படி செய்யறது நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களே விதை கொடுப்பாங்க, அவங்களே கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல தக்காளிய விளைச்சல் பண்ணிட்டு அந்த தக்காளியத்தான் வாங்கி அவங்க ப்ராசஸிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எடுத்துட்டு போற தக்காளிய ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க ஃபர்ஸ்ட் நீங்க கொண்டு போற தக்காளியில வந்து சாம்பிள் பார்ப்பாங்க. அதுல வந்து சர்க்கரை தன்மை TSS னு சொல்லுவோம். அது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் வந்து 1.95க்கு மேல அது இருக்கணும். அப்புறம் அசிடிட்டி, அசிடிட்டிங்கிறது வந்து அதுல உள்ள புளிப்பு தன்மை, அது வந்து 0.40க்கு கீழே இருக்கணும். லைகோபீன் கண்டென்ட் தான் அந்த சிவப்பு கலர், அந்த கெச்சப் பூரிக்கெல்லாம் கொடுக்கிறது, அது வந்து மோர் தென் 4 இருக்கணும். எங்களோட அக்கா அபேக்ஷா அண்ட் அக்கா விசேஷ்ல வந்து இந்த எல்லா இது இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட் இருக்கோ அது நாங்க செஞ்சிருக்கோம். இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. ஏன்னா ப்ராசஸிங் கம்பெனிக்காரங்க வந்து எங்க கிட்ட எங்க பிரீடர்ஸ் கொடுத்தாங்க, எங்களுக்கு நீங்க தக்காளி இவ்வளவு TSS இருக்கணும், இவ்வளவு அசிடிட்டி இருக்கணும், இவ்வளவு லைகோபீன் இருக்கணும், நீங்க வந்து உங்க பிரீடிங் டெக்னிக்ஸ்ல இது செஞ்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. அந்த மாதிரி வந்த தக்காளி தான் அர்க்கா விசேஷ் அண்ட் அர்க்கா அபேக்ஷா F8 ஜெனரேஷன்ல எங்களுக்கு இது கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம மெயின் பார்ட் ப்ராசஸிங் வரோம். தக்காளியில இருந்து தக்காளி பவுடர் பண்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு மெஷின் வேணும், ஒரு எக்யூப்மெண்ட் வேணும், ஒரு ட்ரையர். எஸ், அந்த ட்ரையர் தான் இருதயம். தட் இஸ் த ஹார்ட் ஆஃப் ட்ரையிங். புரியுதுங்களா? சோ ஒரு ட்ரையர் வேணும். அதுக்கு முன்னாடி வேணா நம்ம கட் பண்றதுக்கு வெஜிடபிள் கட்டர் வேணும். அந்த வெஜிடபிள் கட்டர்ங்கிறது என்ன, நம்ம ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் கட் பண்றதுக்கு கட்டர் வச்சிருப்பாங்கல்ல, அந்த வெஜிடபிள் கட்டர் இருந்தா போதும். சோ ஒரு ட்ரையர், ஒரு வெஜிடபிள் கட்டர், அதுக்கப்புறம் பல்வரைசர். பல்வரைசர்ங்கிறது வந்து மாவரைக்கிற இது மிஷின் இருக்குல்ல அது. அப்புறம் ஒரு டேபிள், ஒரு வெயிங் பேலன்ஸ். இந்த 5 எக்யூப்மெண்ட் வச்சு நீங்க டொமேட்டோ பவுடர் செஞ்சிடலாம். சரி, இந்த 5 எக்யூப்மெண்ட்டுக்கு 100 கிலோ பெர் அவர் அவ்வளோ கெப்

கெப்பாசிட்டி உள்ள எக்யூப்மெண்ட் நீங்க வாங்கிக்கிட்டா போதும். ஒரு டன் உள்ள எக்யூப்மெண்ட் 500 kg பெர் எக்யூப்மெண்ட் நீங்க வாங்கினா அது வந்து ஒரு டன் போட்டாதான் அந்த மெஷின் ஓடும். இல்லாட்டினா அதுக்கு கம்மியா நம்ம 50 kg போட்டோம்னா மோட்டார் இப்படி சுத்தி டெர்ன்னு ஒரு சவுண்ட் வரும், ஷாப்ட் நிக்கும், மெஷின் ரிப்பேர் ஆயிடும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா 100 kg/h அந்த மாதிரி மெஷின் கெப்பாசிட்டி வாங்கி நீங்க ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துல 1 டன்னே நீங்க செஞ்சிடலாம். சோ இவ்ளோ மெஷின் வாங்கி ஒரு டொமேட்டோ பவுடர் செய்யறதுக்கு வந்து உங்களுக்கு தோராயமா 5-6 லட்சம் ரூபாய் தான் உங்களுக்கு ஆகும். புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட். இப்ப வந்து நம்ம 100 கிலோ தக்காளி வருது. இப்ப எல்லா ப்ராசஸிங் நான் என்ன சொல்றேன், தக்காளிக்கு வந்து ரேட் 60 ரூபாய் கிலோ இருக்கும் போது தயவு செஞ்சு ப்ராசஸிங் பண்ணாதீங்க, லோக்கல் மார்க்கெட்டுக்கு நீங்க வித்துருங்க. ரேட் 1 ரூபாய் 2 ரூபாய்னு குறையுதோ அப்ப நீங்க இந்த மாதிரி பவுடர், ஏன்னா ரா மெட்டீரியல் காசு கம்மி ஆயிருச்சு, 100 கிலோ 100 ரூபாய் தான். நீங்க 100 கிலோ வாங்கி அதை வந்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னா 100 கிலோ வந்து உங்களுக்கு வந்து 10 கிலோ பவுடர் கிடைக்கும். அந்த 10 கிலோ பவுடர்ல ஒரு தக்காளியில வந்து 85% தண்ணி, மாய்ஸ்சர் கண்டென்ட் சொல்லுவோம். சோ அந்த 85% மாய்ஸ்சர் தான் நம்ம காய வைக்கும் போது போகும். அந்த 15% அந்த சாலிட், அந்த லைக் அந்த சத்து பொருட்கள் எல்லாம் அதுலயே தான் இருக்கும். கண்டிப்பா இதோட விட்டமின் சி, அஸ்கார்பிக் ஆசிட், லைகோபின் எல்லாமே 2 மடங்கு பவுடர்ல ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா தண்ணி மட்டும் தான் வெளியில போகுது. நம்ம வெறும் தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணி நம்ம சாப்பிடும் போது அதுல 85% தண்ணியோட இந்த நியூட்ரிஷன் எல்லாம் லிக்விட்ல நம்ம சாப்பிடும். அதே அந்த தண்ணி எடுத்துட்டா வெறும் 15% அந்த பவுடர். அப்புறம் இன்னொரு க்வெஸ்சன் கேப்பீங்க, அப்படி இருக்கும் போது அந்த பவுடர் இப்ப சூப்புக்கு வீட்டுல சமைக்கிறதுக்கெல்லாம் நீங்க ஒரு 4 தக்காளிய கட் பண்ணி போடுற அந்த சத்து இது வந்து உங்களுக்கு 1 ஸ்பூன் அல்லது 5 கிராம்லயே உங்களுக்கு கிடைச்சிருங்க. சோ மதிப்பு கூட்டல உங்களுக்கு என்னென்ன லாபம், ரேட் கிடைக்காத போது நீங்க அழகா பவுடர் பண்ணிட்டு அது ஒரு லாபம். நீங்க 100 கிலோ தக்காளி 10 கிலோ பவுடரா மாறுது. ஆனா அதே தான் அந்த 10 கிலோ பவுடர் வந்து இந்த மாதிரி சத்து பொருட்கள் ஜாஸ்தியா இருக்கனால நம்ம வந்து அழகா அதை 400 ரூபாய்க்கு, நீங்க எல்லாரும் மொபைல் வச்சிருக்கீங்க இல்லையா, இப்பயே கிளிக் பண்ணி பாருங்க 1 கிலோ தக்காளி பவுடர் எவ்வளவு ரேட்டுன்னு, அப்பயே உங்களுக்கு புரியும். இதுக்கு செய்யறதுக்கு அந்த 4 எக்யூப்மெண்ட் தான் வேணும். 4 லட்சம் ரூபாய்க்குள்ள முடிச்சிடலாம், ஈஸியா பண்ணிரலாமா தக்காளி பவுடர். எங்க IIHR நாங்க இந்த தொழில்நுட்பம் தோல் அப்புறம் அந்த விதையோட சேர்த்தே நம்ம கான்சென்ட்ரேட் பண்றனால இதுலயும் நான் சொல்ற மாதிரி 100 கிலோ வந்து 30 kg 1:3 நம்மளுக்கு குறையும். சோ மார்க்கெட்டிங்கும் இங்கே இருக்கு, சொல்லிக் கொடுக்க நாங்க இருக்கோம். நீங்க தைரியமா மதிப்பு கூட்டல் பண்ணி லாபம் பார்க்கலாம். அப்புறம் வந்து நீங்க இன்னொன்னு பண்ணலாம், எங்க ஆபீஸ்ல வந்து IIHR இன்ஸ்டிடியூட்ல நாங்க இன்குபேஷன் சென்டர்னு வச்சிருக்கோம். அதுல வந்து நீங்க 10,000 ரூபாய் கொடுத்து லைஃப் மெம்பர் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா எக்யூப்மெண்ட்டும் நீங்க வாடகைக்கே எடுத்து நீங்க செய்யலாம். 8 மணி நேரத்துக்கு ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்குள்ள பவர் சார்ஜ் பொறுத்து. சோ எல்லாரும் ஒரு 10-15 பேரு தக்காளிய வந்து எங்க கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு அவங்க அந்த தக்காளி சீசன்ல அழகா கொண்டு வந்துருவாங்க, நாங்களும் அங்கதான் இருப்போம். இப்ப வந்து 100 கிலோன்னா அவங்க 1 டன்னை எடுத்துட்டு வந்துட்டு 100 கிலோ பவுடர் வாங்கி எடுத்துட்டு போயிட்டு அந்த மாதிரி செய்யலாம். இப்ப தக்காளி முடிஞ்சிருச்சு. இப்ப ஆனியன், நம்ம வெங்காயத்துல வந்து ட்ரைடு ஆனியன் பிளேக்ஸ், ஆனியன் பவுடர், அப்புறம் கட் பண்ணிட்டு ஃப்ரெஷ் கட் ஆனியன், நம்ம சின்ன வெங்காயம் அதை பீல் பண்ணி, அது பிசா இருக்கு இல்லையா, எவ்வளவு பேர் பிசா சாப்பிட்டுருக்கீங்க, அதுக்கு மேல ஆனியன் டாப்பிங்ஸ் இருக்கு இல்லையா, அது எங்க தொழில்நுட்பத்துல நாங்க கொடுத்ததுதான் அவங்களுக்கு. சோ இந்த எல்லாமே இந்த டெக்னாலஜி லைசன்ஸ் ஃபீல ரொம்ப கம்மி. நீங்க அழகா இந்த டெக்னாலஜியை வாங்கி நாங்க உங்களுக்கு நல்ல செயல்முறை விளக்கம் கொடுப்போம், அதுல நீங்க தாராளமா நீங்க செய்யலாம். அடுத்து ஆனியன் பேஸ்ட். ஆனியன் பேஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி ஆனியன் பேஸ்ட், இதுவும் ரெடி குக். இதுல வந்து அர்கா கல்யாண்ங்கிற வெரைட்டி வந்து ரொம்ப ரூலிங் இன் ஃபார் தி ஆனியன் பேஸ்ட். இதுலயே நாங்க வந்து ட்ரைனிங் கொடுக்கறோம். நீங்க எல்லாரும் எங்க ஆபீஸ்ல வந்து ஈஸியான ட்ரைனிங் தான் எடுத்துட்டு நீங்க ட்ரைனிங் பண்ணலாம். இந்த ட்ரைனிங்க்கு வந்து முக்கியமான திங் எலிஜிபிலிட்டி என்னன்னா 10th ஸ்டாண்டர்ட் பாஸ், அவ்வளவுதான். யாரு வேணா இந்த ட்ரைனிங்க்கு வரலாம். அப்ப எங்களோட ட்ரைனிங் எவ்வளவு எளிமையான ட்ரைனிங் உங்களுக்கு தெரியும். அப்புறம் இது வந்து ஸ்டோரேஜ் வரும்போது இந்த மாதிரி கோல்ட் ரூம், நீங்க வந்து பெரிய கோல்ட் ரூம்ல வந்து நம்ம ஏதோ கோடவுன் மாதிரி டம்ப் பண்ண கூடாது. சோ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பெரிய ஹால்ல கோல்ட் ரூம் தடுத்து தடுத்து தடுத்து வச்சிடணும். வாழை இருந்துச்சுன்னா வாழையை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அடுத்துனா நீங்க மொளக

0: காய்கறிகளில் பதப்படுத்துதல், சேமிப்பு, பேக்கேஜிங் மற்றும் மதிப்பு கூட்டுதல் மூலமாக ஏற்படும் வாய்ப்புகள் குறித்து பெங்களூரு இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ் புவனேஸ்வரி அவங்க தெளிவா எடுத்து சொன்னாங்கல்ல.
1: ஆஹா, இது போல காய்கறிகளை பதப்படுத்தி மதிப்பு கூட்டி விற்பனை செஞ்சா லாபமும் அதிகமா எடுக்கலாமே. படிப்படியா இந்த செயல்முறையை விவரிச்சதும் ரொம்ப அருமை. குறிப்பா
0: குறிப்பா எதை பத்தி யோசிக்கிறீங்க?
1: குறிப்பா இந்த பயிற்சி ரொம்ப எளிமையானதுன்னு சொன்னாங்க. அதனால நானும் பயிற்சி எடுத்துக்கிட்டு பயனடையலான்னு ஆசை வந்துடுச்சு.
0: அக்கா, ஆசைய உடனே நிறைவேத்திடுங்க. நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
2: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
3: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
2: இல்லையானே.
3: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
2: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
3: நீ கில்லாடி தான் போ.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படின்னா,
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி. வாசுதேவன்.

0: நேரம் 8 மணி.
1: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மொழிந்த இந்தியாவின் பிரகடனத்தை உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளன. புதுதில்லியில் இன்று தொடங்கிய பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் முதல் நாளில் பிரதமர் இந்த பிரகடனத்தை வெளியிட்டார். உறுப்பு நாடுகள் இதனை ஏற்றுக்கொண்ட பின் நன்றி தெரிவித்து பேசிய அவர், இந்தியா முன்வைத்த கோரிக்கைகளை உறுப்பு நாடுகள் ஏற்றுக்கொண்டிருப்பது தெளிவான பாதையில் நாம் இணைந்து முன் செல்கிறோம் என்பதை காட்டுவதாக குறிப்பிட்டார். பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டு ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு அதன் பயன்களை பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப பழமையான சர்வதேச மற்றும் பன்னாட்டு அமைப்புகளின் பிடியிலிருந்து சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டுமென்ற கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். தமிழகத்தின் பெருமையை உலக அரங்கில் எடுத்துச் செல்வதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி முக்கியத்துவம் அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டிற்கு வருகை தந்துள்ள சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங்கிடம் ராமேஸ்வரத்தில் உள்ள அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலின் சிறப்பையும் அதன் ஆன்மீக மற்றும் பண்பாட்டு பெருமையையும் எடுத்துரைத்திருப்பது பெருமை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின்

0: மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு பாதிப்பு சற்று அதிகரித்திருந்தாலும் தற்போது படிப்படியாக குறைந்து கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மாநிலத்தில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழப்பு ஏதும் இல்லை என்றும் அவர் கூறினார். கொசு ஒழிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தண்ணீர் தேங்குவதை தடுக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் மக்களிடையே இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு திரு அருண்ராஜ் வலியுறுத்தினார். மனித வனவிலங்கு மோதலை தடுக்க மாநில அரசு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். உதகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் சாலைகள், சோலார் மின் விளக்குகள், அகழிகள் உள்ளிட்டவை அமைக்க இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இன்று முதல் நாளை மறுநாள் வரை சென்னையிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் 1099 பேருந்துகளுடன் கூடுதலாக 1255 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறையை பயன்படுத்தி கூடுதல் கட்டணம் வசூலித்த 400 ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் ஓய்வூதியம் பெற்று வரும் பயனாளிகளுக்கு வரும் 14ஆம் தேதி முதல் வங்கிக் கணக்குகளில் ஓய்வூதியம் வரவு வைக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள மாநில அரசின் செய்திக்குறிப்பில், தமிழக அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் ஓய்வூதியம் பெற்று வரும் பயனாளிகளுக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான தொகை இம்மாதம் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறுவோருக்கு மத்திய அரசின் பங்களிப்பு தொகைக்கான ஒப்புதலை பெறுவதற்கு ஓய்வூதிய பயனாளிகளின் பட்டியல் அனுப்பப்பட்டுள்ளதாகவும், விரைவில் அந்த தொகையும் அவர்களுக்கு கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவைப் போல தமிழகத்திலும் விநாயகர் சதுர்த்தி பந்தல்களுக்கு மாநில அரசு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழகத்தில் அமைக்கப்படும் விநாயகர் சதுர்த்தி பந்தல்களுக்கு வணிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். இதனை ரத்து செய்து எவ்வித நிபந்தனையும் இன்றி இந்த பந்தல்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி வெற்றி பெற 118 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 19 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 117 ரன் எடுத்தது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டாண்டின் விட்டூன் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 7-6 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரத்யா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கேடட் கோப்பை வாள்வீச் சாம்பியன் போட்டி சென்னையில் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 30 நாடுகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்க உள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையமுடி FM 101.8 நிலையத்தில் நேரம் 8:05.

0: மணி 5 நிமிடம் ஆயிட்டு நேரத்துல கேட்க போகும் நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். ரெட்ரோ சாங்ஸ், அதாவது 70 மற்றும் 80களில் வெளியான சூப்பரான பாடல்களை தான் இந்த மறுமன்னர் அதாவது 8-5 முதல் 9 மணி வரைக்கும் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். ஸோ காலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடைப்பட்ட நாட்களில் கேட்கக்கூடிய பாடலை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. உள்ளூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 9344901018, வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 9342901018, புது நேர்களா இருந்தா அதற்கான நம்பர் 8300019101018. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கலாம். அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் வழியா கூட பாடலை கேட்கலாம். அதற்கான நம்பர் 8300019101018. உங்களுக்கு பிடித்த பாடல், படத்தோட பெயர், உங்களோட ஊர், உங்களோட பெயரை டைப் செஞ்சு இந்த நம்பருக்கு அமிச்சிங்கன்னா இந்த ஒரு மணி நேரம் இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடலை எங்க கூட கேட்டு நீங்க என்ஜாய் பண்ணலாம். சோ முதல் கலரா பாடலை கேட்கறதுக்காக நேயர் வந்திருக்காங்க, யாரு எங்கன்னு கேக்கலாம். வணக்கம் ஓடிஎஃப்எம்,
1: கோகிலா கோத்தகிரியிலிருந்து.
0: கோ

0: கிலா கோத்தகிரில இருந்து சொல்லுங்க, இன்னைக்கு நினைத்தாலே இனிக்கும் ஷோக்கு கால் பண்ணிருக்கீங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: அக்கறை சீமை அழகி நிலை மனம் ஆடக்கண்டேனே, அந்த பாட்டு பிரியா படத்துல இருந்து.
0: ஓகேங்க, கொடுத்துடலாங்க. கால் பண்ணதுக்காக நன்றி.
1: நன்றி
0: நன்றி.

0: நேர்களை ஸ்டுடியோல டைம் சரியா 8:11 ஆயிட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நினைத்தாலே இனிக்கும் 70 மற்றும் 80களில் வெளியான பாடல்கள் எதை கேட்டுட்டு இருக்கோம். ஸோ நேயர்கள் எல்லாரும் தொடர்ந்து கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கறதுக்காக. ஸோ செகண்ட் காலரா நம்ம கூட பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க. யாரு எங்கிருந்துன்னு கேட்கலாம். வணக்கம் முடி எஃப்எம்.
1: ஹலோ வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க யாரு எங்கிருந்து பேசுறீங்க?
1: காங்கல இருந்து சாந்தா பேசுறேங்க மேம். நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்க சாந்தா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க ஊட்டி வரை உறவு மேம். படம்
0: ஓகேங்க.
1: பாடல் வந்து பூ மாலையில் ஓர் மல்லிகை, அந்த பாடல் போடுங்க மேம்.
0: ஓகேங்க, கட்டாயமா கொடுத்துடலாங்க. கால் பண்ணதுக்காக
1: ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.
0: நன்றிங்க.
1: நன்றி.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

0: கேட்டிருக்கோம் நினிதாலே இனிக்கும் ரெட்ரோ சாங்ஸ். அதாவது 70 மற்றும் 80களில் வெளியான சூப்பரான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கூட பேசுறதுக்காக பாடலை கேட்கறதுக்காக நீ ரெடியா இருக்காங்க, யாரே எங்கிருந்துன்னு கேட்கலாம். வணக்கம் ஓடி எஃப்எம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
0: வணக்கம், நான் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அழகான மழை, அழகான இரவு, இதில் நான் நலமாகவே இருக்கிறேன் அன்பு அறிவிப்பாளரே, ஊட்டி எம்.டி. ரவிச்சந்திரன்.
0: ஓகேங்க, சூப்பருங்க. சொல்லுங்க, நினைத்தாலே இனிக்கும் ஷோக்கு கால் பண்ணிருக்கீங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள், அது என்ன தலைப்பு? தலைப்பு நினைத்தாலே
0: நினைத்தாலே இனிக்கும்.
1: ஆஹா, உங்களின் அழகான குரலில் அந்த படத்தில் இருந்தே ஒரு பாடலை தாருங்கள், பாரதி கண்ணம்மா பாரதி கண்ணம்மா என்று.
0: ஓகேங்க, கட்டாயமா கொடுத்தலாம். நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நினைத்தாலே இனிக்கட்டும். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: ஹெடுமணி 24 நிமிடம் ஆயிடுச்சு. நேரத்துல கேட்டு இருக்கோம் நினைத்தாலே இனிக்கும். நினைத்தாலே இனிக்கும் ஷோல நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திற்காக பாடலை கேட்டு முடிச்சோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் இணைந்து பாடிய பாடல், கண்ணதாசனோட வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையமைப்புல. சூப்பரா நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நினைத்தாலே இனிக்கும் நேயர்கள் தொடர்ந்து ஆர்வத்தோட அடுத்தடுத்து கால் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டுட்டே இருக்காங்க. சோ அடுத்த பாடலை கேட்க போகும் நேயர், வணக்கம் உடையம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரீங்க இந்த பேசுறீங்க?
1: நீலகிரி மாவட்டம் இடக்காடு ரங்கநாதன் மேடம்.
0: ரங்கநாதனுங்களா?
1: நடக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: காலேஜ் நீங்க செல்லா கேட்டு லைனே கிடைக்கிறீங்க மேடம்.
0: அப்பா கடைசியில எப்படியோ லாஸ்டா புடிச்சிட்டீங்க.
1: சுமை
0: கூட சுமையா தெரியாது.
1: மனசுக்குள் மத்தாப்பு ஓ பொன்மகன் குயில் சிங்காரமாய் அந்த பாடலுங்க மேடம்.
0: ஓகேங்க, கால் பண்ணதுக்காக நன்றிங்க. கட்டாயமா நீங்க
1: நன்றிங்க.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா வாய்ஸ்ல கேட்ட பாடல் மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்திற்காக கேட்டு முடிச்சுங்க. எஸ் ஏ ராஜ்குமாரோட மியூசிக்ல மற்றும் அவரோட வரிகள்ல கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நினைத்தாலே இனிக்கும். 8:30 ஆயிடுச்சு நேரத்துல. சூப்பரான பாடல்கள் 70s மற்றும் 80s வெளியான பாடல தான் அடுத்தடுத்து கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். சோ அடுத்த பாடலை கேட்கறதுக்காக நீ ரெடியா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம் முடியம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நன்றிங்க.

நினைவுகள் இதம் தரும். அந்த நினைவுகளோடு இதம் தரும் பாடல்களை கேட்டால் நினைத்தாலே இனிக்கும்.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.
2: கீழே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நினைத்தாலே இனிக்கும் பாடல் கேத்த மாதிரி ரொம்பவே அழகான பாடல்களை கேட்டு நம்மளோட நிகழ்ச்சியில என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சோம். கலைக்கு நேரமில்லை திரைப்படத்திற்காக நம்மளுடைய ஒரு

101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 8:37 ஆயிடுச்சுக்கே. அடுத்ததா ஒரு வாட்ஸ்அப் சாங். யாரு எங்க இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுரேஷ் குமார் மைசூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. இளமை காலங்கள் அப்படின்ற திரைப்படத்திற்காக. சோ அவருக்காக இந்த பாடல் நம்மளுடைய ஊட்டி FM 101.8.

0: 70 மற்றும் 80களில் வெளியான பாடல்கள் நினைத்தாலே இனிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொரு பாடலையும் நம்ம உருகி உருகி கேட்டுட்ருக்கோம், ரசிச்சிட்ருக்கோம் அப்படின்ட்டு சொல்லலாம். கேட்ட பாடல் இளமை காலங்கள் திரைப்படத்திற்காக கேஜே ஏசுதாஸ் மற்றும் ஜானகியோட வாய்ஸில், இளையராஜாவோட மியூசிக்கில், வைரமுத்து வரிகளில் கேட்டு முடித்தோம். அடுத்ததா ஒரு நேயர் லைனில் இருக்காங்க, என்ன பாடல் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம்,
0: வணக்கம்
1: மேடம். நினைத்தாலே இனிக்கும் மேடம், நான் எங்க பாட்டு எல்லா பாட்டு சூப்பர் பாட்டுங்க மேடம்,
0: சூப்பரா இருக்கு.
1: நேர் கேக்குற பாடலும் கேக்குற மாதிரி இருக்கு மேடம்,
0: கேக்குற மாதிரி இருக்குங்களா? எல்லாமே உங்களோட விஷஸ் தாங்க.
1: கண்டிப்பா மேடம், எல்லா நேரம் அழகான பாட்டு கேக்குறாங்க மேடம். அதே மாதிரி நானும் ஒரு பாட்டு கேக்குறேன் மேடம்.
0: கேளுங்க கேளுங்க.
1: நான் அடிவில்லைங்கிற பாடல் இருந்தது மேடம், ஒரு ஜீவன் தான் முன் பாடலை ஓயாமல் வசிக்கின்ற அந்த பாடல் கொடுங்க மேடம்.
0: கட்டாயமா கொடுத்துடலாங்க, ரொம்ப சூப்பர்.
1: எல்லா நேர்களுக்காகவும்
0: எல்லா நேர்களுக்காகவும் கொடுத்துடலாங்க. ரொம்பவே அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க, உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.
1: நன்றி.

0: நினைத்தாலே இன்னைக்கும் ஷோவோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா ஸ்டுடியோல டைம்ஸ்ல 8:47 ஆயிடுச்சுக்கே. கேட்ட பாடல் நான் அடிமை இல்லை திரைப்படத்திற்காக விஜயானந்தோட மியூசிக்ல வாலியோட வரிகள்ல மற்றும் SP பாலசுப்ரமணியம் மற்றும் சோரஸ் இணைந்து பாடிய பாடல் நான் அடிமை இல்லை திரைப்படத்திற்காக கேட்டு முடிச்சோம். அடுத்த பாடலை கேட்க போகும் நீயர். வணக்கம் முடிய FM.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் சேலம் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
0: வணக்கம்ங்க, மிக்க மகிழ்ச்சி. சொல்லுங்க நினைத்தாலே இனிக்கும் ஷோல என்ன பாடல் கொடுக்கலான்ட்டு?
1: எங்க ஒரு பாட்டுக்காரர், இது திரைப்படத்தின் பேர் மேம். இதுல இருந்து செண்பகமே செண்பகமே அப்படின்ட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த சாங். ஒளிபரப்புறீங்களா மேம்?
0: கட்டாயமா ஒளிபரப்புறாங்க. கால் பண்ணதுக்காக நன்றி.
1: தேங்க்யூ மேம்.
0: தேங்க்யூங்க.
2: பட்டு பட்டு பூச்சி போல

0: நினைத்தாலே இனிக்கும் ஷோல சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சோம். எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக இளையராஜோட மியூசிக்ல மனோக்குழுவினர் இணைந்து பாடிய பாடல் கங்கை அமரனோட வரிகள்ல கேட்டு முடிச்சோம். அடுத்ததா நேயர் ரெடியா இருக்காங்க பேசுறதுக்காக, யாரே எங்க இருந்து பேசலாம்? வணக்கம் உடையம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யாரே எங்க இருந்து பேசுறீங்க?
1: குமார், இடுக்கி மாவட்டம், கேரளா. நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்காங்க சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: ஓகேங்க சார், சொல்லுங்க சார், என்ன பாடல் நினைத்தால இன்னைக்கும் நிகழ்ச்சியில?
1: படம் வந்து அவள் ஒரு தொடர்கதை.
0: சரிங்க.
1: பாடல் வந்து தெய்வம் தந்தது.
0: ஓகேங்க, கட்டாயமா கொடுத்துடலாங்க. நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நன்றிங்க.

0: அவளோரை தொடர் கதை திரைப்படத்திற்காக பாடலை கேட்டு முடிச்சோம். கே ஜே ஏசுதாஸோட வாய்ஸ்ல, எம் எஸ் விஸ்வநாதனோட மியூசிக்ல, கண்ணதாசன் வரிகளில் கேட்ட முடிச்சோம். கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கோம். நினைத்தாலே இனிக்கும், நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியோட கடைசி நேயர் யாரு அப்படின்ட்டு கேட்கலாம். வணக்கம் முடி எஃப்எம்.
1: வணக்கம் அன்பே.
0: வணக்கம்ங்க, சொல்லுங்க, யாரைங்க இருந்து பேசுறீங்க?
1: வாழ்க்கையில் ஒரு சிலர் பணத்தை தேடுகிறார்கள், ஒரு சிலர் நிம்மதியை தேடுகிறார்கள், ஒரு சிலர் சொந்தங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தேடி தேடி கிடைக்காத பணமும் சொந்தமும் நிம்மதி. எனது பாடலை கேட்டால் சற்று அமைதி வருவார்கள் என்று நம்பி கோவை நரசிபுரம் என் கே கந்தசாமி மேடம்.
0: ஓகேங்க, சூப்பருங்க. பாடல் சொல்லிருங்க டக்குன்ட்டு.
1: அன்னக்கிளி படத்துல அன்னக்கிளி உன்னை தேடுகிறே. எல்லாரும் தேடிட்டு இருக்கிற வாழ்க்கையில இல்லைங்களா மேடம்?
0: கண்டிப்பாங்க, எதையும் ஒண்ணு தேடி நம்மளோட பயணம் தொடர்ந்துட்டே தான் இருக்குங்க. நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. கால் பண்ணதுக்காக நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: வருஷம் 16 திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினருடன் பாடிய பாடல்.
1: சரிகிட தூம் சரிகிட தித் சரிகிட தித் சரிகிட

0: மனகுரலில் ஒழிக்கும் பாடலின் படம் ராஜாதி ராஜா.
1: சிலு சிலு வெனக்குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது, வெடிக்குது வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு போது தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே

0: என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும். அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க. இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: திரைகாணம் நிறைவு பெற்றது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.1 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.6 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 92%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.5 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 85%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 34-35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 25-26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை உரிமை குரல் நுகர்வோர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் ஆர் ஜே ராதிகா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2 பகுதி. தமிழ் அமுதம் வழங்குபவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் ராஜபிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதல் பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:45 திரைகாணம். 8:30 கணபதி உலா ஓடைப்பட்டி ஸ்ரீ வன்னி விநாயகர் திருக்கோயில் சித்திரம். 9:00 இசைப்பெட்டகம். முடிக்கொண்டான் வெங்கடராம ஐயர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். NCH கிருஷ்ணமாச்சாரியலு அவர்கள் வயலின், தண்டமுடி ராமமோகன ராவ் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல். 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் எஸ் ராம்குமார் அவர்களின் வீண இசை, கே கிருஷ்ணஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. பிற்பகல் 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இந்திய குறை கடத்தி இயக்கம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு முதுமை இனிதாக, முதியோர் நல ஆர்வலர் வி விமலா அவர்கள் கூறும் கருத்துக்கள். அதனைத் தொடர்ந்து திரை இசை இடம்பெறும். 2:15 திரைகாணம். 2:40 இசைப்பயிற்சி 2 பகுதி. கற்பக மனோகர என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல் ராகம் மலைய மாருதம் கண்டச்சாப்பு தாளம். ஆசிரியர் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்கள், மாணவர்கள் மீரா சங்கரன் ஆர் திவ்யா ஆகியோர். 2:55 வானிலை. 3:00 விடுமுறை விண்ணப்பம். நேயர்கள் தொலைபேசி வழி பங்கு பெறும் நிகழ்ச்சி. 4:00 அழியாத செல்வம் நாடகம். எழுதியவர் சி லோட்டஸ் எடிசன் அவர்கள். நடித்துள்ளவர்கள் ஆர் நடன சபாபதி, KRS குமார், SPS போத்திலிங்கம், ஜி

0: இரவு 7 மணிக்கு திரைக்காணம், 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் கண்ணன். 7:25 பண்ணை செய்தி, தரை வழி ஒளிபரப்பில். 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையே நடைபெறும் மகளிர் ஆசிய T20 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தின் நேர்முக வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில். ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதனை 101.4 FM ரெயின்போ, DTH, DRM சேவைகளிலும் கேட்கலாம். வழக்கமான நிகழ்ச்சிகள் மொபைல் ஆப்பில் இடம்பெறும். மொபைல் ஆப்பில் 7:30 உழவர் உலகம், மிதவை கூண்டு மூலம் கொடுவா மீன் வளர்ப்பு. சென்னை மத்திய உவர் நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி டாக்டர் ஆர் ஜெயக்குமார் அவர்களின் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05, 9:15 ஆகிய நேரங்களில் திரைக்காணம். 10 மணிக்கு ரவிவாசரி அகில் பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சியில் சமீர் சிங் பதம் அவர்களின் சித்தாரிசை. இந்நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Amrit Bhushan. The BRICS nations adopted New Delhi Declaration on the first day of their summit at Bharat Mandapam in New Delhi today. The declaration calls for commitment to stronger multilateralism and deeper cooperation, stresses on deeper economic and developmental cooperation, and advocates international order for developing countries to have greater influence in decision-making on global issues. The BRICS leaders expressed concern over ongoing conflicts in many parts of the world and the current state of polarization and fragmentation in the international order. The grouping also stressed cooperation on sustainable development. It highlighted the need to tackle hunger and poverty and strengthen the global response to climate change. Prime Minister Narendra Modi said in his closing remarks after adoption of the New Delhi Declaration that it provides a clear direction for the shared resolve of the member countries. He added that it is now their shared responsibility to translate these resolutions into tangible results.
2: आज की चर्चा से स्पष्ट है कि बदलते हुए विश्व का संचालन पुराने संस्थानों से नहीं किया जा सकता। रिप्रेजेंटेशन, रिस्पॉन्सिवनेस और रूल मेकिंग तीनों में सुधार आवश्यक है। आज एडॉप्ट किया गया न्यू दिल्ली डिक्लेरेशन हमारे साझा संकल्प को स्पष्ट दिशा देता है। अब हमारी जिम्मेदारी है कि इन संकल्पों को ठोस परिणामों में बदले।
1: The 18th BRICS summit kicked off this afternoon with Prime Minister Narendra Modi welcoming leaders of member countries at Bharat Mandapam. In his opening remarks, Prime Minister Modi proposed a BRICS continuity and implementation mechanism to ensure that the grouping's institutional momentum is maintained despite the changing chairship every year. He emphasized that the gap between decisions and their outcomes must be bridged through partnership and collective action.
2: Global South आज वैश्विक संकटों की फ्रंट रो में है, लेकिन डिसीजन मेकिंग की बैक रो में है। हमें इस पिरामिड ऑफ प्रिविलेज को प्लेटफॉर्म ऑफ पार्टनरशिप में बदलना है, जहां हर देश की आवाज हो, हर सदस्य का स्टेक हो, हर प्रयास के केंद्र में मानवता का विकास हो। इस उद्देश्य से मैं प्रस्ताव रखता हूं कि हम मिलकर ग्लोबल गवर्नेंस रिफॉर्म के 10 प्रपोजल्स तैयार करें।
1: The Prime Minister said BRICS countries will have to work on a new and ambitious agenda for the next 20 years. The Prime Minister also proposed to establish a seafarers emergency support network to connect the maritime authorities and diplomatic missions of relevant countries to facilitate assistance during difficult times. After the conclusion of the session on the first day, Prime Minister Modi and the BRICS leaders planted saplings at the venue outside the lawns of Bharat Mandapam and posed for a family photo. They also visited the India Innovates exhibition. Prime Minister Narendra Modi and President of China Xi Jinping today reaffirmed that India and China should take a strategic and long-term perspective of their ties and differences should not become disputes. During their bilateral meeting on the sidelines of BRICS summit, the two leaders welcomed the steady progress in India-China bilateral relations since their last meeting in Tianjin in August last year. Prime Minister Modi highlighted that both sides must be guided by three mutuals: mutual respect, mutual sensitivity, and mutual interest. He emphasized that peace and tranquility in the border areas remains an essential basis for the continued development of bilateral relations. The two leaders expressed